0: நேர்கள் இணைந்திருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியில் பதில் சொல் நிகழ்ச்சி.
1: வணக்கம், நான் உங்கள் மனு பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, உலகின் முதல் தமிழ் ஹெச்டி.

0: நேர்களை நில் பல் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க நேரம். இந்த வேளையிலே நாங்கள் நில் பல் சொல் நிகழ்ச்சியில் கொண்டு வருகின்ற முதலாவது வினா, கனடாவின் 31வது ஆளுநர் நாயகமாக கவர்னர் ஜெனரலாக பதவியேற்க இருப்பவர் யார்? ஆமாம், கனடாவின் 31வது ஆளுநர் நாயகமாக பதவியேற்க இருப்பவர் யார் என்ற கேள்வி கேட்டிருந்தோம். மூன்று விடைகள் தருவோம். அந்த விடைகளை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். முதலாவது மேரி சைமன், இரண்டாவது லூயிஸ் ஆர்பர், மூன்றாவது ஜூலி பயர். மீண்டும் ஒரு முறை அந்த மூன்று விடைகளையும் தருகின்றோம். முதலாவது மேரி சைமன், இரண்டாவது லூயிஸ் ஆர்பர், மூன்றாவது லூயி பயட். இவர்களில் யார் கனடாவின் 31வது ஆளுநர் நாயகமாக தற்போது பதவியேற்க இருக்கின்றார்? விடைகளுடன் இணைந்து கொள்ளுங்கள். 4164 4462 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக அழைத்து நீர்கள் விடைகளை வழங்கலாம். இப்பொழுது நிகழ்ச்சியில் நாங்கள் பாடல் ஒன்று கேட்க வேண்டும். என்ன பாடல்? பாடல் ஒளிபரப்பாவதற்கு முன்னர் நிகழ்ச்சியிலே சில விளம்பரங்கள் பார்ப்போம்.
1: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வா 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா 416-419-2300.
0: நேர்களை வினா ஒன்றுடன் இணைந்திருந்தோம். கனடாவின் 31வது ஆளுநர் நாயகமாக பதவி ஏற்க இருப்பவர் யார் என்று கேட்டிருந்தோம். மூன்று விடைகள், ஒன்று மேரி சைமன், இரண்டாவது லூயிஸ் ஆர்பர், மூன்றாவது லூயி பயட். அலையுங்கள் 4164 4462 2. SP சரண் விரும்பி கேட்ட பாடல் அடுத்து.

0: தகவல்களுடன் நோர்வே நாட்டிலிருந்து கலந்து கொண்ட ஜியாவுக்கு நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம், நான் சத்யா பேசுறேன்.
0: சத்யா வாங்க. வணக்கம.
1: வணக்கம். எல்லாரும் சொன்ன மை லூயிஸ் மற்றது நான் முக்கியமா வந்தது இன்றைக்கு இன்றைக்குதான் எனக்கு உங்களுடைய இந்த வியாழக்கிழமை நிகழ்ச்சிக்கு நேரம் கேட்கக்கூடிய ஆரம்பிச்சது. இந்திய அரசியல் சாராம்சத்தை அப்படியே கரைச்சு குடிச்சவா இருந்துச்சு.
0: தமிழக அரசியல்,
1: தமிழக அரசியல், தமிழக இந்திய தமிழக அரசின் நல்லா இருந்தது.
0: என்ன சொல்லுங்க,
1: நல்ல விளக்கங்களும்.
0: இதெல்லாம் நீங்க கேட்ட செய்திகள், பார்த்த செய்திகள், டிவில எல்லாம் பார்த்திருப்பீங்க, பத்திரிகையில படிச்சிருப்பீங்க,
1: எல்லாம் துண்டு துண்டு துண்டா பார்த்திருப்போம். அந்தந்த நேரம் பார்த்தது இப்ப எல்லாத்தையும் நீங்க சேர்த்து ஒரு தொகுப்பா தெரியல, நல்ல ஒரு
0: வணக்கம்.
2: வணக்கமா சார், நான் மதன் கேட்கின்றேன்.
0: மதன் வாங்க. வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம். ரெண்டாவது பதில் நன்றி சார்.
0: அதானே மதனுக்கு சொல்லாமே நான் பதவி
2: ஏற்கிறேன். நாங்கள் பதவிகள் பார்த்து வந்துருக்கோம்.
0: சரி, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
3: மூர்த்தி ஆயிக்கிறேன்.
0: மூர்த்தி வாங்கோ.
3: லூயிஸ் ஆபர்தான். அதுல போய் பார்த்து நாங்கள் நான்
0: தெரிஞ்ச விஷயம் தான், சும்மா இருக்கா நினைவூட்டுற
3: அவ்வளவுதான்.
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
4: மாதவன், எப்படி இருக்கீங்க?
0: மாதவன் வணக்கம்.
4: நாங்கள் பக்கத்து வீட்டு வெளிநாட்டு பக்கத்து வீட்டு இந்த பிரச்சனை தான் நாங்க பார்த்தோம்னு இருக்கிறது. அப்ப எங்கட வீட்டுக்கு இருக்கிற பிரச்சனை எங்களுக்கு தெரியாது. லூசியா வேற ஆளுநர் மாற போறான்னு நீங்க சொல்லித்தான் கேள்விப்பட்ட மாதிரி இருக்க முடியும். ஆனா நீங்க சொல்லித்தான் கேள்விப்படையாரு. அங்களுக்கு இப்ப விஜய இப்ப பிரதமர் பிரமாணம் எடுக்கிறதுனால நாங்க முக்கியமா பார்த்தோம்னு இருக்கிறோம். நம்ம ஊர்ல நடக்கிறது எங்களுக்கு. அப்ப இந்த இதை கொண்டு வந்ததுக்கு இந்த அவசரமான இந்த வாழ்க்கையில எங்களுக்கு கொண்டதுக்கு நன்றி.
0: மாதவன் மண்டைக்கு ஒதுங்கி இருந்தீங்க, எல்லாரும் பாட்டு கேட்டு நான் கேட்டு
4: இல்ல நாங்க ட்ரை பண்ணோம். அப்ப அந்த லைன்ல கூட நிக்கல, வேலையெல்லாம் கார்ல கேக்குறது. அப்ப எல்லாருக்கும் மடம் கொடுத்து கொடுக்கணும். புது ஆக்களும் இந்த கோயில் மேலே மாதிரி நாங்கள் வரக்கூடாது.
0: விட்டாலும் நல்ல பாட்டு வராது. நீங்கள் தான் நல்ல பாட்டுகளை கொண்டாரு.
4: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம் வணக்கம் சார், சுகலிங்க, எப்படி நலமா இருக்குங்களா?
0: நல்ல நலம், நன்றி.
5: உங்களுக்கு மற்ற புது நேர்கள் வரணும் ஆவலோட இருக்கேன். அதனாலதான் நான்
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
6: வணக்கம்.
0: நேர்கள் மிக சரியான விடை சொன்னார்கள். லூயிஸ் ஹார்பர் தான் தற்போது 31வது கனடாவின் ஆளுநர் நாயகமாக பதவியேற்க இருப்பவர். அடுத்த மாதம் சரியாக ஒரு மாதம் இருக்கின்றது. மேரி சைமன் 30வது ஆளுநர். ஜூலி பெயர் 29வது ஆளுநராக இருந்தவர். மூவரும் ஆளுநர்கள்தான். லூயி பெயர் ஆரம்பத்தில் இருந்தவர் 29வது ஆளுநராக 2021 வரை. 2021 தொடக்கம் 2026 வரை மேரி சைமன். இப்போது 2026 ஆண்டு லூயிஸ் ஆர்பர். எங்களது கனேடிய பிரதமர் மார்க் கானி அவர்களால்

0: அவர் பரிந்துரைக்கப்பட்டு இப்போது இங்கிலாந்து அரசருக்கு அனுப்பப்பட்டு அவர் அதை ஏற்றுக்கொண்டு இவரை இப்போது அவர் ஏற்கோளும். இங்கிலாந்து அரசர் ஏற்காமல் இங்கிலாந்தின் பிரதிநிதியை இங்கே நியமிக்கிறார். மார்க்கானி அவர்களது சிபாரிசின் பேரில் இங்கிலாந்து அரசரது ஒப்புதலின் அடிப்படையில் 31வது ஆளுநர் நாயகமாக லூயிஸ் ஹார்பர் நியமிக்கப்பட இருக்கின்றார். அந்த விடைகளுடன் இணைந்திருந்த அத்தனை நேருள்ளங்களுக்கு நன்றிகள். உண்மையில் உங்களது அந்த தேடல், அந்த விடைகளை சொல்ல வேண்டும் என்ற உங்களது உந்தல் அத்தனைக்கும் எங்களது வாழ்த்துக்களின் நன்றி. இப்பொழுது வெண்பாவின் விருப்பப்பாடு.
1: Time signature 24, BPM 76, song Urumanam, love ballad.

0: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர் ஆயில் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர் டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ் மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட் உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ் மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் auto.ca
1: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 12ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரவீன் ஸ்ரீனிவாசன் மற்றும் விஜிதா மயில்வாகனம். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ் 416-990-2462 416-990-2462.
3: நேர்கள் நில் பதில் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. நேர்களை இப்பொழுது இந்த ஐபிஎல் தகவலை வளமையாக நாங்கள் தருவது உண்டு. இன்றைய தினம் தர மறந்துவிட்டோம், இப்பொழுது தருகின்றோம். இன்றைய நாளை நடைபெற்ற 50th ஐபிஎல் போட்டிகளின் போது 74 போட்டிகள் மொத்தமாக இருக்கின்றன. 50th போட்டி லக்னோ அணிக்கும் RCB பெங்களூர் அணிக்கும் இடையில் நடைபெற்றிருக்கின்றது. அந்த போட்டி மழை காரணமாக 19 ஓவர்களாக மட்டுப்படுத்தப்பட்டிருந்தது. டக்ளஸ் லூயிஸ் முறையில் தான் அந்த போட்டி முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டன. முதலிலே துடுப்பெடுத்த ஆடிய லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட 19 ஓவர்களில் 209 ஓட்டங்களை பெற்றிருந்தார். 209 ஓட்டங்களை 19 பந்து பரிமாற்றங்களில் 3 விக்கெட்டுகளை இழந்து பெற்றிருந்தார். மிச்சல் மாஸ் அவர் ஆஸ்திரேலிய வீரர் தெரிந்தானே 111 ஓட்டங்களை அபாரமாக பெற்றிருந்தார். அது ஒரு மிக குறிப்பிடத்த காட்டமாக அமைந்திருந்தது. பதிலுக்கு துடுப்படுத்தாடிய பெங்களூர் அணி RCB அணி ஆரம்பத்தில் மிகப்பெரிய தடுமாற்றத்தை சந்தித்தது. மழை மழை என்று விக்கெட்டுகள் விழுந்தன. விராட் கோலி ஓட்டம் எதுவும் பெறாமல் ஆட்டம் இழந்தார். என்றாலும் படித்தர் ஓரளவு 61 ஓட்டங்களை பெற்றிருந்தார். இறுதியில் நின்ற குருணால் பாண்டியா மற்றும் செப்பர்ட் இருவரும் ஆட்டம் இழக்காது நல்ல ஒரு இணைப்பாட்டத்தை கொடுத்தார்கள். என்றாலும் 203 ஓட்டங்கள் வரை பெற்றார். மிக சிறப்பான ஒரு ஆட்டமாக அமைந்தது. இறுதியில் லக்னோ அணியிடம் 9 ஓட்டங்களால் தோல்வியுட்டார்கள். உண்மையில் இந்த தோல்வி CSK அணியினருக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கும் என்றால் அது மிக இல்லை. ஏனென்றால் RCB அணி வென்றிருந்தால் RCB இன்னும் உயர சென்றிருக்கும். ஆகவே அது லக்னோ அணிக்கு இனி வாய்ப்பே இல்லை ராஜான்னு சொல்வார்கள். அந்த நிலையில் தான் இப்போது லக்னோ அணி இருக்கின்றது. அந்த பிளே ஆஃப் சுட்டுக்கு வருவதற்கான வாய்ப்பு லக்னோ அணிக்கு இல்லை. ஆகவே பிளே ஆஃப் சுட்டுக்கு வாய்ப்பில்லாத அணிகள் வெல்வது போட்டி போடுகின்ற அணிகளுக்கு பெரிய பாதிப்பு இல்லை. இப்போது CSK அணி 6வது இடத்தில் இருக்கின்றது. குஜராத் 5வது இடத்தில் இருக்கின்றது. CSK 10 புள்ளிகளுடனும் குஜராத் 12 புள்ளிகளுடனும் 6ம் 5ம் இடங்களில் இருக்கின்றன. முதல் நான்கு இடங்களை சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் முதலிடத்தை பெற்றிருக்கின்றது 14 புள்ளிகளுடன். அதை இனி அசைக்க முடியாது. கிங்ஸ் இலவன் பஞ்சாப் 13 புள்ளிகளுடன் இரண்டாம் இடத்திலும், பெங்களூர் அணி RCB 12 புள்ளிகளுடன் மூன்றாம் இடத்திலும், ராஜஸ்தான் ராயல் 12 புள்ளிகளுடன் நான்காம் இடத்திலும் இருக்கின்றன. இப்போது CSK அணி 10 போட்டிகளில் விளையாடி இருக்கின்றது. இனி வருகின்ற 4 போட்டிகளிலும் CSK வெற்றி பெற வேண்டும். வெற்றி பெற்றால் CSK வாய்ப்பு என்ற நிலை, CSK ஒரு இக்கட்டான இடத்தில் இருக்கின்றதை காட்டுகின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம். போட்டிகள் பரபரப்பாக நடைபெற்ற வண்ணம் இருக்கின்றன. தமிழக தேர்தல் கலேபரத்தில் IPL நாங்கள் தவற விட்டுவிட்டோம். இப்பொழுது அடுத்த வினாவுக்குள் வருவோம் நீர்களே. இப்பொழுது இலங்கையில் அந்த நலன்புரி சபை என்ற ஒரு சபை இருக்கின்றது. அந்த நலன்புரி சபை ஊடாக கொடுக்கப்பட்ட புத்தாண்டு கொடுப்பினம் ஒரு 49,000 பயனாளர்களுக்கு, குறிப்பாக மலையகம் சார்ந்த பயனாளர்களுக்கு வழங்கப்பட்ட இந்த கொடுப்பினவு இரட்டை கொடுப்பினவாக வழங்கப்பட்டிருக்கின்றது. பாருங்கள், இலங்கையில் இலங்கை NPP அரசாங்கம் ஊழலை ஒழிப்போம், லஞ்சத்தை ஒழிப்போம், கிளீன் ஸ்ரீலங்கா என்று கொண்டு வருவோம் என்று எப்போது இந்த திட்டத்தை கொண்டு வந்தது, அன்றிலிருந்து அந்த எரிந்த கல் மீண்டும் கண்ணாடி அறைக்குள் எறிவது போல என்று சொல்வார்கள். எரிகின்ற கல் கண்ணாடி அறைக்குள் நின்று கொண்டு கல்லறிவது போல என்று சொல்வார். அப்படி ஒரு நிலை இப்போது NPP அரசாங்கத்துக்கு ஏற்பட்டிருக்கின்றது. அவர்கள் எப்போதெல்லாம் மற்றவர்களை குற்றம் சுமத்தி அவர்களை எல்லாம் கழுவில் மன்னிக்கவும் நீதிமன்றத்தில் ஏற்றுகின்றார்களோ அப்போதெல்லாம் NPP அரசாங்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய பேரிடிகள் காத்திருக்கின்றன. எத்தனை பிரச்சனைகள், நிலக்கரி இறக்குமதி, தரமற்ற நிலக்கரியை இறக்குமதி செய்தமை, கண்டெய்னர் பிரச்சனை, அது மட்டுமல்ல டித்பா சூறாவளி தொடர்பான பண கொடுப்பினம் அது இப்போது சீர் செய்யப்பட்டிருக்கின்றது. இப்போது அந்த ஹேக்கர்களது பிரச்சனை என்று தொடர்ச்சியாக பல பிரச்சனைகள். இன்னும் NPP அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்களது சொத்து மதிப்பு, அவர்களது இரட்டை பிரஜா உரிமைகள் என்று பல விடயங்கள் இப்போது வாத பிரதிவாதங்களாக எதிர்க்கட்சிகளுக்கு நல்ல அவல்களாக மாறியிருக்கின்றன. இப்போது மற்றொரு அவல், நலன்புரி கொடுப்பினவு இரட்டை கொடுப்பினவாக வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த இரட்டை கொடுப்பினவாக வழங்கப்பட்ட நலன்புரி கொடுப்பினவின் பெயர் என்ன என்பதுதான் கேள்வி. மூன்று விடைகள் தருவோம். அந்த விடைகளை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். ஒன்று ஜனசக்தி கொடுப்பினவு, இரண்டாவது சமுர்த்தி கொடுப்பினவு, மூன்றாவது அஸ்வசும கொடுப்பினவு. இப்போது நலன்புரி கொடுப்பினவு ஆக வழங்கப்பட்ட ஒரு கொடுப்பினவு இரட்டை கொடுப்பினவு என்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த கொடுப்பினவின் பெயர், அந்த நலன்புரி கொடுப்பினவின் பெயர் என்ன? நம் நாட்டு விவகாரங்களை அறியாமல் நாங்கள் உலகமெல்லாம் பல விடயங்களை பேசிக் கொண்டிருக்கக்கூடாது நீர்களே. நம் நாட்டு விடயங்களையும் அவ்வப்போது தொட்டு செல்ல வேண்டும் என்ற வகையில் எந்த கொடுப்பினவு இப்போது இரட்டை கொடுப்பினவு என்று சொல்லி சட்டத்தரணிகள் சங்கம், ஒரு நலன் சார்ந்த சட்டத்தரணிகள் சங்க குழு ஒன்று இப்போது பாராளுமன்ற சபாநாயகருக்கு இது தொடர்பான அறிக்கையினை சமர்ப்பித்திருக்கின்றார்கள். பாருங்கள், நாங்கள் மற்றவர்களில் பிழை பிடிக்கின்ற போது எங்கள் மீது பிழை பிடிப்பதற்கு பலர் காத்திருப்பார்கள் என்பதற்கு NPP அரசாங்கம் மிகச்சிறந்த உதாரணம். எப்போதெல்லாம் எங்கெல்லாம் பிழைவிடுகின்றார்களோ அங்கெல்லாம் பலர் அந்த பிழைகளை கண்டறிந்து இப்போது அதை பிரபலப்படுத்துவதில் மிக ஆர்வமாக இருக்கின்றார்கள். இது பொதுவாக வருகின்ற சோதனை தான். ஒரு நன்மையை, ஒரு நல்ல விடயத்தை செய்யப்போகின்ற எவருக்கும் வரக்கூடிய சோதனை. அதுவும் ஒரு அரசாங்கம் பாராளுமன்றத்தில் NPP அரசாங்கம் என்ற எல்போர்டு என்று ரணிலால் வர்ணிக்கப்பட்ட அரசாங்கம், அனுரத் திசாநாயக்காவின் எழுச்சியினால் மலைத்து போயிருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளுக்கெல்லாம் அவரது அந்த வளர்ச்சியை எப்போதெல்லாம் இழுத்து தரித்து விழுத்த வேண்டும் என்ற எண்ணத்துடன் இருப்பவர்களுக்கு இப்படியான சமாச்சாரங்கள் மிகப்பெரிய பிடிகள். இது உண்மையில் திட்டமிட்டு அந்த அரசாங்கங்கள் செய்யப்படுவதில்லை. பொதுவாக இவ்வாறான தவறுகள் பல அரசாங்க காலங்களில் நடைபெற்றிருக்கின்றன. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பல காலங்களில் முன் உள்ள அரசாங்கங்களிலும் இவ்வாறான கொடுப்பினவுகள் பல தவறாக வழங்கப்பட்டு பின்னர் அவை மீளளிக்கப்பட்டிருக்கின்றன. எனக்கு நல்ல அனுபவங்கள் இருக்கின்றது. பொதுவாக முன்புரிந்த அரசாங்கங்களில் கூட இவ்வாறான கொடுப்பினவுகள் தவறுதலாக 2 வழங்கப்பட்டு அடுத்த மாதத்தில் அந்த கொடுப்பினவுகள் நிறுத்தப்பட்டு பயனாளர்களுக்கு அந்த முன்னே கொடுக்கப்பட்ட கொடுப்பினவிலிருந்து அது கழிக்கப்படும். இப்போது அதைத்தான் செய்ய இருக்கின்றார்கள். மே மாத கொடுப்பினவிலிருந்து அது கழிக்கப்பட இருக்கின்றது. அது பாரிய பிரச்சனையல்ல. ஆனால் இருக்கக்கூடியவர்கள் அந்த பிரச்சனைகளை ஊதி பெருப்பித்து பிரம்மாண்டமாக்குகின்ற ஒரு பெரிய கூட்டம் எதிர்க்கட்சி இப்போது இலங்கையில் இருக்கின்றது. என்ற வகையில்தான் இந்த நலன்புரி கொடுப்பனவுகள் தொடர்பில் இப்போது இரட்டை கொடுப்பனவுகள் பல லட்சங்கள் சூறையாடப்பட்டிருக்கின்றன என்றெல்லாம் பல விவாதங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த வேளையில்தான் இப்போது அதுவும் நிதியமைச்சராக இருப்பவர் ஜனாதிபதி, ஜனாதிபதிக்கு சேறு பூச வேண்டும் என்பதுதான் இவர்களது மிக முக்கியமான நோக்கமாக இருக்கின்றது. அவர் அந்த கேடயங்களால் எவ்வாறெல்லாம் தனக்கு எதிராக வரக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் தகர்த்து அல்லது அவற்றை டேக்கிள் பண்ணுறது வென்று வருகின்றார் என்பதற்கு பல விடயங்கள் சான்றாக இருக்கின்றன. என்றாலும் அந்த திரைசேரி விடயம் இன்னுமே தீர்க்கப்படவில்லை, ஆனால் தீர்ப்போம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். கண்டெய்னர் விவகாரமும் தீர்க்கப்படவில்லை, நிலக்கரி இறக்குமதியும் தீர்க்கப்படவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போது எந்த கொடுப்பனவு அந்த இரட்டை கொடுப்பனவாக மாறியிருக்கின்றது? மூன்று விடைகள் தருவோம். முதலாவது ஜனசக்தி கொடுப்பனவு, இரண்டாவது சமூர்த்தி கொடுப்பனவு, மூன்றாவது அஸ்வஸ்ம கொடுப்பனவு. இப்பொழுது நேர்களை நாங்கள் இணைக்க இருக்கின்றோம். நேர்களே, இப்பொழுது உங்களை இணைப்பதற்கு முன்னர் ஒரு பாடல் கேட்போம். பாடலின் பின்னர் நேர்களை இணைத்துக் கொள்வோம். ரமேஷ் ஒரு பாடல் விரும்பி கேட்டார் முத்து திரைப்படத்திலிருந்து. சும்மா பாடல் அல்ல, ஒருவன் ஒருவன் முதலாளி.

0: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
1: 416-700-2222 வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன், ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
2: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
1: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
1: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன் 416-400-8383,
2: சுகந்தன் 416-540-6269.
1: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462 416-821-0462.

0: நீங்கள் ஒரு வினாவுடன் இணைந்திருந்தோம். இலங்கையில் இடம்பெறுகின்ற ஒரு நலன்புரி கொடுப்பனவு தொடர்பான ஒரு குற்றச்சாட்டு இப்போது கிளம்பியிருக்கின்றது. அந்த நலன்புரி கொடுப்பனவின் பெயர் யாது என்று கேட்டிருந்தோம். மூன்று விடைகள், ஒன்று ஜனசக்தி, இரண்டாவது சமூர்த்தி, மூன்றாவது அஸ்வசமம். இப்போது விடைகளுடன் நேர்கள் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம்,
0: வாங்க.
1: இது ஒரு ஒரு வங்கி தரவு பரிமாற்றத்தில் ஏற்பட்ட ஒரு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அது காசு டபுளா கொடுக்கப்பட்டிருப்ப அது திருப்பி எடுக்க நடவடிக்கை ஈடுபட்டிருக்கேன். இதுக்கு பேர் அஸ்வசமா நீங்க சொல்ல மூன்றாவது. அப்ப இது இப்ப எதிர்கட்சியில் கூட அவல் வேடம் என்ன, அதான் இப்ப நடந்துகிட்டு இருக்குது. ஆனா அந்த காசை திருப்பி எடுக்கக்கூடிய நடவடிக்கை அரசாங்கம் விடுபட்டிருக்குது. மற்றது எனக்கு தெரிஞ்ச சின்ன தமிழ்நாடு தேர்தல் சம்பந்தம் சின்ன தகவல் ஒன்று அனுபவம் சந்திக்கண்டா சொல்லி படுபட வருவான். இந்த 18ஆம் ஆண்டு கர்நாடகாவில எடியூரப்பாண்டவர் வந்தவர், அவருக்கு 12 பேர் காணாதாக்கள். அப்ப அவர் அவருக்கு கவர்னர் கூப்பிட்டு பதவி பிரமாணம் செய்து வச்சாச்சு. இவருதான் டைம் கொடுத்தது நிரூபிக்க சொல்லி அந்த சட்டசபை கூடுதலுக்கு பிறகு அவர் உடனடியாக ராஜினாமா பண்ணி ஓமன் சொன்னாக்கள் கை கொடுக்க இல்லை. அதுக்கு பிறகு அரசியல் அசிங்கங்கள், குதிரை பேரங்கள், காசுகள், அங்காஞ்சல், சரி. குமாரசாமி குமாரசாமி குமாரசாமி என்றவருக்கு 10ஆம் மாசம் திரும்ப அதே பிரச்சனை. உங்களுக்கு மக்கள் மத்த பக்கம் மாறிட்டோம். இது 18ஆம் ஆண்டு கர்நாடகாவில், 19ஆம் ஆண்டு தேவேந்திர பட்னாவிஸுக்கு நடந்த சேம் ஸ்டோரி மகாராஷ்டிராவில. அப்ப இது இங்க நடக்கப்படாதுன்றதுக்காகத்தான் கவர்னர் இப்படி செய்யறாரு ஒரு தகவல் இருக்குது. அதை சொல்லிக்கொண்டு விட வர்றோம்.
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
2: வணக்கம்.
0: நான்
2: இது வந்து அஸ்வசமா கொடுக்கணும்தான். நல்ல ஒரு திட்டம் என்னன்னா, அந்த அது வந்து 70 வயசு மேற்பட்டாலும் அந்த மாற்றுத்திறனாளி இதுக்கு முக்கியமா கொடுக்கணும். அது ஒரு நல்ல
0: மூத்தோர்கள், வயதுல மூத்தோர்கள், மாற்றுத்திறனாளிகள்,
2: 70 வயசுக்கு மேற்பட்டாக்களுக்கும்,
0: வறுமை கோட்டில் வாழ்வோர், அதிக பிள்ளைகள் உள்ள குடும்பம்.
2: நல்லது. நன்றி
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
3: வணக்கம். இது மாதவன்.
0: மாதவன் வாங்க.
3: நல்ல ஒரு கேள்வியை கொண்டு வந்து அதுவும் எனக்கு என்ன, சமூர்த்தி திட்டம் வந்து அந்த இது கோவிட் டைம் கொடுத்தேன்னு நினைக்கிறேன். நான் நெச்ச வந்து முதலாவது விடன்னு நினைச்சு நான் அது மூன்றாவது விட ஏனென்றால் நான் உண்மைக்கும் விஜய் 6 சிலிண்டர் கொடுக்குறாரு, கல்யாணம் கட்டுறவருக்கு பொங்கலுக்கு பவுன் கொடுக்குறாரு, அதுகள் எல்லாம் எனக்கு மண்டைக்கு இருக்கு. ஆனால் இது மட்டும்தான் எனக்கு தெரியாம போச்சு. கடவுளே
0: வழங்குற ஒரு நாடுகள்ல முன்னணி நாடு இலங்கை. அன்று அந்த காலம் தொடக்கம் உலக வங்கியும் IMF-ம் அடிக்கடி இலங்கைக்கு ஒரு சட்டம் விதிப்பினம் என்னண்டா, நலன்புரி கொடுப்பனவுகளை குறையுங்க ஒரு ஆசா, குறைஞ்சாதான் உங்களோட நாட்டை நாங்கள் வளர்க்கலாம். ஆனா இலங்கை இலவச கல்வி திட்டம், இலவச போக்குவரத்து, இலவச வைத்தியசாலை, பொது வைத்தியசாலை, அது பெரிய விஷயம் இலங்கையில். இலவச வைத்திய வசதி, இன்னும் இலவசமாக பல விஷயங்கள் இருக்கு இலங்கையில. அதுகளை நிப்பாட்டு கொண்டு ஒரே கும்பிடுறது இந்த வேர்ல்ட் பேங்கும் IMF-ம் இலங்கை. அதாலதான் இப்ப நீங்க நம்ப மாட்டீங்க, ஒரு காலத்துல இலங்கையில இந்த கார்ட் முறை இருந்தது, கார்ட் முறை, கூப்பன் முறை எல்லாம். ஓ, அந்த கார்ட் வச்சிருந்த குடும்பங்களுக்கு தான் 3 மணிக்கு 4 மணிக்கு லைன்ல நிக்க ஸ்ரீ மாகாணத்துல பான் கிடைக்கும். காட்டை கொண்டு வாண்டுக்கு பிரசங்க கடை மேனேஜர், அதுக்கு ஒரு பகுடி கே பாலச்சந்தர் காட்டணேன்ற ஒரு பகுடியும் இருக்கு அந்த அந்த காட்டை வச்சுக்கொண்டு. எங்கே கூப்பன் கடையில் காட்டணேன்னா மெனச்சு குழம்பிட்டு என்னடா என்ன காட்டணேன்னு நிக்கிறேன், காட்டை கொண்டானேன்றதுதான் மெனச்சு கொண்டே காட்டை காட்டும். அப்படி ஒரு ஒரு ஒரு மிகப்பெரிய நலன்புரி கொடுப்பனவுகளுக்கு என்று புகழ் பெற்றது இலங்கை. நலன்புரி கொடுப்பனவுகளால் தான் இலங்கை மக்களது வறுமை மிக பெருமளவில் தணிக்கப்படுறது. இலங்கையின் வறுமை வீதம் ஆரம்பத்தில் அந்த ஸ்ரீமாகாலத்தில் 70% சொன்னா நம்ப மாட்டீங்க. 70% சொல்றேன். ஒரு பிங்க் கலர்ல கூப்பன் வந்தது, கூப்பனை வெட்டி கொண்டுதான் அரிசி மாச்சினி எல்லாம் வேண்டது, ஒரு ஒரு வீட்டுக்கு இவ்வளவு காசு அண்டு வரும். அதுன்ற தொடர்ச்சிதான் இந்த அஸ்வசமா.
3: கனடாக்கு வந்தோடனே இந்த டொலர்ல இந்த கூப்பனை பண்ணோன்னா எல்லாம் மறந்து போறது. அதான்
0: இப்பவும் ரெண்டு விஷயம் மனிதன் மறக்க கூடாது, உலக வரலாறும் மறக்க கூடாது, தண்டை வரலாறும் மறக்க கூடாது. அது கட்டாயம் வேணும். அப்பதான் மனிதன் மகிழ்வாக வாழலாம். நாங்கள் முந்தி வாழ்ந்த விதம் இப்போது வாழும் விதம்
3: இதெல்லாம் இந்த அரசியல் இந்திய அரசியல் பள்ளி குறுநீங்கள் அந்த எம்ஜிஆர் இறந்த நிறம் நான் நீங்க என்ன எங்க படிச்சோன்றீங்க படிச்சோன்னு கேட்க எங்களுக்கு அந்த பகப்படுக்கிற டீச்சர் அந்த இங்கிலீஷ் படிப்புக்கிற டீச்சர் வந்து அந்த டொரண்டோ ஸ்டார்ல அந்த நாங்க ஒரு நாள் உடன்படிய காலம் போய் அந்த பேப்பர் எல்லாத்தையும் நாங்க வாசிக்கணும். அப்ப அதுல அந்த எம்ஜிஆர் செஞ்ச படம் அந்த ஒரு பேஜ்ல போட்டு பணம் இல்லாம போட்டு இங்க வந்திருந்தா அப்போதான் நாங்கள் அறிந்திருந்தோம் எம்ஜிஆர் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு பெருசா போட்டிருந்தார்கள் அப்படி அந்த நாளையில. நன்றி
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம் ஐயா வாசன், இது மூன்றாவது பதில்
0: தான்.
4: மற்றது இத சமத்து திட்டம் வந்து இலங்கை முழுவதும் கொடுக்கிறார். இலங்கை முழுவதும் அந்த என்ன இந்த தாய்மார் விதவை பெண்களை அதாவது பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கும் மற்றது இந்த சிறுநீரக நோயினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் அப்படி இப்படின்னு நிறைய இலவசமா போற காசு கணக்காச்சு.
0: இல்ல என்னண்டா கோதாசை அது விளக்கம் தரவணும் கட்டாய நீங்க சரைச்சபடிய ஜனசக்தி திட்டம் என்றது யூஎன்பி காலத்தில் இருந்த நலன்புரி திட்டம். பிறகு இந்த சுதந்திர கட்சி இருக்குத்தானே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அந்த கட்சி எல்லாம் சேர்ந்த ஒரு கூட்டாட்சி வந்ததல்லோ அவர்கள் கொண்டு வந்தது சமூர்த்தி திட்டம். அதே ஜனசக்தி திட்டத்தை சமூர்த்தி திட்டமாக மாத்தினார்கள். இப்ப பிறகு 2023 ஜூலையில் நான் நினைக்கிறேன் அந்த நேரம் ரணில் விக்ரமசிங்க தான் பிரதமராக இருந்திருக்கோம் இலங்கையில். 2023 ஜூலை முதலாம் தேதியிலிருந்து அந்த சமூர்த்தி திட்டம் தான் அஸ்வசம திட்டமாக மாற்றப்பட்டது. மிகப்பெரிய செல்வாக்கு செலுத்துது இன்றைக்கு அஸ்வசம திட்டத்தில். அந்த சமூர்த்தி என்பது இப்ப இல்லாம
4: போயிட்டு
0: சந்திரிகா தான் சமூர்த்தி கொண்டது. அப்ப அவட லட்சணங்களை இல்லாம பண்ணணும் அஸ்வசம அதை மாத்தி இருக்கிறது. இதை இப்போது என்பிபி அரசாங்கம் தொடர்ந்து நீடிக்குது. அது அடிக்கடி மாத்தியலாது. இவையில் பேர்களை மாற்றுறதுக்கு இவங்க வேர்ல்ட் பேங்க் தான் இதுக்கு எல்லாம் நிதி குழக்கிறது. அவங்க அடி பேர்களை மாற்றினா அடிக்கடி குழப்பம் பெறும்ட்டு மாற்ற விடாங்க. அதான்
4: நன்றி
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். அஸ்வசுமா நன்றி பாபா நன்றி
4: நன்றி நன்றி எல்லாருக்கும் பாட்டு நன்றி
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம் மூர்த்தி
0: மூன்றாவது நன்றி நன்றி மூர்த்தி
5: நன்றி வணக்கம்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். மூன்றாவது விடை நன்றி நன்றி
6: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். சொல்லுங்க ஹாசினா.
5: மூன்றாவது
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
7: வணக்கம் பாசன் நிர்மலா இருக்கிறது எப்படி இருக்கிறீங்க?
0: ஓ நலம் நிர்மலா நன்றி. நீங்கள் எப்படி நிலமா?
7: நிலமா இருக்கிறோம். பழைய காலத்து கூப்பன்
0: அதுகளெல்லாம்
7: மறக்க முடியாது. எங்கட அம்மா அம்மா அம்மம்மா சொல்லுவா இந்த கூப்பன் கடை கூப்பன் கூப்பன் கடைக்கு கொண்டு போய் கூப்பன் எடுத்து கொண்டு போங்க அதை கொண்டு போட்டுதானே ராதல் தானே அப்ப
0: ராத்தல் ராத்தல் படி
7: அரிசி சீனி எல்லாம்
0: அது பிறகு சமூர்த்தியா மாறி இப்ப சமூர்த்தி தான் இந்த அஸ்வசமய வந்து நன்றி நன்றி
7: நன்றி வணக்கம்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
8: நான் உங்களுடைய இது சொல்லத்தான வந்து அது வந்து முந்தி முத் கூப்பன் முத்திரன்றதுக்கு நானும் மன்னனும் இத்தாலி எடுத்தேன். உங்களால் விதானம் வந்து நிப்பாட்டுறேன். இவங்க தண்டு இவங்க எல்லாம் இந்த குடும்பம் எல்லாம் வெளிநாட்டுல இருக்கிறாங்க கேன்சல் பண்ணிருந்தேன். அவங்க கேன்சல் பண்ணுவாங்க. ஹலோ
0: சரி நீங்க சொல்ற சரி
8: முத்திர நானும் மன்னனும் நித்தால இருந்தாங்க. அப்ப ஐயா அம்மாவும் தங்கச்சி தான் அங்க இருந்தது. அப்ப கூப்பன் இல்லை இவன் சொல்றது இவங்க ரெண்டு பேர் இத்தாலி இருக்காங்க. அவங்களோட குடும்பம் அவங்களுக்கு அவங்களோட காசு காசு இருக்கு.
0: இன்னும் வில்லன்கள் அப்ப குடும்பங்களுக்கு வில்லன்கள் அவர்கள் சரி சரி நன்றி.
8: மூன்றாவது
0: கண்ண விதானமே கேட்டுக்கொண்டு இருந்தாலும் குறைக்க கூடாது. நிகழ்ச்சியில் அடுத்த நிர்வாகம்.
9: வணக்கம் ரமேஷ். இது வந்து அஸ்வசம திட்டம் தான். அது அந்த ஐஎம்எஃப் இந்த உலக வங்கி எல்லாம் வந்து ஒரு காலத்துல நல்லா இருந்தது. அது இலங்கைக்கும் இல்ல இந்தியாவுக்கும் பொருந்தோம். வரப்போ இல்ல இருக்கு. இப்ப அது வருமானத்துக்கு கீழே உள்ளவங்களுக்கு உதவு போய் இப்ப வருமானம் உள்ளவங்களுக்கு வருமானம் போகுதுதான் அங்க நிறுத்த சொல்றாங்க. அதுதான் நடக்குது நாட்டுல இந்தியாவில. சரி நன்றி வணக்கம்.
0: நன்றி ரமேஷ். நிகழ்ச்சியில் அடுத்த வணக்கம். வணக்கம்
10: வணக்கம் பாசன் நான் மகன் வைக்கின்றேன்.
0: சொல்லுங்கள் மகன்.
6: மூன்றாவது தான் மற்றது வரும கொண்டு கூட இருக்கிறது எங்கட மக்கள் தானே, பெரும்பான்மையான மக்கள் தானே.
0: அது என்ன நன்றி நன்றி மேடம்
6: நன்றி நன்றி.
0: ஆமாம், நேர்களை இனிய நேர்களை இணைத்துக் கொள்ளவில்லை, 9 மணி ஆகிவிட்டது. ஆகவே நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கின்றோம். நிகழ்ச்சியில் இணைந்து கொண்ட பஞ்சாட்சரம் பெண்பா ரமேஷ் குகதாஸ் தியா சத்யா மதன் மூர்த்தி மாதவன் சிவலிங்கம் காசிநாதன் பவான் நிர்மலா தவம் ஆகிய நேர்களுக்கு இந்த வேளையின் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை வருகின்ற பொழுதுகள் இனிய பொழுதாக மாற காசிநாதன் விரும்பி கேட்ட பாடலுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 13. அடக்கம் உடைமை. யாகாவராயினும் நாகாக்கு காவாக்கால் சோகாப்பர் சொல்லலுக்கு பட்டு. யாகாவாராயினும் நாகாக்கு காவாக்கால் சோகாப்பர் சொல்லலுக்கு பட்டு. எதை அடக்க முடியாவிட்டாலும் நாவை அடக்க பழக வேண்டும். நாவை காக்காவிட்டால் நாம் பேசும் தவறான சொற்களே நமக்கு துன்பத்தை தந்து நம் வாழ்வை சிதைத்து விடும். எனவே சொல்லில் கவனம் வேண்டும்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன் .com. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்தராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 22 கரட் 1 கிராம் நகைக்கு 100 to $150 வரையும், 22 கரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to $1200 வரை கொடுக்கணும்.
1: வட்டி வெறும் 1.5 வீதத்திலிருந்து.
2: துபாய், சிங்கப்பூர் 22 கரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
3: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
2: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 416-834-2266.
2: Jeeva Jewelers.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல் டோவைட் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் ஹாஃப் சாரீஸ் பிளவுசஸ் அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ் ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ் லெகிங்ஸ் நைட் வேர் மென்ஸ் கலெக்ஷன் குர்த்தி $2 for $10 நைட்டி $3 for $10 சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப் கிருத்தி ப்ளூ லீஃப் மிக்சர் $139 ஃபேன்சி ஜுவல்லரி 60 வித கழிவில் மார்க்கம் அண்ட் லோரன்ஸ் 36 01 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் ஸ்கார்ப்ரூ ஏசியன்ஸ் மெகா சேல். புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
0: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட் லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
0: 416-489-2000 GTA credit.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
0: 96-99 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட் மேப்பிள்
2: 905-417-6069.
0: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் CA 905-417-6069. உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 13. அடக்கம் உடைமை. யாகாவாராயினும் நாகாக்கு காவாக்கால் சோகாப்பர் சொல்லலுக்கு பட்டு. யாகாவாராயினும் நாகாக்கு காவாக்கால் சோகாப்பர் சொல்லலுக்கு பட்டு. எதை அடக்க முடியாவிட்டாலும் நாவை அடக்க பழக வேண்டும். நாவை காக்காவிட்டால் நாம் பேசும் தவறான சொற்களே நமக்கு துன்பத்தை தந்து நம் வாழ்வை சிதைத்து விடும். எனவே சொல்லில் கவனம் வேண்டும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
1: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 12ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரவீன் ஸ்ரீனிவாசன் மற்றும் விஜிதா மயில்வாகனம். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: அன்புக்கு ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
3: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
2: 416-271-5992.
3: Markham and Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
1: வொர்க்கிங் ஃபார் யூ.
0: விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், பெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
3: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
2: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
3: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200. 905-667-7200.
4: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
3: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன். 647-459-9757.
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
6: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
7: அதிகாரம் 13. அடக்கம் உடைமை. யாகாவாராயினும் நாகாக்கு காவாக்கால் சோகாப்பர் சொல்லலுக்கு பட்டு, யாகாவாராயினும் நாகாக்கு காவாக்கால் சோகாப்பர் சொல்லலுக்கு பட்டு, எதை அடக்க முடியாவிட்டாலும் நாவை அடக்க பழக வேண்டும். நாவை காக்காவிட்டால் நாம் பேசும் தவறான சொற்களே நமக்கு துன்பத்தை தந்து நம் வாழ்வை சிதைத்து விடும். எனவே சொல்லில் கவனம் வேண்டும்.

தக்கு தின தின தின நக நக நக தட்டுக்கு தான தான தான திகிட்ட திகிட்ட தகின தான தக்கு தான திகித்து டகத தீ தீ தீ தான தான கெந்தடான தான தான கெந்தடான தான தான கெந்தடான அதின வனிதா அபிநய ராஜா கோகுல பாலா கோட்டி பிரகாஷா விரக நரக ஸ்ரீ ரட்சக மாலா எத்தனை முறைகா நீங்கிச்சாவே இத்தவணை என ஆட்கொள்வாயா சூடிய வாடலை சூடிய வாக்கள வாடிய சிந்தை குறும்பத்தா பூதகியாக பணித்திடுவாயா பாவை விரகம் பருகிடுவாயா ஆயர்தம் மாயா நீவா ஆயர்தம் மாயா

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 12ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரவீன் ஸ்ரீனிவாசன் மற்றும் விஜிதா மயில்வாகனம். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: நானும் ஒரே ஓட்டம் உங்களுக்கும் சொல்ல தேவை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
3: முதியோர் பராமரிப்பு VKR Retirement Home, ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR Retirement Home Inc. உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.

0: திடும் முதல் HD தமிழ் HD மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள் உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 13. அடக்கம் உடைமை. யாகாவராயனும் நாகாக்கு காவாக்கால் சோகாப்பர் சொல்லலுக்கு பட்டு யாகாவராயனும் நாகாக்கு காவாக்கால் சோகாப்பர் சொல்லலுக்கு பட்டு எதை அடக்க முடியாவிட்டாலும் நாவை அடக்க பழக வேண்டும். நாவை காக்காவிட்டால் நாம் பேசும் தவறான சொற்களே நமக்கு துன்பத்தை தந்து நம் வாழ்வை சிதைத்து விடும். எனவே சொல்லில் கவனம் வேண்டும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதுல்ல கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிசி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வா 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா 416-419-2300.
4: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமாம்.
5: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
4: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
5: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
4: 416-271-5992.
5: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60-49.
1: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
2: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 33. கொல்லாமை. நல்லாறு எனப்படுவது யாதெனின், யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி. நல்லாறு எனப்படுவது யாதெனின், யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி. நல்ல வழி எது என்று எவராவது கேட்டால் தயங்காமல் சொல்லுங்கள். எந்த ஒரு உயிரையும் துன்புறுத்தாமலும் கொல்லாமலும் வாழ்வதே அறத்தின் மிகச்சிறந்த வழி என்று. மண்ணுயிர்களை தன்னுயிராய் நேசிப்பதே மேன்மையான பண்பாகும்.

0: தமிழின் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 தேதி முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைட்கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸை பெறுங்கள். மார்க்மன் ஸ்டீல் செல், எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262.
2: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
3: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 12 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரவீன் ஸ்ரீனிவாசன் மற்றும் விஜிதா மயில்வாகனம். CMR TV-ஐ வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383,
1: சுகந்தன், 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இண்டோர் ஸ்பேஸ்.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்,
2: 416-834-2266.
3: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 33, கொல்லாமை. நல்லாறு எனப்படுவது யாதெனின், யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி. நல்லாறு எனப்படுவது யாதெனின், யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி. நல்ல வழி எது என்று எவராவது கேட்டால் தயங்காமல் சொல்லுங்கள். எந்த ஒரு உயிரையும் துன்புறுத்தாமலும் கொல்லாமலும் வாழ்வதே அறத்தின் மிகச்சிறந்த வழி என்று. மண்ணுயிர்களை தன்னுயிராய் நேசிப்பதே மேன்மையான பண்பாகும்.

0: சிகரெட். ஓகே, வெக்கம்.
1: இது பெண்மை பேசிடும் முதல் ஆசை வார்த்தைதான்
0: மீசை.

ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன், 416-220-8888. குணா குணராஜா, 646-624-4165. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401 க்கு அருகில் Belfield and Highway 27 இல், 121 City View Drive, Etobicoke-வில். On-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation.com.

¡Ey! ¿Y ahora qué se plega? ¡Se toca,

0: நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ். உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
0: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
0: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200. 9-0-6-6-7-7-2. புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம்.
2: அதிகாரம் 33. கொல்லாமை நல்லாறு எனப்படுவது யாதெனின், யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி நல்லாறு எனப்படுவது யாதெனின், யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி நல்ல வழி எது என்று எவராவது கேட்டால் தயங்காமல் சொல்லுங்கள். எந்த ஒரு உயிரையும் துன்புறுத்தாமலும் கொல்லாமலும் வாழ்வதே அறத்தின் மிகச்சிறந்த வழி என்று, மண்ணுயிர்களை தன்னுயிராய் நேசிப்பதே மேன்மையான பண்பாகும்.

0: இணைய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
3: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்
2: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
4: வாரா வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும்
5: மியூசிக் கனெக்ட்ஸ்.
4: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம்.
6: மே மாதம் 12ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரவீன் ஸ்ரீனிவாசன் மற்றும் விஜிதா மயில்வாகனம்.
4: சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
7: அப்படின்ற

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு, சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு. 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0% டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
4: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 33 கொல்லாமை. நல்லாறு எனப்படுவது யாதெனின், யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி. நல்லாறு எனப்படுவது யாதெனின், யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி. நல்ல வழி எது என்று எவராவது கேட்டால் தயங்காமல் சொல்லுங்கள். எந்த ஒரு உயிரையும் துன்புறுத்தாமலும் கொல்லாமலும் வாழ்வதே அறத்தின் மிகச்சிறந்த வழி என்று. மண்ணுயிர்களை தன்னுயிராய் நேசிப்பதே மேன்மையான பண்பாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
5: Everything okay? No problem and did you?
6: Bar kalamu closing da tadikira nadi.
7: The customer you're trying to reach is not available.
8: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti selthi kondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155. 416-268-0155.
5: செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
6: செல்லம் இல்லடா, செல்வம்.
5: சரி சரி.

0: வணக்கம், நான் உங்கள் பின்னணி பாடகி சுருமுகி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி.
1: இருபத்தி நான்கு மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் ஹெச்டி தமிழ் ஹெச்டி தமிழ் ஹெச்டி.
2: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் தேவக்குமே பாக்குறேன்.
3: உங்களுக்கு ஹாலிடே சீசன் வருது, வீட்டு காத்தா சாப்பிட வர போய் வந்து கோசலியும் மெலிவா மண்டலா வந்து பாக்குறேன். டீன் கலி
2: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன். மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
4: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
5: 9052708800 9052708800
4: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
6: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
7: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
6: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
7: 416-489-2000 GTA கிரெடிட்.
8: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
9: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
10: அதிகாரம் 33. கொல்லாமை நல்லாறு எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி. நல்லாறு எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி. நல்ல வழி எது என்று எவராவது கேட்டால் தயங்காமல் சொல்லுங்கள். எந்த ஒரு உயிரையும் துன்புறுத்தாமலும் கொல்லாமலும் வாழ்வதே அறத்தின் மிகச்சிறந்த வழி என்று. மண்ணுயிர்களை தன்னுயிராய் நேசிப்பதே மேன்மையான பண்பாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661. 416-475-4661. ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல் டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன். குர்தி $2410, நைட்டி $3410, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், பிரீத்தி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60% கழிவில், மார்க்கமென் லோரன்ஸ் 36-1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் ஸ்கார்ப்ரோ. ஏசியன்ஸ் மெகா சேல்.
3: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-யை வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 12ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரவீன் சுன்னிவாசன் மற்றும் விஜிதா மயில்வாகனம். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: அப்படின்ற

0: ஜி, இப்பாட்டுங்கண்ணா, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஹலோ,
1: நான் மலர் பேசுறேன்.
0: ஆ, சொல்லுங்க.
1: இல்ல, மேரேஜ பத்தி பேசுனீங்கல்ல.
0: ஆமா,
1: ஜூலைக்கு அப்புறம் பண்ணிக்கலாமா?

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365
2: $1,800 வரை கொடுக்கணும்.
3: வட்டி வெறும் 1.5%
2: துபாய் சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன
2: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்
3: 416-834-2266
2: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: Everything okay? No problem. Indigenam.
6: Bar kalamu closing da. Tadikira nadi.
7: The customer you're trying to reach is not available.
8: Prithi Silvam. First and second mortgage. Refinance. First home buyers. Debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage kudai vangikku maatavum. Call Prithi Silvam. 416-268-0155. 416-268-0155.
9: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
10: அதிகாரம் 33 கொல்லாமை. நல்லாறு எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி. நல்லாறு எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி. நல்ல வழி எது என்று எவராவது கேட்டால் தயங்காமல் சொல்லுங்கள். எந்த ஒரு உயிரையும் துன்புறுத்தாமலும் கொல்லாமலும் வாழ்வதே அறத்தின் மிகச்சிறந்த வழி என்று. மண்ணுயிர்களை தன்னுயிராய் நேசிப்பதே மேன்மையான பண்பாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன். 416-475-4661. 416-475-4661.
4: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
5: இல்லடா.
4: ஹலோ, காசு வந்ததாடா?
5: இன்னும் வரல காசு.
4: காசு வந்துச்சா?
5: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
6: What's happening? So sad.
7: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன். 905-456-8433.
2: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401-க்கு அருகில் Belfield and Highway 27-இல், 121 City View Drive, Etobicoke-இல். On-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர். 416-834-5753. Lotus Funeral and Cremation.
8: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம்.
9: மே மாதம் 12ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர் பிரவீன் ஸ்ரீனிவாசன் மற்றும் விஜிதா மயில்வாகனம்.
8: CMR TV-யை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
10: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358 ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK சிந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165. புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கன்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462 416-821-0462.
1: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் சில்வர் கோல்ட் காயின்ஸ் பார்ஸ் அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும் எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ். எலைட்கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸ் பெறுங்கள். மார்க்மென் ஸ்டீல் செல் எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் 416-293-6262 LIKO.
2: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775
3: ஈரடியால் உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 33. கொல்லாமை நல்லாறு எனப்படுவது யாதெனின், யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி நல்லாறு எனப்படுவது யாதெனின், யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி நல்ல வழி எது என்று எவராவது கேட்டால் தயங்காமல் சொல்லுங்கள். எந்த ஒரு உயிரையும் துன்புறுத்தாமலும் கொல்லாமலும் வாழ்வதே அறத்தின் மிகச்சிறந்த வழி என்று, மண்ணுயிர்களை தன்னுயிராய் நேசிப்பதே மேன்மையான பண்பாகும்.

10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Happy New Year!

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டுக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
5: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
4: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
5: 416-489-2000. GTA கிரெடிட்.
6: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
7: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
6: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
7: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
6: 416-271-5992.
7: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992. வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன், ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
8: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 4-9.

0: உழைந்திடும் முதல் HD தமிழ் HD Asian Textiles in Mavaram Mega Sale. Towide discount up to 80% off. Saris collections, half saris, blouses, undergarments and essentials. Shalwar and lehengas, leggings, nightwear, men's collection. Kurti $2,410, nighty $3,410. Silver items 50% off. Preeti blue leaf mixer $139. Fancy jewelry 60 vidha kalivil. Markham and Lawrence 36 cipher 1 Lawrence Avenue East, Scarborough. Asians Mega Sale. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ் 416-990-2462 416-990-2462.
1: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 33. கொல்லாமை நல்லாறு எனப்படுவது யாதெனின், யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி. நல்லாறு எனப்படுவது யாதெனின், யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி. நல்ல வழி எது என்று எவராவது கேட்டால் தயங்காமல் சொல்லுங்கள். எந்த ஒரு உயிரையும் துன்புறுத்தாமலும் கொல்லாமலும் வாழ்வதே அறத்தின் மிகச்சிறந்த வழி என்று. மண்ணுயிர்களை தன்னுயிராய் நேசிப்பதே மேன்மையான பண்பாகும்.

0: பூங்காற்று புதிதானது, புது வாழ்வு சதிராடுது.
1: காமாட்சி, இங்க இருக்கிற பூவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உஞ்ஞாபகமாவே இருக்கு. இந்த லெட்டர் உனக்கு ஒரு வித்தியாசமான லெட்டராகவே இருக்கும். பின்குறிப்பு, தம்பி ராமகிருஷ்ணா, கூச்சப்படாம மற்றவர்களையும் படித்து காட்டவும்.

0: நேர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. நேரம் சரியாக 9:04 ஆகுது. மறுபடியும் 8ஆம் தேதி உங்க எல்லாருமே சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு சுறுசுறுப்பான ஒரு பாட்டோட ஆரம்பிச்சிருக்கோம். அவ்வளவுதான், இன்னைக்கு ஃபுல்லா வாழ்க்கை ஃபுல்லா ரகலையா இருக்க போகுது. மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கிற நேர்களுக்கும் வந்து சொல்றேன். வரிசையா ஒவ்வொன்றா வருது இல்லையா. ஆஹா, 2026 ஆரம்பிச்சதுலேருந்தே வந்து அடுத்த நிமிஷம் எங்கே கண்ணீடி வச்சுருப்பாங்களோன்னு தெரியாத மாதிரியே நடக்க வேண்டியதாக இருக்குது. முதல்ல அவ்வளோதான், 3ஆம் உலகப்போர் வந்துருச்சு அப்படின்னாங்க. உடனே என்ன பண்ணோம், போயிட்டு முதல்ல ஒரு நல்ல ஒரு 4 கிலோவுக்கு மட்டன் எடுத்து வந்து நல்லா சாப்பிட்டேன். ஏன்னா 3ஆம் உலகப்போர் வரப்போகிறதாமா, அதுக்கப்புறம் எப்போ மட்டன் சாப்பிட்றது அப்படின்னு. மறுபடியும் உடனே வந்து பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பேனிக் சுச்சுவேஷன். அப்புறம் எல்லாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நமக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு. மறுபடியும் இன்னும் ஜாலியாக இருந்தால் என்ன பண்ணுவோம், மறுபடியும் இன்னொரு 4 கிலோ மட்டன் எடுத்துகிட்டு வந்துட்டு சமைக்கிறது தான். திருப்பி எலெக்ஷன் அடுத்தது, கிரிக்கெட் வந்தது, கிரிக்கெட் முடிஞ்சது, எலெக்ஷன் வந்தது, எலெக்ஷன் முடிஞ்சது. இப்போ சுட சுட என்ன பிரச்சனை அப்படின்னா, ஹம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைரஸ், இது வந்து இந்த வைரஸ் வந்து டெட்லி வைரஸாக இருக்குது. அடுத்தது கொரோனா மாதிரி இந்த வைரஸும் வந்து பரவக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்லாம் ஒரு சைடு ஒரு பேனிக் சுச்சுவேஷன் வந்து பேசினாலும் நம்ம வந்து என்னடா, அது ஓகே, இன்னொரு புதுசாக ஒன்று கிளம்பிடுது, சரிவா வந்து அடிச்சுட்டு போ, வா இன்னொரு குரூப்பாக வாங்க, ஒவ்வொருத்தராக வாங்கப்பா, வரிசையாக வாங்க அப்படின்னு சொல்லி எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம வந்து இப்படி தான் ரகலையாக இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி ரகலையாக இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஒன்றே ஒன்றுதான் சொல்லிக்கிறேன், உங்களோட விருப்ப பாடலை கேட்குறது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணி எங்கள் கூட ஜாலியாக பேசினாலே எங்களுக்கெல்லாம் ஒரு ஃபன்னு தான். ஒரு ஃபன் பாட்டாக இந்த நிகழ்ச்சியை பார்க்குற எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். உங்களுடைய விருப்ப பாடல் கேட்குறது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நான் கொண்டு வந்திருக்கிற தலைப்புக்கும் உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு முதல்ல சிஎம்ஆர் செய்திகள், செய்திகளை தொடர்ந்து நேர்களை சந்திக்கப் போகின்றோம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி 101.3. செய்திகளை தொடர்ந்து நேர்களை சந்திக்கலாம்.
1: பிராந்திய ஸ்திரத்தன்மை மற்றும் சமாதான முயற்சிகளை பாதிக்கும் வகையில் அண்மையில் மேற்காசிய பிராந்தியத்தில் இடம்பெற்ற மோதல்கள் குறித்து வெளிவிவகார அமைச்சு கரிசனை வெளியிட்டுள்ளது. போதைப்பொருள் அச்சுறுத்தலை நாட்டிலிருந்து ஒழிப்பதற்கு தேவையான சட்டத்திருத்தங்கள் உட்பட்ட அனைத்து துறைகளிலும் மேற்கொள்ளப்பட வேண்டிய மறுசீரமைப்புகளை விரைவாக முன்னெடுக்குமாறு ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியிருக்கின்றார். ஆட்சியமைப்பதற்கு பெரும்பான்மையை நிரூபித்தால் எந்த கட்சியையும் ஏற்பதற்கு தயார் என்று தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக தெரிவித்திருக்கின்றார். கடந்த மாதம் 3 மாகாணங்களில் நடத்தப்பட்ட பல சோதனைகள் சர்வதேச ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் தொடர்பான ஒரு பரந்த விசாரணையுடன் தொடர்புடையவை என்று கனேடிய காவல்துறை தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சீன ஜனாதிபதி ஷீ ஜின்பிங்குடனான முக்கியத்துவம் வாய்ந்த உச்சிமாநாட்டுக்காக அடுத்த வாரம் சீனாவுக்கு பயணம் மேற்கொள்ளவிருக்கின்றார். சமூக வலைதளங்கள் வாயிலாக காவல்துறை மா அதிபர் மற்றும் சிரேஷ்ட பிரதி காவல்துறை மா அதிபர் ஆகியோரை அவதூறு செய்தமை தொடர்பில் ராஜாங்கனை சத்தானந்த தேரர் மத்திய குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். வவுனியாவிலிருந்து புதுக்குடியிருப்பு வரையிலான அஞ்சல் விநியோக சேவைகள் பல வருடங்களுக்கு பிறகு இன்று முதல் மீண்டும் வவுனியா அஞ்சல் திணைக்களத்துக்கு சொந்தமான வாகனத்தின் மூலம் உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. பாடசாலை மாணவர்களிடையே காணப்படும் கற்றல் குறைபாடுகள் மற்றும் கல்வியில் பின்னடைவு ஏற்படுவதற்கு அவர்களின் கண்பார்வை குறைபாடுகளே பிரதான காரணமாகின்றன என்றும், எனவே பாடசாலை மாணவர்களின் கற்றல் குறைபாடுகளுக்கு பின்னால் இருக்கும் கண்பார்வை பிரச்சினைகளை முன்கூட்டியே கண்டறிந்து மிக அவசியமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று கண் வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் ஜெயரூவன் பண்டார தெரிவித்திருக்கின்றார். திரைசேரி செயலாளர் கலாநிதி ஹர்ஷன சூரிய பெருமவின் இரட்டை குடியுரிமை விவகாரம் தொடர்பில் பொறுப்பு வாய்ந்த மற்றும் தெளிவான பதிலொன்றை வழங்க வேண்டுமென கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் விஜயின் அரசாங்கத்துடன் உறவுகளை வைத்துக் கொள்வதனால் இலங்கையின் எதிர்கால அபிவிருத்தியில் ஒரு பங்கை பெற்றுக்கொள்ள முடியுமாக இருக்கும் என்று நம்புவதாக எதிர்க்கட்சி உறுப்பினர் வே ராதாகிருஷ்ணன் தெரிவித்திருக்கின்றார். தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியமைக்கும் விவகாரத்தில் தமிழக அரசியல் கட்சிகளின் செயற்பாடுகளை காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான ப. சிதம்பரம் பாராட்டியிருக்கின்றார். மும்பையில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் தர்பூசணி பழம் சாப்பிட்டு உயிரிழந்த விவகாரத்தில் தர்பூசணி பழத்தில் கலந்திருந்த எலிமருந்து விஷமே காரணம் என்று உடற்கூறு ஆய்வறிக்கையில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் பதவியேற்பதற்கு பெரும்பான்மையை நிரூபிக்காத வரை தமிழக வெற்றிக் கழகத் தலைவர் விஜய் முதலமைச்சராக பதவியேற்க முடியாது என்று ஆளுநர் ராஜேந்திர அர்லேகர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ள நிலையில் பனையூரில் அவசர ஆலோசனை நடைபெற்று வருகின்றது. நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யத்தில் திடீரென பெய்த கனமழை காரணமாக உப்பு உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தொழிலாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஸ்னோபேர்ட்ஸ் விமான சாதனை குழுவுக்கான லிபரல் அரசாங்கத்தின் திட்டங்களை இந்த மாத இறுதியில் வெளியிட இருப்பதாக பாதுகாப்பு அமைச்சர் டேவிட் மெக்கன்டி தெரிவித்திருக்கின்றார். பிரிட்டிஷ் கொலம்பியாவின் டம்ளரிச்சில் உள்ள பாடசாலை பிப்ரவரியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் மாணவர்கள் கொல்லப்பட்ட பின்னர் உயிர் பிழைத்தவர்கள், பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் மற்றும் சமூகத்தினருடன் கலந்தாலோசித்த பின்னர் பாடசாலை இடிக்கப்பட்டு புதிய இடத்தில் மீண்டும் கட்டப்படும் என்று முதல்வர் டேவிட் ஈபி தெரிவித்திருக்கின்றார். ஹாலிஃபாக்ஸ் துறைமுகத்தில் சரக்கு கொள்கலனுக்குள் ரொட்டிக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த சுமார் 250 கிலோகிராம் ஹோக்கைனை எல்லைச் சேவை அதிகாரிகள் பறிமுதல் செய்திருக்கின்றனர். தெற்கு லெபனானில் உள்ள பல நகரங்களின் குடியிருப்பாளர்களை உடனடியாக வெளியேறுமாறு வலியுறுத்தி இஸ்ரேல் கட்டாய இடப்பெயர்வு உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது. அமெரிக்க படைகளினால் கைப்பற்றப்பட்டு தற்பொழுது சிங்கப்பூர் கடல் எல்லைகளை நெருங்கிக் கொண்டிருக்கும் கப்பல்களில் உள்ள பாகிஸ்தானிய மற்றும் ஈரானிய மாலுமிகளை தாயகம் திரும்பக் கோரி இஸ்லாமாபாத் முயன்று வருவதாக பாகிஸ்தானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் இஷாக் தார் தெரிவித்திருக்கின்றார். ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் தற்பொழுது ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான அச்சுறுத்தல்களுக்கு பதிலடி கொடுத்து வருவதாக தேசிய அவசரநிலை நெருக்கடி மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆணையகம் எக்ஸ் தளத்தில் தெரிவித்துள்ளது. ஈரான் மோதலுடன் தொடர்புடைய டீசல் விலையேற்றம் சீனாவின் மின்சார கனரக வாகனங்களை நோக்கிய மாற்றத்தை விரைவுபடுத்தி எரிபொருள் தேவையை மேலும் குறைக்கும் என்று ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனா்.

0: நேர்கள் இன்னைக்கு ஒரு வைப்ல இருக்கணும் அப்படிங்கறதுக்காகவே வந்து இந்த பாட்டோட ஆரம்பிச்சிருக்கோம். இப்ப இணைப்புல இருக்க நேர்களை சந்திக்கலாம். தலைப்பு என்ன அப்படிங்கறத சிம்பிளா நான் வந்து இன்னைக்கு கொண்டு வந்திருக்க தலைப்பு சொல்லிடுறேன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமைனாலே வந்து நமக்கு எல்லாருக்குமே ஒரு குதுகலை வந்துடும். அவ்வளவுதான், வீக்கெண்டு ஜாலியே அப்படின்னு சொல்லி என்ன நடந்தாலும் வந்து நம்ம வந்து இந்த வீக்கெண்ட் வந்து அது வந்து ஒரு அப்படியே ரெஜிமினேட் பண்ணி மறுபடியும் முதலிருந்து கோட்டெல்லாம் அழிச்சிட்டு முதலிருந்து போடுற மாதிரி சார்ஜ் ஏற்றிக்கிற ரெண்டு நாள். அந்த ரெண்டு நாள் நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம், உங்கள் ஃபேமிலியோட இருக்கலாம், இல்லை நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இருக்கலாம். உங்களை சார்ஜ் ஏற்றுறதுக்கு நீ என்னெல்லாம் பண்ணுவீங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அதில் வந்து நான் டீட்டெயில்ஸ்குள்ளே போக விரும்பலை. சில பேருக்கு வந்து ஜிகரதண்டாவில் சார்ஜ் ஏற்றலாம், சில பேருக்கு சோஷியலிசமில் சார்ஜ் ஏற்றலாம், சில பேர் ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலி மீட் பண்ணி சார்ஜ் ஏற்றலாம், சில பேர் ரெஸ்ட் எடுத்து மட்டுமே சார்ஜ் ஏற்றுவாங்க. ஸோ அந்த மாதிரி வீக்கெண்ட் வந்து சார்ஜ் ஏற்றுறதுக்காகவே நீங்கள் வச்சிருக்கணும். ரெண்டு நாள் அதை கரெக்டாக நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்கள் பாடி ஃபுல் சார்ஜ் ஆகி மறுபடியும் ஒரு வாரத்துக்கு நான் ஸ்டாப்பாக ஓடும் அடுத்த அஞ்சு நாளுக்கு அப்படின்ற மாதிரி உங்கள் பாடி ரொட்டீன் இருக்குது இல்லையா. இதில் ரெண்டு மூணு முக்கியமான தலைப்பு தான் நான் வந்து நான் சொன்னேன். நான் வெனஸ்டேவே இது வந்து அப்புறம் பேசலாம் அப்படின்னு சொல்லி அந்த தலைப்பு மறுபடியும் போஸ்ட்போன் பண்ணுறேன் அடுத்த வாரத்துக்கு. அதுக்கப்புறம் நம்ம அந்த தலைப்பை பேசலாம். இன்றைக்கி வந்து சிம்பிளான ஒரு ஜாலி ஃபன் ஃபேக்டர் தான் கொண்டு வந்திருக்கேன். ஏன் ஜாலியான தலைப்பு கொண்டு வந்திருக்கேன்னா, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை கதை இருக்குது. கதை வந்து கொஞ்சம் இல்லை, எல்லாருக்குமே கனெக்ட் பண்ணக்கூடிய கதை, ரொம்ப சீரியஸான கதை அப்படிங்கிறதுனால நான் வந்து முன்னாடியே கொஞ்சம் ஃபன் ஃபேக்டர்ஸ்லாம் ஜாலியாக பேசிட்டு அதுக்கப்புறம் அந்த கதையை பற்றி பேசலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் ஜாலியாக ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம வந்து சீரியஸாக மூவ் பண்ணலாம் அப்படின்றதுனால சீரியஸ் டாப்பிக்கே எடுத்து வரல. எல்லாருக்குமே வந்து இப்போ முன்ன வந்து பெண்கள் மட்டும்தான் கிச்சனுக்கு போவாங்க, பெண்கள் மட்டும்தான் சமைப்பாங்க, பெண்கள் மட்டும்தான் வீடு கூட்டணும், பெண்கள் மட்டும்தான் கோலம் போடணும், இந்த மாதிரிலாம் நிறைய ஒன்லி ஃபார் லேடிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஜாப்ஸ் இருந்தது. ஆனால் இப்போ அதே மாதிரி ஒரு சில வேலைகள் இப்போ வீட்டு தூக்குறது ஆண்கள் தான், மல்யுத்த வீரர்கள்லாம் ஆண்கள் தான், அந்த மாதிரி வண்டி டிரைவ் பண்ணணும் அது ஆண்கள் மட்டும்தான் சொல்லி தனியாக ஆண்களுக்குன்னு சில ப்ரொஃபைலும் பெண்களுக்கும் சில ப்ரொஃபைலும் இருந்தது வேலை ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா. ஆனால் இப்போ ஆண்கள் செய்கிற வேலையை பெண்களும் செய்கிறாங்க, பெண்கள் செய்கிற வேலையை ஆண்களும் செய்கிறாங்க. ஸோ இதில் வந்து ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன்னு இல்லாத ஜாப்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ. ஸோ எல்லாத்துலேயும் எல்லா ப்ரொஃபஷன்லேயும் எல்லா ஜெண்டர்ஸும் வந்து இருக்காங்க. அதனால் நம்ம வந்து வேறு எல்ஜிபிடிக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு நாட்டில் இருக்கோம். அதனால் அதையும் வந்து ஆக்செப்ட் பண்ணிவிட்டு உள்ளே வந்திருக்கோம். இதில் இன்றைக்கி தலைப்பு என்ன அப்படின்னா, கிச்சனுக்கு போகிறது வந்து பெண்கள் மட்டும்தான் அப்படின்ற அந்த விஷயம் விட்டு போச்சு. அதே மாதிரி வீடு வந்து கூட்டி பெருக்கி கழுவி மாப்போடுறதுங்கிறது பெண்கள் தான் அப்படிங்கிறது மாறிப்போச்சு. இங்கே ப்ரொஃபைலாக என்ன சொல்ல வரேன்னா, நிறைய நம்ம நேயர்களில் வந்து மிக்சடாக இருக்காங்க, ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வரீங்க. ஆனால் யாராக இருந்தாலும் கிச்சனுக்கு ஒரு தடவையாவது போயிருப்பீங்க. கிச்சனில் போய் நீங்கள் வந்து கான்ஃபிடெண்ட்டாக சமைத்து அந்த சுடுதண்ணி வைக்கிறது, இந்த ஆம்லெட் போடுறது, மேகி பண்ணுறது, இது எல்லாத்தையும் தயவுசெய்து விட்டுருங்க. நீங்கள் கிச்சனுக்கு போய் கான்ஃபிடெண்ட்டாக பண்ண ஒரு டிஷ்ஷு, இப்பயும் வந்து சிக்னேச்சராக இருக்கிற ஒன்று, ஆஹா இந்த டிஷ்ஷாக அவங்க பண்ணால் பிரமாதமாக இருக்கும், ஐயோ வத்தக்குழம்பா, அத்தை வச்ச வத்தக்குழம்பு சூப்பராக இருக்குமே, ஆ இதே நான் இதேன் பண்ண அந்த ஹனி கார்லிக் ரோஸ்ட்டு செமையாக இருக்குமேன்னு சொல்லி இதுக்காகவே ஆசை ஆசையாக சாப்பிட வர்றவங்க இருக்காங்களா, அந்த மாதிரி உங்களுடைய கிச்சனில் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணி சொதப்பினதோ இல்லை சக்ஸஸ் ஆனதோ எந்த டிஷ்ஷு நல்ல அது க்யூட்டான மெமரிஸை கொண்டு வரும். நான் முதல்ல பண்ண சொதப்பல்லாம் உங்களுக்கும் நான் சொல்கிறேன். அதே மாதிரி இப்போ நீங்கள் பிஸ்து இவர் வந்து கிச்சனுக்கு போனாலே கை வச்சா இவர் போடுற டீக்கு செத்த பாடி கூட எந்திரிச்சு உட்காந்துரும் அப்படின்னு சொல்லி அந்தளவுக்கு தரமான ஒரு ஐட்டம் நீங்கள் சமைக்கிற ஆளாக இருந்தால் அதை பற்றி சொல்லலாம். இது வந்து ஒரு தலைப்பு. இன்னொரு தலைப்பு ஒரு ஒரு மணி நேரத்தில் மாறும். அது வந்து சுச்சுவேஷனை பார்த்தா நம்ம கொண்டு வர முடியும். இப்போ கிச்சனில் உங்களுடைய திறமை எப்படி, நீங்கள் வந்து சமைக்கிறதுலே பெஸ்ட்டு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது என்ன, எல்லாரும் எனக்கு இன்னும் கொஞ்சம் கொடுங்க இன்னும் கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லி வாங்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு ஐட்டம், இல்லைனா நீங்கள் முதல் முதல்ல கிச்சனில் நீங்கள் முதல் முதல்ல சமைக்கிறதுக்குன்னு சொல்லி தைரியமாக இறங்கி ட்ரை பண்ண ஐட்டம் என்னது, அது சொதப்பிச்சா இல்லை சக்ஸஸ்ஃபுல்லாச்சாங்கிறதையும் நீங்கள் என்னோட சொல்ல போகிறீங்க. இணைப்பில் இருக்கும் முதல் நேயரை சந்திப்போம். வேற யார், தலை தோனி தான். வணக்கம், காலை வணக்கம் தோனி.
1: வணக்கம்.
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: சிறப்பு
0: பார்க்க, ஜாலியா இருக்கேன். கீழ்பிட்ட ஆண்டி எப்படி இருக்காங்க? ஆண்டி எப்படி இருக்காங்க? நம்ம நிகழ்ச்சியை கேட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா வெக்கேட் பண்ணிருப்பாங்க.
1: நிறைய புதுநேயர்கள் வரையினும் உங்களை கட்சி கொள்கை ஒரு சொல்லும்
0: சொல்லுங்க.
1: பெண்கள் எல்லாம் வரையினும் கொள்கை நம்ம தானே
0: ஆமா
1: கவனிச்சிருப்பீங்க நினைக்கிறேன். பிறகு இதுக்குள்ள வந்துட்டு இந்த தப்பா கரைச்சாலும் கொண்டாலும் பிரச்சனை தானே.
0: ஆமா கண்டிப்பா, அதுல இருக்கு. நம்ம முதல்ல சொல்லிடுறோம்ல, இப்பயும் சொல்லிடுறேன், எல்லாம் நகைச்சுவைக்காக மட்டுமே அப்படிங்கறத முதல்லயே சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சிருவோம். கௌரவம் ஆச்சம் மடம்னான பயிர்ப்பு இல்லைன்னா வந்து வெக்கோ மாசம் வெக்கோ மானு ரோஷம் சூடு சொரண இது எல்லாத்தையும் கொஞ்சம் அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு ஜாலியா இருக்கிறதுக்கு மட்டும் வாங்க அப்படின்றலாம்.
1: இல்ல என்னடா சரியில்லதான் என்ன புதுக்க வந்துட்டு நாங்க எல்லாரும் கிடைக்கிறது இப்படிதானே.
0: அவ்வளவுதான், பழக்கம் ஆயிருவாங்க, பிரச்சனை இல்ல.
1: பிரச்சனை இல்ல. அப்ப உங்களுக்கு என்ன வெள்ளிக்கிழமை ஆத்து குளிச்சு கழிச்சு நான் ரெடியா தலைய வச்சுட்டு
0: நிக்கிறேன்.
1: இனி நீங்க எல்லாருமா
0: வெட்டுறதுக்கு தான்
1: நானே தலைய வச்சு வச்சு செய்தீங்களோ எல்லாரும். ஆனா உண்டு ராஜ், என்ன சொல்லுங்க, நீங்க வேலை செய்யறீங்களோ இல்லையோ என்ன வச்சு நல்லா செய்யறீங்களோ என்ன?
0: இத்தனை வருஷம் நீங்க என்னை வச்சு செய்யறது தெரியல, ஒரு நாள் உங்களை வச்சு பண்ணதுக்கு இப்படி ஆயிடுச்சு. இன்னைக்கு உங்களுக்கு
1: வெள்ளிக்கிழமை என்ன இருந்தாதான் எங்கட பர்த்டே கண்ணன் ஒரு ஆள் தான் நிச்சயம் எல்லாரும் வச்சு நல்லா செய்தீங்க சந்தோஷமா இருந்துச்சு. அவ சின்னக்கா வந்து சொன்னா
0: முன்னாடி
1: நீங்க
0: முதலாவது
1: முதலாவது
0: நீங்க சமைக்கிறதுலயே வந்து எல்லாரும் இன்னும் கொஞ்சம் வேணும் பிளீஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்த்து சாப்பிடுற ஐட்டம் என்னது?
1: எனக்கு
0: பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும்.
1: எப்படி
0: என்ன சாஸ் நீங்க? ஒயிட் சாஸ் ஆல்ஃப்ரெடோ என்ன என்ன மாதிரி?
1: இது நான் ரோசே பாவிப்பேன்.
0: ரோசே, ஓகே.
1: ரோசே நல்லா இருக்கும் தானே?
0: ஆமா ஆமா ஆமா, கண்டிப்பா
1: இருக்கும். போட்டுட்டு
0: ஓகே
1: நல்லா இருக்கும்.
0: அருமை. ஓகே என்ன பாட்டு கேட்கலாம் உங்களுக்காக தாக்க ஆரம்பிச்சிருக்கிறதுல?
1: இன்னைக்கு நாங்க நீங்க அன்னைக்கு போட்டபடியே நல்லா இருந்துச்சு. ஒரு பழைய ஒரு நல்ல குத்து என்ன மாதிரி அது மீனா மீனா டிக்கா கேப்பமா?
0: ஈனா மீனா டிக்காவா? ஓ அது ஓகே, அது தமிழ்லயும் வந்திருக்கு. கரெக்ட்.
1: தமிழ்ல இருக்கு தனிக்கு பழசு.
0: விஜயோடைய இனமிடிக்கா தான் இல்ல பழசா? ஓகே பழைய தமிழ்
1: சாங். ரவிபாட காலத்து பாட்டு எங்கட காலம் கொஞ்சம் காலம் கூட தானே அந்த கால பாட்டை போடுங்க
0: போட்டுருவோம். ஓகே
1: வெறும் பச்சை தேதார் அவர்கிட்ட சொல்லுங்க ஒரு நாளைக்கு தலைப்பா இல்லாம சாமிகள் போக போறாருங்க இந்த தொடர்ந்து.
0: அது சரி, அப்ப போகும்போது பிடிச்சிருவாங்க அவரை கரெக்டா. தேங்காய் உடைக்கிறதுக்கு எந்த சப்ஜெக்ட் அவர் கொண்டு வராம எஸ்கேப் ஆயிட்டாரு இல்லன்னா நல்லா இருக்கும். ஆக்சுவலி அந்த மாதிரி வில்லங்கமான தலைப்பை நானும் யோசிச்சு கொண்டு வந்திருக்கணும். அது என்னன்னா அது நான் எப்படி யோசிச்சேன் அந்த தலைப்பை இப்ப சும்மா ஒரு ஹைலைட்டுக்கு சொல்லிடுறேன். அடுத்தது சாரி அதற்கு ஒன்லி மேரிட் கப்பலுக்கு அது அடுத்தது வருவோம். இப்போ இதை முடிப்போம். ஹலோ அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம்.
2: வணக்கம் காசிநாதன்.
0: காலை வணக்கம் காசிநாதன், எப்படி இருக்கீங்க?
2: சுகமா இருக்கீங்க?
0: நீங்க சமையல்லாம் செய்யற ஆளா?
2: ஓ நாங்கள் அந்த சின்னல இருந்து சமைக்கிறோம். நாங்கள்
0: அப்படியா? எந்த வயசுல இருந்து?
2: 14 வயது 3 வயது 15 வயது சமைக்கிறோம். தொடர்ந்து சமைக்கல வரைக்கும் அம்மா கச்சா கூட
0: முந்தினாங்க.
2: இறைச்சி கறி தான் வைப்பேன், பண்டு இறைச்சி விரும்பி காய்ச்சல்.
0: நீங்க முதல் முதல்ல சமைத்த உணவு என்னது? கஞ்சி.
2: என்ன
0: கஞ்சி? ஓகே ரொட்டி சுடுவீங்க?
2: அதுவும் வாழைக்காய்கள் போட்டு சுடுவோம். வெங்காயம் பச்சை மிளகாய்.
0: இப்ப வாழைக்காய் வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு ரொட்டியா?
2: இன்ட்ரெஸ்டிங்.
0: மாவு பிசையும் போதே வாழைக்காவை வேக வச்சு மேஷ் பண்ணிடுவீங்களா?
2: வாழைக்காய் நாங்கள் அங்க அவிச்சுருவோம். எங்களுக்கு அங்க நெருப்பு கூட இருக்குதானே, சாம்பலுக்குள்ள காட்டுக்குவோம்.
0: ஓகே
2: அது வெந்து வரும், வெளிச்சு போட்டு சூப்பரா இருக்கும்.
0: ஆஹா நல்லா இருக்கு கேக்குறதுக்கே. அதாவது நீங்க கோதுமை மாவு கூட
2: வாழைக்காவை
0: பண்ணி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு தாளிச்ச வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு
2: உடன் நல்ல வெங்காயம் போட்டு
0: ஆஹா
2: உங்களுக்கு
0: பிடிச்ச

0: பயங்கரமா இருக்கு மெனுவுல. அப்ப நீங்க அம்மா உடம்பல சமைப்பீங்க? சமைச்சிருக்கீங்க?
1: ஓ அது நாங்க செய்வோம். அது அம்மா செய்ய மாட்டேங்க, நாங்க தான்.
0: கடைசியா எப்ப பண்ணீங்க ஆமக்கறி?
1: அப்ப அங்க ஊர்ல இப்படி கேக்கல, 86-85 கூட விட்டுட்டோம். ஏன்னா இந்திய நாமையும் வந்து எல்லாம் பிரச்சனையும், அதோட இங்க குழம்பு பக்கம் முடிக்கிட்டோம்.
0: எல்லாத்தையும் சாப்பிட்டுருக்கீங்க? இப்ப
1: எல்லாத்தையும் சாப்பிட்டு நாங்க அது சரியான செல்வம் குடிச்சோம். மீன் ஒரு கிடக்கிறதுல இருக்கும் ஜல பத்தி வயலு கூட்டு உலகத்திலே இல்லாத ஒரு பூமி
0: என்ன பாட்டு கேக்க போறீங்க நீங்க?
1: இந்த மகாநதி படத்துல இருந்து ஸ்ரீலங்கன் அந்த பாட்டு கேட்போம்.
0: இது எது?
1: ஸ்ரீலங்கன் நாதனி.
0: ஆமா ஆமா, அந்த பாட்டா? ஆமக்கறி உடும்பு கறி எல்லாம் சாப்பிட்டுருக்காரு, அது வேற சமைச்சிருக்காரு. இன்ட்ரெஸ்டிங்கா சமைப்பாராமா? ஆக்சுவலி உடும்பு கறி நானும் சாப்பிட்டுருக்கேன். அது வந்து தர்மபுரியில இருக்கும்போது நாங்களே கார்ல போகும்போது திடீர்னு ஒரு உடும்பு ஓடி வந்தது. அதை வந்து வண்டியில வந்து மேலே ஏத்திட்டான். ஆனாலும் வண்டியை, ஐயோ வண்டியை உடும் மேலே ஏற்றிட்டமேனு சொல்லிட்டு வண்டியை ஓரம் நிறுத்தினா அது திருப்பி எந்திரிச்சு ஓடுது. அது ஒன்றுமே அவ்வளோ. அதுக்கு நண்பன் ஒருத்தன் உடனே அங்கே, அவர் வந்து இந்த மாதிரி ஐட்டம்லாம் சமைக்கிறது தான் அவன் வந்து ஸ்பெஷலிஸ்ட்டு, புடுபுடுன்னு உடனே வண்டியை ஓரன்னு சொல்லி ரோடை கிராஸ் பண்ணி ஓடி போய் பிடிச்சிட்டான். அதை பிடிச்சி அதுக்கப்புறம் டி நான் இது வரைக்கும் சாப்பிட்டேன் டி, இதெல்லாம் எவன்டா சாப்பிடுவோம், ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்க, மிருகம் மாதிரி நடந்துக்கிறீங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் கண்டபடி திட்டிகிட்டு இருந்தேன். டி அது பாட்டுக்கு போதும், அது விடுறான், ஏன்னா உடம்பெல்லாம் எவனா சாப்பிடுவானா, ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு சொல்லி அவனை கண்டினியூஸாக வந்து திட்டிட்டு அவனுங்களாம் என்னடா மனுஷனெலாம் நீங்கள் அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தேன். ஆனால் சமைச்சு அது ஒரு எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக போய் இந்த ஒகேனக்கல்னு ஒரு ஏரியா சமைச்சு முடித்ததுக்கப்புறம் வந்து இந்தாடா நான் எனக்கு இதில் ஐயோ நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன், எனக்கு தனியாக சிக்கன் வாங்கியிருங்கலாம் வந்து அந்த சிக்கனும் தனியாக நடக்குது சமையல். இது அவன் மட்டும் பண்ணான். கடைசியில் அஞ்சில் 10 நிமிஷத்தில் வந்து பறந்தது அப்படின்னா அந்த உடம்பு கறி தான். அவனு கொஞ்சம் நீ டேஸ்ட் பண்ணி பாரு, அதுக்கப்புறம் வந்து பிடிக்கலன்னு நீ சாப்பிடாத, ஆல்ரெடி டிமாண்ட் பயங்கர ஹையாக இருக்குது, வேணும்னா சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுத்தான். அதை சாப்பிட்டதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, ஓ இது அந்த மாதிரி ஒரு டிஷ்ஷா அப்படின்னு சொல்லி நமக்கு சாப்பிட்ற வரைக்குமே தெரியும். இது வரைக்கும் ஆமக்கறி நான் சாப்பிட்டதில்லை, ஆனால் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. ரொம்ப ரப்பரியாக சில டைம் பண்ணிடுவாங்க, சில டைம் ரொம்ப அது பார்த்து பார்த்து பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து கேள்வி. இந்த நட்சத்திர ஆமை அப்படிலாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் பேன் பண்ணிட்டாங்க. அந்த ஆமையெல்லாம் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். பேன் பண்ணுறதுக்கு முன்னாடி கொடுத்து வச்சவர் எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணிட்டார். ஓகே குட். அடுத்த நேர இணைப்பில் வணக்கம்.
2: காலை வணக்கம் ராஜ்.
0: காலை வணக்கம், நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கிறோம். எனக்கு முதல்ல இது எந்த அவர்ட்ட பெர்மிஷனோட நம்பர் தேவைப்படுது.
0: அப்படியா, கொடுத்துறேன்.
2: உண்மையா? உண்மையா தான். அடுத்து ரஷ்யன், ரஷ்யன் இந்த வேற அந்த மொன்றியல் போறோம் அடிக்கடி, அந்த ஃபேமிலியா போறான் அந்த கோயில் உண்டு.
0: ஃபேமிலியா போயிட்டு நம்ம எதுக்கு ரசிகனை மீட் பண்ணிட்டு? செதுக்கப்பட்ட சிலைகளை காட்டுவார் உங்களுக்காக.
2: மற்றது இன்றைக்கு உங்களோட தலைப்பு வந்து, நான் வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து சமைச்ச வந்து கொழும்புல வந்து, கொழும்பு வந்து கடையில் வந்து சாப்பிட்றது. அப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து நாங்கள் ஒரு நாளைக்கு குக் பண்ண உண்டு சிக்கன்.
0: ஓகே.
2: அப்போ ப்ராய்லர் சிக்கன் வண்டி, அப்போ அங்கே ஜியா அக்காண்டு அக்கா இருந்தோம், அவன்ட்ட எப்படி சமைக்கிறோன்னு
0: கேட்டான்.
2: கேட்டுட்டு வந்து சமைக்கிறவங்க சமைச்சு ஜீகிருதண்டா எல்லாம் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்ப எல்லாம் விட்டு அடிச்சு சாப்பிட்டா அது கொஞ்சம் கூட அவிஞ்சிட்டு கூட
0: அதிகமா குக் ஆயிடுச்சு.
2: ஆனா ஓகே, மிச்சி சாப்பாடு அந்த ஹோம்லெஸ் மேரேஜ் கொடுத்து நிறைய
0: சமைச்சிட்டான்.
2: அதான் ஃபர்ஸ்ட்
0: அவங்களே கஷ்டப்படுத்திருக்கீங்க. ஆனா ஓகே, மேனேஜபிளா தான் இருந்ததா, டேஸ்டா இருந்ததா?
2: ஓ டேஸ்ட்.

0: கிடைச்சு. பிறகு வந்து நான் வந்து யூரோப்பியர்கள நான் சமைக்க பழகிட்டேன். கிச்சன் தான் பேர் சாரி ரெஸ்டாரண்ட் இதெல்லாம் பேர் கிச்சன் தான். அப்ப அதால இந்த பேஸ்டாக்கள் வச்சுவேன் எல்லாம் பேஸ்டா உடனே அந்த டொமேட்டோ போட்டு அந்த கிரவுண்ட் பீஸ் எல்லாம் போட்டு அந்த பேஸ்டா செய்யணும்னா எங்க வீட்லயே வாய்ப்புக்கு மகன் அவங்களுக்கு எல்லாருக்கும் வச்சிருப்போம்.
1: தண்ணி
0: தவிக்கும் சூப்பர். இப்ப இந்த பிசாரி ஃபுட் அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்கு, அதாவது நீங்க வாழ்க்கையில வந்து ஒரு வித்தியாசமான ஒரு உணவு, ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான ஒரு ஃபுட் சாப்பிட்டுருக்கீங்களா, என்னது?
1: ஓகே நான் சொல்றேன், அது வந்து பக்கெட் பிரெட் கொஞ்சம் நீட்டு பிரெட்.
0: ஆமா,
1: அதுல வந்து நீங்க அந்த பேக்கன் அந்த தூள் தூளா இருக்குமல்ல,
0: ஆமா நல்லா இருக்கும்,
1: அதை மேல போட்டுட்டு கொஞ்சம் இந்த குடமிளகான்னு சொல்லுவாங்க,
0: ஆமா
1: அதையும் தூடுலா வெட்டிட்டு ஒனியன் ரெட் ஒனியன் அதையும் வெட்டி மேல போட்டுட்டு கொஞ்சம் சீஸ் இருக்குல்ல,
0: ஆமா
1: சீஸ் மேல போட்டு அந்த அவனுக்கு
0: வச்சிட்டு பிரஷெட்டா மாதிரி சொல்றீங்க நீங்க, அப்படியே டேஸ்ட்.
1: யா யா யா
0: ஓகே.
1: அது நான் ரெஸ்டாரன்ட் செய்யறோம். அப்ப அந்த பான்ல சாப்பிடுங்க, அப்படிய பிரேக்ஃபாஸ்ட்க்கு சூப்பரா இருக்கும், சின்ன பிள்ளைலாம் விரும்பி சாப்பிடுவோம்.
0: வாவ், இன்ட்ரஸ்டிங், நைஸ் நைஸ். ஓகே நா, பாட்டு என்ன கேட்கலாம் உங்களுக்காக?
1: எனக்கு வந்து பொம்பள மனசு படத்துல இருந்து
0: ஓகே
1: அமுதமலை பொழியும் முழு நீலாவிலே அந்த பாட்டு.
0: பொம்பள மனசு படத்துல இருந்து அமுதமலை பொழியும், ஓகே தியாகராஜன் பாடினது
1: இருக்கலாம்.
0: ஓகே சிறப்பு, ரொம்ப நன்றி நான் கால் பண்ணதுக்கு.
1: நன்றி.
0: ஐயோ சாரி, கட் பண்ணிட்டேன். கேட்ட நம்பர், ஆமாம் உங்களுக்கு இது என்னோடய நம்பர், கண்டிப்பாக அனுப்புகிறேன், அது உங்களை வந்து சேரும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்னைக்கு இந்த பிசாரி ஃபுட் அது வந்து கரெக்டாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, அந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக ஸ்ட்ரேஞ்சாக சாப்பிட்ற ஆள் அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் வந்து சொல்லலாம். சைவத்திலையும் இருக்குது, அசைவத்திலையும் இருக்குது. அசைவத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாய்லாண்டு போனப்போ நான் வந்து இந்த முதலக்கறி சாப்பிட்டேன், க்ரொக்கடாயில். என்னடா அது, பார்த்தாலே முழு முதலையை வந்து அப்படியே கிரில் பண்ணி அதை அப்படியே ஸ்லிட் பண்ணி அதிலிருந்து ஃப்ளஷ் எடுத்து கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப விஷுவலாக அப்படின் இருந்தது, ஆனால் சாப்பிட்டா அப்படியே சிக்கன் மாதிரி தான் இருந்தது. ஸோ முதலக்கறி அந்த மாதிரி பிசாரியாக, ஐயோ என்னடா இது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு யோசிப்போம், ஆனால் சாப்பிட்றப்ப செமையாக இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கலாம். சில டைம் வந்து இந்த வெண்டைக்காவை வந்து ஃபுல்லாக குக் பண்ண மாட்டாங்க, ஒரு மாதிரி ஸ்லைமியாக வந்து செஞ்சு வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு விஷுவலாக பார்க்கும்போது இது ஏமாண்டா சாப்பிடுவோம் அப்படின்னு இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு டைம் நான் வந்து இந்த வெண்டைக்காய் எங்கள் அம்மா அப்படி தான் பண்ணி வச்சுருந்தாங்க, கொஞ்சம் ஸ்லைமியாக ஒரு மாதிரி அப்படியே திக்காக இருந்தது. ஏ இது என்னென்னது, இது வெண்டைக்காய் நல்லாயிருக்கும், இது எனக்கு பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குது, நீ முதல்ல சும்மா இரு, கண்ணை மூடு, சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சது, வாவ் இது நார்மலாக நல்லா ஃப்ரை பண்ணுற வர வரன் இருக்கிற வெங்கட்ட வச்சு வெண்டைக்காய் கூட பயங்கரமாக இருக்கேன்னு சொல்லி ஃபீல் பண்ணேன். இன்னொன்று, இந்த முருங்கைக்காய் இருக்கு இல்லையா, சொல்கிறப்பே எச்சு உருது. முருங்கைக்காயிலிருந்து முருங்கைக்காயை வந்து பயங்கர சர்ப்ளஸாக கிடைக்கும் ஊரில் இல்லையா, எல்லார் வீட்லேயும் ரெண்டு வீட்டுக்கு ஒரு தடவை ஒரு முருங்கை மரம் இருக்கும், போகிற வரம்லாம் பிச்சுட்டு போவான், சர்ப்ளஸாக உனக்கு கிடைக்கும் முருங்கைக்காய். அந்த முருங்கைக்காய் எடுத்து வேக வச்சுட்டு அதை ஸ்லிட் பண்ணி அது உள்ளே இருக்கிற சதையை மட்டும் ஸ்பூனை வச்சு அப்படியே சுரண்டி எடுத்து அதை வந்து கொஞ்சம் தேங்காய் பூ அப்புறம் இது கடல் என்னது தாளிக்கிற கடுகு உளுத்தம்பருப்பெல்லாம் போட்டு அது கொஞ்சம் பெப்பர் சி உப்பு காரம் போட்டு அதை லைட்டாக அதை மட்டுமே பொரியல் மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. அதாவது வெண்டைக்காயிலிருந்து உள்ளே இருக்கிறது அந்த இதை மட்டும் ஃப்ளஷை மட்டுமே எடுத்து அதை புரியல. இந்த மாதிரி இதில் சுவாமையாக இருக்கும். அது இந்த மாதிரி இது இல்லாமல் இது வந்து வெஜ்ஜில், நான்வெஜ்ஜில் பிசாரியாக சில விஷயங்கள் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க. என்னடா இது எல்லாம் மனுஷன் சாப்பிடுவானா அப்படின்னு யோசித்த விஷயம். ஆனால் சாப்பிட்டதுக்கப்புறம் அதில் இருந்த அந்த சுவையின் மகத்துவம் உங்களுக்கு லேட்டர் தெரிஞ்சதுன்னா அதையும் நீங்கள் சொல்லலாம். சமைக்கிற ஆளாக இருந்தால் சமைக்கிற சமையலை பற்றி பேசுங்க. இவ்வளோ ஐட்டத்திலே இது வரைக்கும் நான் டேஸ்ட் பண்ணதில்லை, இந்த மாதிரி ஒரு ஃபுட் ஐட்டம் எங்கேயுமே நான் சாப்பிட்டதில்லை அப்படின்னு அது என்னென்னு சொல்லலாம். அடுத்த நேயர் இணைப்பில் வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். ஆட்டுக்கறி, மாட்டுக்கறி, மான் கறி, கரடி கறி, புலிக்கறி எல்லாம் சாப்பிட்ற ஒரே ஆள் சிங்கம் தான்.
2: இதெல்லாம் பழையது.
0: ஆஹா.
2: நாங்கள் வந்து எல்லாம் சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி இருக்கிறேன்.
0: இது வரைக்கும் பாம்பா?
2: பாம்பு கூட டேஸ்ட் பண்ணி
0: இருக்கிறேன். என்ன பாம்பு? நிஜமாவா? எங்க எப்ப நடந்தது இது?
2: உண்மையிலேயே அது நான் ஊர்ல இருக்கேங்களா, இந்த சாரப்பாம்புன்னு சொல்லுவாங்க.
0: சாரப்பாம்பு சாப்பிட்டுருக்கீங்களா? யாரு சமைச்சது, எங்க புடிச்சீங்க, எப்படி அந்த கதையை கொஞ்சம் சொல்லுங்க கேப்போம்.
2: அது அது சொல்லாத கதை.
0: நான்
2: செய்தது ப்ரே பண்ணி சாப்பிடுனாங்க.
0: நீ இதை போட்டு தள்ளீங்க. இப்ப
2: ஒரு ஒரு ஒரு நிமிஷம் இது ரேடியோ இதுக்கு.
0: ஹலோ, என்னாச்சு தெரியலையே.
2: ஹலோ
0: சிங்கம்.
2: ஆமா ஆமா, ஒரு நிமிஷம் காருக்கு மாறுங்க.
0: ஓ சரி சரி, பரவாயில்ல. ஆ
2: ஓ
0: சொல்லுங்க.
2: அது ஒரு ஒரு இடத்துல செய்தாங்க.
0: சரி,
2: அதை சும்மா டேஸ்ட் பண்ணினது.
0: நீங்க பண்ணலையா? இப்ப வேற யாரோ பண்ணாங்க.
2: நான் பண்ணேன், வேற யாராவது பண்ணினதை சும்மா டேஸ்ட் பண்ணி. அது உடம்பு ராஜ்யம் மாதிரி தான் இருக்கு.
0: அப்படியா? பாம்பு எப்படி இருந்தது? பாம்பு
2: நாங்க பாம்பை பார்க்காமலே சாப்பிட்டோம்.
0: ஓ, பாம்புன்னு தெரியாம சாப்பிட்டீங்களா? ஓ ஓகே. ஆனா நீங்க வேற ஏதோ வித்தியாசமா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டதுக்கு அப்புறம் தெரிஞ்சதா?
2: இல்ல இல்ல, பாம்புன்னு தெரியும். ஆனா அதை டேஸ்ட் பண்ணணும்ன்றதுக்காண்டி நாங்க சமைக்கல. அவன் பட்டு ஏதோ இதுகளோ ஒன்றும் தெரியாது.
0: தெரியாது இல்ல, அதான் விட்டதெல்லாம் பார்க்கலன்னா தாராளம் சாப்பிட்டுலாம்.
2: என்ன
0: சமைச்சிருக்கீங்க பெஸ்ட்? சிங்கம் பண்றதுலயே எது பெஸ்ட்?
2: முதல் முதல் நான் சமைச்சது சிக்கன் கறி தான்.
0: ஓ, மஞ்சத்தூள் போட்டு கோழியை களி உள்ள
2: போட்டாருக்கு.
0: நீங்களே ஒண்ணு கண்டுபிடிச்சீங்க.
2: நானே தான். என்ன பிரச்சனை என்றா ராஜ், நாங்க சின்னல இருந்து நாங்க தோட்டங்கள் அது தாண்டு போய் நின்று வாரது.
0: சரி,
2: அப்ப அங்க தோட்டங்கள்ல சமைக்கிறது. அதுல ஒரு வேட்டக்கறி என்று வைக்கிறாங்க.
0: வேட்டக்கறி? ஆஹா, என்ன ரெசிபி?
2: அது சிக்கன்லயும் வைக்கலாம், ஆனா கூடுதலா அந்த பண்டியில தான் வைக்கிறது. பண்டி பண்டி.
0: ஆமாமா,
2: அதுலதான் வைக்கிறது. அது வந்து என்னண்டா, நீங்கள் பெருசா ஒண்ணும் போடுறது இல்ல. கருவேப்பமில கொச்சிக்காய்னு சொல்லுவேன்ல, உரைப்பு மிளகாய், அந்த கொச்சிக்காய்.
0: சரி,
2: அதுல கொஞ்சம் நிறைய போடணும். மல்லி, கொத்தமல்லி இருக்கு.
0: ஆமா,
2: கொத்தமல்லி, வெங்காயம்.
0: ஆஹா, ஆனா இதுல சமைக்க கட்டு பண்ணி வந்து சமைக்கிறது மேட்டரியல். ஆனா அதுக்கு வந்து அது கிளீனிங் தான் பெரிய ப்ராசஸ் இல்லையா? பயங்கர வேலை.
2: அதுக்கு வந்து நாங்க இப்ப நாங்க அங்க இருக்கக்குள்ள தோட்டங்கள்ல எங்கள்ட்ட துவக்கிருந்தது. இப்ப வேட்டைக்கு போறது குணந்தான். அதுக்காண்டி தான் அந்த நாங்க குணந்து உடனே சமைக்கிறக்காண்டி தான் அந்த வேட்டை கரையன்றே பேர்
0: வந்தது. சூப்பர்.
2: அப்ப உடனே அதை கழுவி எல்லாம் தண்ணி போட்டு எல்லாத்தையும் சாதுவா எண்ணெய் கொஞ்சம் விட்டு தாளிச்சு போட்டு அதுக்குள்ள இதை கொட்டி தூள் ஒன்றும் போடுறதில்ல. உப்பு இதோட உப்பு தான் போடுறது, தூள் ஒன்றும்
0: போடுறதில்ல.
2: போட்டு நல்லா நல்லா மூடி நல்லா அவிய விடும்.
0: அவிய விட்டு அதுக்கப்புறம் அப்படியே அந்த எண்ணெய் மிதக்க ஒரு ஐட்டம் ரெடி ஆகும்.
2: நல்லா அவிய விட்ட பிறகு நல்லா அந்த ஒரு ஜூஸ் மாதிரி வரும். அந்த வெள்ளையாத்தான் இருக்கும், ஆனா அந்த கொச்சிக்காய் இந்த உரைப்போட சாப்பிட்டா சூப்பரா இருக்கும்.
0: சூப்பர். அவ்வளவுதான். இன்னைக்கு வந்து எவ்வளவு பேர் இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு ஐயோ அப்படின்னு சேனல மாத்திரம் வாய்ப்பு இருக்கு, இல்ல சில பேர் கேட்டுட்டு
2: ஓஹோ தெரியாது.
0: ஓகே,
2: சில பேருக்கு சொன்னா உடனே அதே ரசிச்சு கேப்பு.
0: கரெக்ட். அப்படியா, வேட்டக்கறிங்கிறது பயங்கர ஃபேமஸ். ஓகே, இன்னும் நிறைய நேர்கள் இணைப்பில் இருக்காங்க சிங்கம், மன்னிச்சிருங்க. ஆமா, ஆமா, என்ன பாட்டு கேட்க விரும்புறீங்க? ஏதாவது பாடல்
2: வேணும்?
0: அப்படியா, ஒரு பாட்டு கேட்டுருவோமா? ஓகே, சூப்பர், ரொம்ப நன்றி, நன்றி, புரிஞ்சிட்டு நன்றி. ஏன்னா நம்மளே ரொம்ப நேரம் பேசினா அடுத்த நேரம் மற்ற பின்னாடி லைனில் வெயிட் பண்ணுறவங்களாம் கொஞ்சம் கடுப்பாயிருவாங்களா, அதனால தான் புரிஞ்சுக்கிட்டதுக்கு நன்றி. அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம். சூப்பரா இருக்கேன் மதன், நீங்க எப்படி இருக்கீங்க? மதன், நீங்க வந்து நல்ல ஃபுடி அப்படின்னு தெரியும் எனக்கு, சாப்பிடுவீங்க விருப்பப்பட்டு அப்படின்னு தெரியும், சமைப்பீங்களா? முதல்ல நீங்க சமைச்ச
2: கடைக்கு போனால் அதை உடனே சாப்பாடு எல்லாம் அவங்களே செய்யறாங்க.
0: அதனால நம்ம எதுக்கு ரிஸ்க் எடுத்துக்கிட்டு
2: அவ்வளவுதான்
0: அதனால நம்ம ரொம்ப சிரமப்பட தேவையில்லை. இன்ட்ரெஸ்டிங்,
2: அவங்களே நல்ல மெத்தட் பண்ணி நல்ல இதெல்லாம் போட்டு எல்லாம் செய்யறாங்க.
0: நீங்க சாப்பிட்டதுலயே ரொம்ப வித்தியாசமான, யாரும் அடிக்கடியில எங்கேயுமே கிடைக்காத ஒரு அரிய ஒரு சுவை மிகுந்த ஒரு ஐட்டம்னா என்னது? ஓகே, வறுத்த கோழி மிளகு போட்டு வறுத்து வச்சிருக்கின்ற லைனை கேட்டாலே கோழி சாப்பிட போல இருக்கும். கரெக்ட், கரெக்ட். பாருங்க, வோட்காவை மட்டனுக்கு ஊத்தி கேட்டா சாஃப்டா இருக்கும் அப்படின்னு வேற டக்கல்ட்டி விடுறாரு. ஒரு கடையில வந்து இந்த வைன் சோக்டு ஷிம்ப் ஒன்று இருக்கும், செமையா இருக்கும், பயங்கர டெண்டரா. அதே மாதிரி சார், ஓகே, நிறைய இண்டஸ்ட்ரியில இருக்கு, அதெல்லாம் பேசுவோம் நம்ம.
2: சமைக்கிற
0: சண்டைக்கு மேல
2: ஊத்தி விட்டாலும்
0: நிச்சயமா சூப்பர், ரொம்ப நன்றி. எப்பயுமே நான் வந்து நல்லா நோட் பண்ணிட்டேன் ரேடியோவில், இப்போ மட்டும் இல்லை என்றைக்குமே, எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, 10 வருஷத்துக்கு முன்னாடியோ இப்பயோ அடுத்த 10 வருஷத்துக்கு அப்புறம் கூட சாப்பாடை பற்றி ஒரு தலைப்பு நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா பேசுறதுக்கு சும்மா அவ்வளோ இருக்கும். அது ஃபுட் லவர்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த ஃப்ரெஷ் சி ஆயிஸ்டர்ஸ் பற்றி, அந்த சிப்பிலிருந்து அப்படியே ஓப்பன் பண்ணி உள்ளார வந்து குலகுலன்னு இருக்கும், ஆனால் அப்படின்னு உறிஞ்சா அது செம டேஸ்ட் இருக்கும்னு சொல்லி, அது ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்ப ரொம்ப பிசாரியாக இருந்தது. என்னடா அது, இதெல்லாம் மனுஷன் எப்படி சாப்பிட்றாங்க அப்படின்னு. ஆனால் அதில் கொஞ்சமாக லைம் புழிஞ்சி, ஆக்சுவலி எதுவுமே போட தேவையில்லை, அது அப்படியே சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்ட். அது என்னால் நம்பவே முடியல, எப்படிடா இவ்வளோ சுவை இதில் இருக்குது அப்படின்றது ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டு தான் வந்து ஷாக் ஆனேன். அதுக்கப்புறம் ரெண்டாவது தடவை இந்த ஸ்கார்போல இருக்கிற மக்களுக்கு வந்து ட்ராகன் பேர்ல் அப்படின்னு ஒரு பேங்க் ஒரு புஃபே இருக்கிறது தெரிஞ்சிருக்கும். எனக்கு பர்சனலாக ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஸ்பாட்டு. எப்பப்போல்லாம் வந்து ரொம்ப மூடு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும், அப்போல்லாம் வந்து நானும் என் மனைவியும் கிளம்பி போயிடும். அங்கே முதல்லையே டேபிள் புக் பண்ணணும், அது கொஞ்சம் ப்ரைம் ஒரு ப்ரீமியம் ரொம்ப கூட்டம் வரும் திடீர்னு பயங்கரமாக. அதனால் அங்கே போயிட்டு எக்ஸாட்டிக்காக வந்து ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ்க்கு போனோம் அப்படின்னா அதில் வந்து இந்த பெரிய லார்ஜ் ஆயிஸ்டர்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, லாப்ஸ்டர் கொடுப்பாங்க, அதில் எல்லாமே எல்லாம் சீ ஃபுட் லவர்ஸ்க்கு எப்பயுமே நல்லாயிருக்கும், அதை சாப்பிட்ருக்கலாம். சீ ஃபுட் பாயில்னே ஒன்று இருக்குது, அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணலாம், செமையாக இருக்கும். எஸ்பெஷலி சீ ஃபுட் லவர்ஸ்க்கு, லாப்ஸ்டர் கிராப்லாம் சாப்பிட்ற ஆட்களுக்கு அதுவும் ஒரு தரமான இடம். இந்த மாதிரி ஐட்டத்தை நீங்கள் எங்கே சாப்பிட்டீங்க, என்ன என்ன வித்தியாசமாக அதில் வந்து உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்றதை பற்றியும் சொல்லலாம். நீங்கள் முதல் முதல்ல சமைச்ச விஷயம், இல்லை நீங்கள் சமைக்கிறதுலே பெஸ்ட்டான ஒரு ஐட்டம்னா என்ன, அதுவும் சொல்லலாம். அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம்.
1: ஒவ்வொரு பிரதர்ந்தோமாரோட எல்லாம் போயிட்டு மீட் பண்ணி சாப்பிடுவோம், வெளியில போயிட்டு சாப்பிடுவோம். அங்க ஒரு கொரியன் டேக் அவுட் இருந்துச்சு எங்க வீட்டுக்கு பக்கத்துல, அதுல போயிட்டு அதுல சூப்பர் சூப்பரா அவர் கொரியன் சைனீஸ் மிக்ஸ் டேக் அவுட். அங்க போயிட்டு அந்த ஓனர் நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு,
0: எனக்கு ரொம்ப பிடிக்கும் கொரியன் ஆக்சுவலி.
1: அங்க போயிட்டு பிள்ளைகள் ஓட பண்ணுவாங்க, நான் போயிட்டு எடுத்துட்டு வந்து வீட்டை கொண்டு வந்து சாப்பிடும், சூப்பரா இருக்கும், சூப்பரா இருக்கும். மற்றது வந்து நான் முத முத செய்த வந்து எக் சாண்ட்விச், அதுதான் செய்த. நான் வீட்டுல வந்து ஒண்ணுமே செய்ய விட மாட்டாங்க, ஒரே செல்லப்புள்ள. அப்ப வீட்டுல இருந்து ஒரு 22 இயர்ஸ்ல வந்து கொழும்புக்கு வந்துட்டு இருந்தேன்.
0: அப்ப
1: கொழும்புக்கு வந்தோடனே கொழம்புக்கு வந்தோடனே அங்க வந்து சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம், எக் சாண்ட்விச் தான் போட்டு செய்து பார்த்தேன். மத்த எல்லாம் அங்கே அவங்களே செய்து தருவாங்க கிச்சன்ல, நான் சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன், அதான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அதனால அதுக்கு பிறகு எல்லாம் கடையில வேற வேற கடையில போயிட்டு சாப்பிடுறது டேஸ்ட் பண்ண, ஏன்னா அங்க வீட்டுல இருக்க வீட்லயே தானே சாப்பிடுறது. இங்க வந்தோடனே வேற வேற கடையில ஒரு மெஜஸ்டிக் ஒரு இடம் இருக்கு, அங்க போயிட்டு டபுள் ஒம்லெட் எல்லாம் போட்டு சாப்பிட்டு நல்ல சாப்பிட்டு.
0: ஓ, இது நீங்க இந்த பிரேக்ஃபாஸ்ட் பிளேஸ்ல இந்த சிக்கன் பெனடிக்ட் அப்படின்னு ஒன்னு, சாரி எக் பெனடிக்ட் ஒன்னு இருக்கும், அதை சாப்பிட்டுருக்கீங்களா? உங்களுக்கு பிடிக்குமா பெனடிக்ட் சொல்லிட்டு ஒரு சாஸ் இருக்கும் ஒரு எல்லோ கலர்ல?
1: அவருக்கு நல்லா
0: தெரியும்,
1: எந்த சாப்பாடு எந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்குன்னு அவருக்கு எல்லாம் தெரியும்.
0: அத சொல்லுங்க, அந்த மாதிரி ஆள் தான் தேவை. கரெக்ட், எங்க போனா என்ன ஆர்டர் பண்ணோம் எது சாப்பிட்டா நல்லா இருக்கும்ன்றத வந்து தெரியற ஆள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்.
1: ஏன்னா
0: இந்த சோசியல் மீடியால போடுற கமெண்ட்ஸ் எல்லாம் நம்ப முடியாது, எல்லாம் டக்கால்டி போய் சொல்லுவாங்க காசை வாங்கின்னு.
1: ஒரு 15 இயர்ஸ் முந்தி அவங்களுக்கு இந்த கால் கொஞ்சம் உடஞ்சி வீட்டுல இருந்தாங்க. அப்ப வைஃப் அம்மா வந்திருந்தாங்க எங்களோட. அப்ப அந்த நேரத்துல நான் எனக்கு கொஞ்சம் சொல்லி தந்தாங்க சமைக்கிறதுக்கு. அப்ப இந்த சிக்கன் கறி எல்லாம் நான் வைப்பேன். அப்புறம் அதுக்கு பிறகு அவங்களுக்கு எல்லாம் சரியான ஒண்ணுமே அவங்க செய்ய விட மாட்டாங்க, அதுக்கப்புறம் மறந்து போயிடுச்சு எல்லாம். சோறு மட்டும் ஆக தெரியும், சோறு மட்டும்.
0: அது சரி, ஓகே. நீங்க நீங்க வந்து சாப்பிட்டதுலயே ரொம்ப வித்தியாசமான ஒரு உணவு இது, இது மாதிரி எங்கேயுமே சாப்பிட்டதில்லை அப்படின்னா என்னது? அது நார்மலான ஃபுட்டா கூட இருக்கலாம், ஆனா அதோட டேஸ்ட் வந்து உங்களை பயங்கர மறக்கவே முடியாத ஒரு சுவை அப்படின்னா என்ன, எது எது?
1: என்னன்னா அந்த அந்த ஒரு பீச்சு போயிட்டு பாபக்யூ போட்டுட்டு இருந்தாங்க.
0: ஓகே,
1: ஃப்ரெஷ்ஷா பாபக்யூ போட்டுட்டு இருந்தாங்க
0: வேற யாரோ.
1: ஆமா, வேற யாரோ போட்டு இருந்தாங்க. அதுல போய் நாங்க சாப்பிட்டோம்.
0: வெளியில போயிருவேன். அவர் நல்ல ஃப்ரெண்டு தான், நெய்பர், அவர் பயங்கர ஸ்வீட். என்ன மறுபடியும் எவ்ரி இயர் வந்து அவரே காலே பண்ணுவாரு, வாங்க இப்ப நான் வந்து லேம் சாப்ஸ் போடுறேன் அப்படி. பார்பிக்யூல மட்டது இந்த விங்ஸ் எல்லாம் போடும்போது பெருசா இன்ட்ரெஸ்ட் இருக்காது, இந்த லேம் சாப்ஸ் மட்டும் போட்டா போயிருவேன். ஆஹா, அது அவர் ஏதோ ஒரு என்னமோ அவர் ஊர்ல இருந்து, அவர் கயானாலிருந்து ஏதோ ஒரு மசாலாவை வந்து எடுத்து வர்றாரு அதில் வந்து, அதுவும் அப்புறம் மெக்சிகோவிலேருந்து ஏதோ ஒன்று ரெண்டு அவர் சொல்லுவார். இதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் ரெசிபி, நீங்கள் வேணும்னா நானே கொண்டு வந்து தரேன் அப்படின்ற மாதிரி அவர் பண்ணி கொடுப்பார், செமையாக இருக்கும்.
1: உண்மையில வந்து நாங்க வந்து இந்த கூடவே ரசிச்சு சாப்பிட்டு வந்து கனடாக்கு வந்து போறோம். ஏன்னா இங்க வந்து மல்டி கல்ச்சர்ல எல்லா சொன்ன டொரண்டோல மட்டும் 122 நாடுகள் பாசம், 200 பாசம் பேசுவாங்க. அப்படி ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட் போனாலும் வேற வேற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு சாப்பாடு.
0: ஆமா ஆமா, கரெக்ட்.
1: இப்ப டவுன் டவுனுக்கு வந்த பிறகு நாங்க இந்த
0: பேசிட்டே இருக்கலாம். சிறப்பு கண்ணன், பாடல் என்ன கேட்க விரும்புறீங்க?
1: பாடல் வந்து இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாட திருநாள் கொண்டாடுற கண்ணுடைய வாழ்த்தி கொண்டு இந்த படம் பார்த்து நான் மனிதன் தெய்வமாகலாம்.
0: ஆமா, எப்படி இருந்தது?
1: ஐயோ, நல்லா பிடிச்சு கொண்டு.
0: அப்படியா? ஓகே, நான் இன்னும் பார்க்கல.
1: அதுல அந்த கப்பிள்ட அந்த லவ், ரொம்ப நாளே கூட அந்த லவ் நான் ரசிச்சேன். ஹஸ்பண்ட் எவ்வளவு பொறுமையா இருப்பாரு, அப்புறம் வைஃப் சொல்லுவாங்க ஐயோ அவர் என்னையே சுத்தி சுத்தி வருவாரு, அவர் கோவமே வராது, அப்படி இப்படின்னு எல்லாம் வர்ணிப்பாங்க.
0: உங்களை பார்த்த மாதிரியே இருந்ததோ. பாட்டு உங்களுக்காக வந்துடும். ரொம்ப நன்றி,
1: நன்றி, நன்றி, நன்றி, வணக்கம்,
0: நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். இணைப்பில் இருக்கும் நேயர்கள் அப்படியே காத்திருங்கள், ஒரு விளம்பரங்களை தொடர்ந்து நேயர்களை சந்திக்கலாம்.
3: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
4: இல்லடா.
3: ஹலோ, காசு வந்ததாடா?
4: இன்னும் வரல காசு.
3: காசு வந்துச்சா?
4: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
5: What's happening? So sad.
6: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
7: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
8: 416-700-2222 J.CA.
9: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
8: 96-99 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
9: 905-417-6069.
8: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069. இது வசந்த காலம், மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ .ca.
10: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
11: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
12: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா.
13: Working for you.
12: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
13: Working for you.
12: கனடாவின் முதல் முதல் முதல் HD. இது தமிழ் HD.
0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. என்னடா நீங்கள் கேட்டவைன்னு சொல்கிற, ஒரு மணி நேரம் ஆகப்போது ஒரு பாட்டு கூட வரல அப்படின்னா நீங்கள் கேட்டதெல்லாம் வரும். கண்டிப்பாக வந்து நம்பிக்கையாக இருக்கணும். உடனே வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டா எப்படி? இப்போ கவர்மெண்ட் கிட்ட தான் வந்து நீங்கள் கேட்குறீங்க. கவர்மெண்ட் நீங்கள் கேட்டோன்னே எல்லாத்தையும் கொடுத்துருதா? நீங்கள் உங்கள் வீட்டில் ஏதாவது உங்கள் சம்சாரக்கிட்டேயோ கணவர்கிட்டையும் கேட்குறீங்க, கேட்டவுடனே டபாரம் கிடச்சிருந்தா அந்த மாதிரி தான் வரும். பொறுமையாக இருக்கணும், ஆனால் கண்டிப்பாக வரும். அந்த நம்பிக்கையும் வச்சுருங்க. இப்போ பாவம் நம்ம தளபதியை வந்து இன்னும் கத்தியார மிக்கவே இவ்வளோ போராட்டத்தை கொடுக்குறாங்களே, இன்னும் 5 வருஷத்து என்ன பண்ண போகிறாங்களோ, வெச்சு செய்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்கன்றது நல்லா தெரியுது. இந்த நிலைமையில் ஆனாலும் வந்து விட்டா முயற்சியில் போராடணும் அப்படின்னு சொல்லி பொட்டு வச்சுட்டு கிளம்பியிருக்காரு அண்ணன். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஸோ எல்லாருமே நியூஸை பார்க்குறது வந்து ஒரு காலத்தில் வந்து ஐயோ அரசியலா, அது ஒரு சாக்கடைப்பா, அதை பற்றி பேச விரும்பலன்னு சொல்லி ஒதுங்கின ஆட்கள்லாம் இப்போ வந்து எல்லாருமே வந்து இதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவே ஒரு நல்ல ஒரு பிகினிங் தான். அது விடுங்க. இங்கே வந்து இந்த ஹம்டா வைரஸ் அப்படிங்கிறது டெட்லி வைரஸாக இருந்தாலும் அது ரொம்ப பரவி மறுபடியும் நம்மளுடைய வாழ்வாதாரத்தையே வந்து கேள்விக்குறி ஆக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு கூட்டு பிரார்த்தனை ஒன்று போட்டுருவோப்பா. மறுபடியும் இதெல்லாத்தையும் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாது. திருப்பி கொரோனா மாதிரி ஒன்று வந்து லாக்டவுன் ஷட்டவுன் சொல்லி நம்மளுடைய வயிற்றில் அடிக்கிறது வந்து நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ தயவுசெய்து ப்ளீஸ் அதுக்கு வந்து எல்லோரும் வேண்டிக்கோங்க. இந்த ஹம்டா வைரஸ் அந்த கப்பலோடு போயிடணும். அதுக்கப்புறம் மற்ற ஏரியாவில் வந்து பரவி ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தாமல் இருந்தால் சரி பார்ப்போம். 2026 ஆரம்பத்திலிருந்தே கொஞ்சம் அலக்களிப்பாக தான் இருக்குது. அடுத்த நேயர் இணைப்பில் வணக்கம்.
14: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம்
14: வணக்கம். நான் வினோ பேசுறேன்.
0: வணக்கம் வினோ, எப்படி இருக்கீங்க? சூப்பர், நன்றி. நீங்கள் வந்து ரெகுலராக கால் பண்ணுறது ரொம்ப ஹாப்பி. உங்களுக்கும் வந்து நம்ம நிகழ்ச்சியில் பேசுறது பிடிச்சிருக்கப்ப பொழுது போயே ஆகணுமே. அதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியே, பொழுது போகிறதுக்காக தான். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து எவ்வளோ வாழ்க்கையில் வந்து பிஸியாக இருப்பீங்க, அந்த பிஸி ஸ்கெடியூல்லையும் வந்து ஒரு 5 நிமிஷம் டைம் எடுத்து பேசுறதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி.
14: அதுதான் அப்படி இல்ல, நாங்க ரெகுலர் ஸ்கூல் போறது போது அந்த கிச்சன் எல்லாம் ஸ்கூல்ல இருக்குது. நாங்க லைப்ரரிக்கு கூட்டி கொண்டு போவா, அவன் போட்டோக்களை டெவலப் பண்றதுக்கு என்ன கடைக்கு விடுவா. சோ அப்படியே.
0: ஓ இன்ட்ரஸ்டிங், வெரி குட். அப்ப உங்க டீச்சருக்கு தான் நன்றி சொல்ல போறீங்க. அப்ப இங்க என்ன பீட்சா மேக் பண்ணீங்க?
14: அது நான் மறந்துட்டேன். நான் பீட்சா ஃபர்ஸ்ட் டைம் மேக் குக் பண்ணினது இந்த குக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்.
0: வெரி குட்.
14: அம்மா அப்பா இல்லாத போது புட்டு சிக்கன் கறி மேக் பண்ணியிருக்கிறேன்.
0: ஆஹா, புட்டு சிக்கன் கறி, சம காம்பினேஷன், இன்ட்ரஸ்டிங்.
14: நீங்க புட்டு சாப்பிட்டு இருக்கீங்களா?
0: ஆமா. என்ன இப்படி கேட்டிங்க? வார வாரம் உள்ள போகும். நிறைய எனக்கு ரொம்ப பிடிக்கும் புட்டு.
14: நிறைய
0: வெரைட்டி புட்டு இருக்குது.
14: அது இந்த மைதா மாவை ஸ்டீம் பண்ணி போட்டு செய்வாங்க, மற்றது அரிசி மாவுல செய்வாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் மேக் பண்ணது ஒயிட் ஃப்ளவர்.
0: எனக்கு வந்து அரிசி மாவு இது பிடிக்கும், ரெட் ரைஸ் அந்த இதில் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும்.
14: அப்பா சாப்பிட்டு சொன்னவர் அம்மா மேக் பண்ணதை விட நான் செஞ்சது நான் எல்லாம்.
0: அட்டி அந்த பாயிண்ட் பாருங்க, இதை விட வேற என்ன கிரெடிட் தேவை? அம்மா பண்ணதை விட நீ பண்ணதான் நல்லா இருக்கு. அது வந்து டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் நீங்க அப்படிங்கறதுனால அவர் அப்பா சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்படி அடுத்து அப்பாவுக்கு என்ன நிலைமை ஏற்பட்டது? அப்பா டென்டிஸ்ட் கிட்ட அடுத்து அதை சொன்னது, அந்த கமெண்ட் சொன்னதுக்கு அப்புறம் டேடி டென்டிஸ்ட் கிட்ட போனாரா? ஆஹா சூப்பர் ஸ்வீட். இல்ல மம்மி இந்த கமெண்ட் கேட்டுட்டு மம்மி எதுவும் சொல்லலையா?
14: மம்மி சொல்லல, அவர் அவர் தனக்கு வேலை மிக்கும்.
0: ஓ பரவாயில்லையே அப்பா, அப்ப இனிமே உங்க பொண்ணே சமைச்சர்வா சாப்பிட்டுக்கங்க அப்படின்ட்டாரா? அப்படி நீங்க இப்ப பண்றதுலயே பெஸ்ட் சிக்னேச்சர் டிஷ்னா எது வினோ?
14: எங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து விரும்பி கேக்குறது பிரியாணி.
0: பிரியாணி? ஓ என்ன பிரியாணி?
14: சிக்கன் பிரியாணி.
0: சிக்கன் பிரியாணி, அதுக்குன்னு ஏதாவது சிறப்பான வேற ஏதாவது ஸ்டைல் இருக்கு? இப்ப தலப்பாக்கட்டி அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களே, இல்ல தம் பிரியாணி, முகலாய் பிரியாணி?
14: அப்படி ஒன்றும் இல்லை, மேரினேட் பண்ணி கொஞ்சம் ஹாஃப் அன் அவர் முன்னாடியே வச்சிருவேன். ஸோ அப்படித்தான்.
0: கர்ட் போட்டு மேரினேட் பண்ணுவீங்களா இல்லை? கர்ட் போடுவீங்க? நைஸ், அதான் டேஸ்ட். வெரி குட். இஞ்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு, உப்பு காரம் போட்டு, மிளகாத்தூளை போட்டு, தயிரை போட்டு நல்லா ஊற வைக்கணும். அதுதான் பெஸ்ட் இல்லையா? அப்போதான் டேஸ்ட் கூடும். வெரி நைஸ். ஆஹா என்ன ரொம்ப டெம்ட் பண்ணுறீங்க பிரியாணி சாப்பிட்றதுக்கு. சூப்பர் வினோ, பிரியாணி
14: தான்
0: ஒரு பாட்டில் கொஞ்சம் பிளான் பண்ணிடுவோம். நீங்க இது வரைக்கும் வாழ்க்கையிலே வித்தியாசமா சாப்பிட்ட இது நான் ஃபர்ஸ்ட் பாக்குறப்ப எனக்கு கொஞ்சம் பிடிக்கவே இல்ல.
14: எனக்கு சீ ஃபுட் தான் ரொம்ப பிடிக்கும். ரெட் லாப்ஸ்டர் போயிருந்தோம், அங்க எனக்கு அது அவங்க அந்த ஹேமர் இதெல்லாம் கொடுத்தாங்க, அது சாப்பிடக்குல நல்ல ஃபன்னா இருந்துச்சு.
0: ஃபன்னா அந்த கிராப். ஆமா, கையில எல்லா க்ளவுஸ் போட்டு இப்ப கிராப் ஃபெஸ்ட் எனக்கு இப்ப வேற அன்லிமிட்டெட் ஷ்ரிம்ப் ஃபெஸ்ட் போயிட்டு இருக்கு.
14: எல்லாம் கொடுத்தாங்க.
0: ஆமாமா, அந்த ஏப்ரன் எல்லாம் போட்டு அந்த கிராப வந்து ஒரு ஆபரேஷன் பண்ணிருக்கீங்க கிராப். வெரி குட், இன்ட்ரஸ்டிங், நைஸ். அப்பப்ப அந்த மாதிரி எல்லாம் பண்ணாதான் லைஃப் சுவாரஸ்யமா இருக்கும் இல்லையா? வெரி குட். வினோக்கு என்ன பாடல் கேட்கலாம் வினோ?
14: எனக்கு உயிரே திரைப்படத்துல பூங்காற்றிலே.
0: ஓ ஓகே, உயிரே இருக்கிறதுலே லாங்கஸ்ட் பாட்டு அது, வந்து ஒரு 6 நிமிஷம் போகும் அந்த பாட்டு. அதுல கொஞ்சம் போடுறேன் கண்டிப்பா.
14: நான் வீட்டுல கேட்கிறேன் மிச்சத்தை.
0: நம்ம ஒரு பாயிண்ட் சொன்னா அதுக்கு கவுண்டர் கொடுக்க ரெடியா இருக்கீங்க. நைஸ்.
14: என்னடா இந்த பூர்வீகம் இந்தியா தானே?
0: அதான் தெரியுது. முதல்ல எங்க? முதல்ல ஜெர்மனில இருந்தீங்க, அதுக்கப்புறம் இந்தியால இருந்தீங்க, எந்தெந்த ஊர்ல டிராவல்
14: பண்ணீங்க?
0: அப்பப்ப போவீங்க, ஆனா இந்தியா போயிருக்கீங்க நிறைய தடவை.
14: லாஸ்ட் இயர் போனேன் ஃபர்ஸ்ட் டைம்.
0: ஃபர்ஸ்ட் டைமே லாஸ்ட் இயர் தான் போனீங்களா? கிராமங்கள் சைடு பார்த்தா நல்லா இருக்கும், இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும்.
14: நான் போனது சீரடி பாபா பார்க்க.
0: ஆஹா பாத்தீங்களா?
14: ஓ யா, ஐ காட் லைக் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ், ஐ காட் லைக் பிளஸ்ட் ஆரம்பிச்சது.
0: பியூட்டிஃபுல். ஓகே கரெக்ட், வெரி ட்ரூ. இன்னைக்கு போனாலும் அது வந்து அப்படிதான், அந்த பிளிஸ்ஃபுல்லான ஒரு.
14: டெல்லியில எனக்கு நாவல் பழம் எல்லாம் கிடைச்சிச்சு. லைக் நாங்க ஸ்ரீலங்கா போகும்போது அது சீசன் இருக்காது, அது நவம்பர்ல தான் நாங்க காய்க்கிறது. இங்க ரோட்டு முழுக்க அந்த நியூ டெல்லியில இந்தியா கேட் போகும்போது ரோட்டு முழுக்க அந்த ட்ரீ தான் இருந்துச்சு, பழங்கள் இருந்தது.
0: ஓ ரியலா, நீங்க மரத்துல இருந்து பறிச்சு சாப்பிட்டீங்க?
14: அப்படியும் சாப்பிட்டோம், அதுல நாங்க ரோட் சைட்ல வித்தாங்க வாங்கி சாப்பிட்டோம்.
0: ஓகே ஓகேயா. ஒரு காலத்துல நாவல் பழத்தை இங்க ஸ்கூலுக்கு பக்கத்துல இருக்கும் வாசல்லயே இருக்கும், மதிக்கவே மாட்டாங்க யாருமே, அது பாட்டு சும்மா கிடக்கும். இப்ப பாருங்க பயங்கர டிமாண்ட்.
14: ஓ யா, பேக் ஹோம்ல எங்கட
0: பேக் ஹோம்ல
14: நாங்க போறது சம்மர் டைம்.
0: ஓகே ஓகே
14: சூப்பர்
0: எனக்கு தெரியும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கா பேசுறதுக்கு நிறைய தலைப்பு இருக்கும் பேச ஆரம்பிச்சா
14: எனக்கு நானும் கனிரம் வெயிட் பண்ணிட்டேன்
0: யா யா थैंक यू வினோ மீண்டும் சந்திப்போம் ரொம்ப நன்றி
14: நன்றி
0: அடுத்த நேர இணைப்பில் வணக்கம் காலை வணக்கம் புருஷோத்தமன் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நீங்க சாப்பிடுறது ரொம்ப வேகமா சாப்பிடுவீங்களா இல்ல பொறுமையா
13: சாப்பிடுவேன் நடக்கிறதும் உனக்கு பாரவல் வந்தா இப்படி கூட்டி கொண்டு நடப்ப அவளை நெழுத்து கொண்டு ஓட போறீங்க நான் தான் தூக்கி கொண்டு ஓடுவேன்
0: கரெக்டு நான் வந்து உங்களோட பேச்சை வச்சுதான் உங்களுடைய அந்த குவாலிட்டிஸ்லாம் கெஸ் பண்ணேன் பாத்தீங்களா அப்படி கரெக்டா இருக்கு
13: சரியான பேகமா கலைக்காதும் பேகம்ன்ட்டு நீங்க சொல்றீங்க மற்றது சாப்பிடுறது எல்லாம்
0: வேகம்தான் தெரியும் எல்லாம் அப்பதான் உட்காரவங்க ஆனா நீங்க படபடன்னு சாப்பிட்டு கிளம்பிடுவீங்க அவ்வளவுதான் ரொம்ப வேகமா
13: சாப்பிடுறேன்
0: மொல்ல சாப்பிடுறதுதான் நல்லது உடலுக்கு
13: சபை இருக்கு
0: ஆமா
13: புரிஞ்சிருச்சு
0: எதுக்காக நீங்க மெல்ல சாப்பிடுறீங்கன்றது புரிஞ்சிருச்சு
13: கொஞ்சம்
0: போகாத ஜென்ரலா பேசி கண்ணு
13: வச்சிருவாங்க
0: அப்படியா பரவாயில்ல அப்படிதான் பழகணும் ஓப்பனா பேசுறீங்க மனசுல தோன்றது
13: தங்கச்சி பசிக்குதான் கேட்டவள் அரிசிமா எனக்கு தெரியாது என்ன ரொட்டி சொல்றாண்டு அப்ப அரிசி மாவை குழைச்சு போட்டு வந்தால் ரொட்டிக்கு எல்லாம் வந்து சின்ன சின்ன பிரிக்காத வாங்கிடுது அது அந்த அம்மா ஏதோ எண்ணெய் பிரிச்சு போட்டு போட வந்த எண்ணெய்க்க போட்டு எனக்கு தெரியாது அப்ப சின்னம் தான் அந்த எண்ணெய்க்க போட்டு தங்கச்சிக்கு கொடுத்தேன் அவள் ஓங்காளிக்க துவங்கிறா கண் இல்லாத உரைப்பது அப்ப அந்த அந்த நிலம் அம்மா கணக்கா வந்துட்டா அவசந்தான் என்னடா அப்பா ரொட்டி சாப்பிட்டு அவளை நீங்க அடுப்பு வெள்ள கை வச்சிருக்கேன் போட்டு அதுதான் அம்மாவுக்கு வருத்தம் வந்து சமைக்க சோறு போட்டுனான் அவ வடிக்க கிடைக்கப்படே இல்ல இங்க வந்து எந்த நண்பர் சாக்களுக்கு மீன் குழம்பு வச்சு
0: கொடுத்தனான்
13: நான் மச்சங்கள் இப்ப இங்க வந்து அந்த சாப்பிட போயிடும் கோழி மட்டும் தான் சாப்பிடலாம் இப்போ விட்டுட்டேன் நான் அப்ப எனக்கு சமைக்க தெரியாது பெருசா அந்த ஒன்றும் அப்ப அதோ நான் மீனை வேண்டி போட அப்படியே போட்டு விட்டேன் அதோ செதில் எல்லாம் இறக்க வேண்டும் குழம்புக்கு
0: ஐயோ
13: ஒண்ணுமே குறைசில்லாம சாப்பிட்டவங்க வீட்டை உங்களை சத்தி
0: எடுத்தாண்டவங்களே
13: இந்த சப்பு நாங்க இந்த பானுக்குள்ள இலியல் வச்சு தருவினோம் இல்ல
0: எது
13: இந்த பானக்குள்ள இலையில எல்லாம் வச்சு
0: தெரியுமா
13: அது எனக்கு முதல் முதல் இங்க போக நாலஞ்சு பேர் சேர்ந்து போய் வேண்டியதா தந்தாங்க படப்பெயருக்கு அப்ப அவ புதுசு வேலையை கூட்டிக் கொண்டு போயிருக்க
0: சரி
13: அப்ப நான் எங்களுக்கு பானுக்குள்ள நாங்க சம்பளவர் சீரி தெரிஞ்ச வாழைப்பழங்களோட சாப்பிட்டு இருப்போம் அப்ப நான் என்ன செய்தேன் கூட இல்ல இலையிலையும் தூக்கி எரிஞ்சு எரிஞ்சு போட்டு வரும் பானை சாப்பிட்டாரு வாய் அவன் கறிக்கவும் இடாக்குறது வாயும் அவ்வளவுக்கு பிரிஞ்சு கொடுக்கறேன் நாங்கள் எல்லாம் மெல்லமா
0: மற்ற கதைக்கு
13: நல்லொரு பாடல் வந்து போட்டு விடுங்க, கொஞ்சம் நல்ல வார்த்தைகளா ஒரு ஒரு இல்லாம நல்ல ஒரு புஷ்ணிதமான பாடல் வந்து போட்டு விடுங்க.
0: அப்படியா, போட்டுடலாம்.
13: நேரம் இருந்தா போட்டு விடுங்க, உங்களோட கலை கேட்கறதை காணும்.
0: கண்டிப்பா உங்களுக்காக ஒரு அழகான ஒரு பாட்டு இந்த டைம், நீங்க உங்களோட மூட்க்கு ஏத்த மாதிரி ஒன்னு
13: போட்டுறேன்.
0: அடுத்த நேர இணைப்பில் வணக்கம்.
13: வணக்கம்
0: ரசிகன், நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
15: நானும் மிக மிக நிலமா இருக்கிறேன். கணக்க கண்டென்ட் இருக்கு, அதான் கடகடன்னு சொல்லி முடிக்கணும். வேணா முதல்ல சுதாக்கு நம்பரை கொடுங்க, ஒரு பிரச்சனையும் இல்ல,
0: கொடுத்துறேன்.
15: ஐயா எனி டைம் வெல்கம், ஆல்வேஸ் வெல்கம். ஐயா அதை சொல்லிக்கொண்டு மற்றது பொறுப்பு துறப்பு என்னன்னு சொன்னா, இந்த நிகழ்ச்சியில நாங்க வந்து சொல்றதெல்லாம் சும்மா ஒரு ஜோக்குக்கு தான். மற்றபடி கீழ் வீட்டுலயும் ஒருவரும் இல்ல, மேல் வீட்டுலயும் ஒருவரும் இல்லைன்னா அது இது தனி வீடு நாங்க இருக்கிறது, சோ அதுல ஒருவருமே இல்லை. அதையும் சொல்லிக்கொண்டு எல்லாமே நீங்களும் நாங்களும் ஒரு ஒரு ஜோக்குக்கு தான் கேட்கிறோம், அதை யாருமே சீரியஸா இருக்க கூடாது. மற்றது என்ன, தலைவருக்கு ஒரு பாட்டு போடலாமண்டா, அவர் அழகூரில் பூத்தவழி என்ற ஒரு பாட்டு அவற்றியாகும், அப்ப அதை மாத்தி பனையூரில் பூத்தவழி என்று சொல்லி ஒரு பாட்டு போடலாம். மற்றது அந்த நான் சொன்ன இங்க அந்த கிரப் அதுகள் வைக்கிற ஒரு கடையொன்று எல்லாம் சேர்த்து இதன்ற ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்கண்டு, அது இந்த பேர் வந்து சோது கிரப்.
0: சோதி கிரப், ஓகே.
15: அதுதான் அந்த நீங்க போனீங்கன்னா கிரப் ஐட்டம் முழுக்க கிரப்லயே எல்லாம் செய்திருவாங்க, ரால் நண்டு கனவை ஃபுல்லா சீ ஃபுட்டோட சேர்ந்து நல்லா இருக்கும். ஒரு நாளை போகணும். அதையும்
0: மாண்ட்ரியல்ல, இங்க மாண்ட்ரியல்ல தான் சொல்றீங்க?
15: இங்க இங்க பிரெஞ்சில அது சோது கிரப் சொல்லுவாங்க, உங்க நான் நினைக்கிறேன் பக்கெட் கிரப் பக்கெட் அப்படி சொல்லுவாங்க. பாத்துருக்கேன், டோண்டோல இருக்கு. மற்றது சாப்பாடுன்னு சொன்னா முதல்ல ஊர்ல இருக்க எங்களுடைய அப்பாவும் வீட்டை
0: போவேன்
15: கார் இருந்தா, அப்ப இந்த எங்களுடைய அப்பான்ற ஒரு ஒரு ஃப்ரெண்ட் ஒரு ஆள் இருக்கிறார், அவர் அவரும் இப்படியானால அப்ப ரெண்டு பேருமா சண்டே வெள்ளிக்கிழமை பின்னேரம் வலிக்கிட்டு அவர்கள் அவையல் சண்டே ஈவினிங் வருவினம் வந்தா பண்டி மான் எல்லாம் சுட்டு கொண்டு வருவாரு.
0: ஓகே, இது நீங்க அப்ப என்ன வயசு உங்களுக்கு?
15: அப்ப என்ன 4-5 வயசு
0: தான்.
15: கொஞ்சம் அந்த மத்தல் போட்டால் அது கொஞ்சம் அது
0: சாப்பிட்டுருக்கேன். நல்லா தெரிஞ்சவங்க சமைக்கணும் இல்லையா?
15: ஆமா, அது எங்களோட அம்மா அதெல்லாம் சாப்பிடும். மற்ற ஆமையும் வந்து நான் சாப்பிட்டுருக்கிறேன் சின்ன வயதுல, ஆனா எங்கட மாமா ஒரு ஆள் அவர் ஒர்க்கா பிடிச்சு அது எங்களுக்கு முன்னாலேயே வச்சு உரிச்சதெல்லாம் எனக்கு ஞாபகம். போட்டு கூடாலியால அடிச்சு இதெல்லாம், ஆனா அது இந்த டேஸ்ட் எனக்கு இப்ப சரியே இல்லை, ரெண்டாவது நான் சாப்பிட்டதுன்னு ஞாபகம் இல்லை, அவ்வளவு சின்ன வயது எனக்கு. அதே வேண்டிக்கிறேன். மற்றது ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டேன்னு சொன்னால் வியேடா சாப்பிட்டா உண்மையிலேயே நாங்க கொஞ்சம் மடி, அப்ப எனக்கு அதெல்லாம் சரி வராது, உடனே வாந்தி எடுத்துருவேன். அப்ப நான் சொன்னது ஜப்பான் ரெஸ்டாரண்ட்ல வெளிச்சுறாண்டு, அவங்க எல்லாம் ஃப்ரெஷ்ஷா தானே சாப்பிடுவாங்க ராஜ்.
0: அப்படி குக் பண்ணாம ஒரு அப்படி புரியுது புரியுது.
15: சுஷிக்குள்ளேயே அந்த சல்மன் வைக்கிறது எல்லாம் அந்த ஃப்ரெஷ் சல்மன் அப்படி வெட்டி பீஸா வச்சுட்டு அதுல போய் சோஜி சாப்பிடுவாங்க. மத்த அந்த மஸ்டர்ட் அந்த அந்த அவங்க அந்த ஜப்பானீஸ்
0: உங்களுக்கு அந்த மாதிரி இது பிடிக்காது? உங்களுக்கு அதெல்லாம் செட் ஆகாது.
15: பிடிக்காது, ஆனா அதுல அந்த டூனா இருக்குல்ல,
0: ஆமா
15: டூனாவை அந்த அது இந்த ஃப்ளஷ் அப்படியே கிளறி போட்டு அது ஃபுல்லா ஃப்ளஷா தானே இருக்கும், அதுல போன் இருக்காது, அதை கிளறிட்டு அதை சோய் சோஸும் மற்ற
0: அந்த ஸ்பைசி டியூனா பயங்கர ஃபேமஸ் ஆக்சுவலி அது.
15: அப்ப அது போன புதுசுல கொஞ்சம் எனக்கு வயிற்று சாப்பிடவே மாட்டேன்,
0: செட் ஆகாது.
15: பிறகு கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தா நல்லா இருந்தது. அதை விட அந்த மசில் மசில் எனக்கு உயிர், நான் இப்ப இங்க புஃபே அதுக்கு போனாலும் மசில் விட
0: மாட்டேன்,
15: அள்ளி போட்டு சாப்பிடுறது அதுலயே அந்த சின்ன மசில் தான் டேஸ்ட். மற்றது அந்த மசில்லயே வெளியில
0: பாக்க பேடா இருக்கும், ஆனா உள்ள அந்த மசல் டேஸ்ட் செமையா இருக்கும்.
15: எல்லோ கலர்ல முட்டை முட்டை மாதிரி இருக்கும், அது ஜப்பானீஸ் அது ஃபேமஸ், அது நாங்க உடைக்கிறது, அதை உடைக்கே கையால் எல்லாம் கிளவுஸ் போட்டு தான் நாங்க அதை உடைக்க வேணும். அப்ப அது ஆரம்பத்துல உடைக்கே நான் சாப்பிடறேன், பிறகு பிறகு அவங்க டேஸ்ட் பண்ண சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், அது ஓரளவுக்கு ஓகே. அதுதான் அந்த வீடா நான் டேஸ்ட் பண்ணேன்னா அந்த உட்பின்
0: உங்களுக்கு
15: செட் ஆகாது, நாங்க சம்பல் சோதி கறி என்று சொல்லி விட்டு சாப்பிட்ட எங்களுக்கு பாலோடு எல்லாம் சரி வராது. அதே அதை சொல்லி கொண்டு மற்றவர்களும் சந்தர்ப்பம் கொடுப்போம். பாட்டு இருக்கு தானே ராஜ்?
0: ஆமா இருக்கு. நன்றி நன்றி
15: நன்றி நன்றி.
0: என்ன ஆயிடுச்சு இப்ப பிரச்சனைனா, பயங்கரமா பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன ஒரு லேர்னிங்னா, இது இப்போ மட்டும் இல்லை, எப்போ சாப்பிட்ற தலைப்பு கொண்டு வந்தாலும் என்னை வந்து ரொம்ப கிரேவிங்க்கு கொண்டு போய் அந்த அந்த அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு நிறுத்தி தான் வந்து போகிறாங்க நேயர்கள் எல்லாருமே. சரி மேலோட்டமாக ஒன்று பேசிட்டு போவோன்னே இருக்கிறதுல எவ்வளோ டீட்டெயில்ஸு மசில்ஸை பற்றி அதில் என்ன போட்டு சாப்பிட்ணுன்றத உட்பட சொல்லிட்டாங்க. சூப்பர். இணைப்பில் இருக்கிற நேயர்கள் தோ 2 மினிட்ஸ் வந்துடுறேன், விளம்பரங்களை தொடர்ந்து நேயர்களை சந்திக்கலாம்.
16: அவசரமாக யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
17: இல்லை இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் போயிட்டு.
18: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை, அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி, மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம், பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம், உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும், மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
19: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044
20: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்
21: உங்களுக்கு ஹாலிடே சீசன் வருது, வீட்டுக்கு காத்தா சாப்பிட வர போய் வந்து கோசரியில் மெலிவா மண்டலா வந்து பாக்குறேன் டீன் கலி.
20: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன், மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
19: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில், தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
22: 905-270-8800 905-270-8800
19: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ்ஸ்டீல். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி, நீங்கள் கேட்டவை போய் நீங்கள் சாப்பிட்டவை அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியை மாறிடுச்சு இல்லையா. நீங்கள் சாப்பிட்டதில் எக்ஸாட்டிக்கான சில ஐட்டம்ஸ் என்னங்கிற சொல்லலாம். ஆக்சுவலி தலைப்பு என்னது, நீங்கள் என்ன வந்து சமைப்பீங்க சிறப்பாக, முதல் முதல்ல நீங்கள் கிச்சனில் சமைக்க ட்ரை பண்ண விஷயம் நல்லா வந்தது என்னது, இல்லை சொதப்பினது என்ன அப்படிங்கிறது தான் ஆக்சுவல் தலைப்பு. அதே மாதிரி நீங்கள் இப்போ சமைக்கிறதுல பெஸ்ட்டான ஐட்டம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம். அதை தான் இப்போ கேட்டுட்ருக்கோம். அதை சொல்கிறதுக்காக கால் பண்ணுங்கள். 416-644-6222 நம்பர் சொல்லவே தேவையில்லை, ஏற்கனவே நிறைய நேர்கள் இணைப்பில் அப்படியே ஃபுல்லாக இருக்கீங்க. அடுத்தடுத்த நேர டக்கு டக்குன்னு எடுக்கிறேன். அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம். ஹலோ
23: வணக்கம்.
0: வணக்கம்
23: நிர்மலா பேசுறேன், சென்னையில்.
0: வணக்கம் நிர்மலா, எப்படி இருக்கீங்க?
23: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு நிர்மலா. நிர்மலா சென்னையில எந்த ஏரியா நீங்க? நீங்களே சொல்லுங்க என்னெல்லாம் உங்களுக்கு நீங்க சமைச்சதுல பெஸ்ட் இல்ல நீங்க சாப்பிட்டதுல பெஸ்ட்.
23: சமைச்சது பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன வயசுல இருந்தே நான் சமைப்பேன். அதனால சாம்பார் ஒரு தடவை ட்ரை பண்ணேன்.
0: என்ன சாம்பார்? முருங்கைக்காய்.
1: இல்லையே
0: நிர்மலா, அவ்வளோ சூப்பரான அந்த பிங்க் கலர்ல இருக்கிற மட்டன் வந்து இங்க சுத்தமா, அதுதான் நாங்க கொடுத்து வைக்கிறேன்னு சொல்லணும்.
23: ஆமா, சோ அதுமே ஸ்பெஷலா வந்து பாத்தீங்கன்னா சீரக சம்பால புதினா நிறைய போட்டு, புதினா கொத்தமல்லி எல்லாமே அரைச்சு, அந்த நான் பண்ற அந்த பிரியாணி கலரை பச்சை கலர்ல இருக்கும்.
0: நிர்மலா, என்ன வெறுப்பேத்துறதுக்காக நீங்க கால் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, சொல்லுங்க.
23: அதுலயும் வந்து அந்த பினிஷிங் டச் வந்து எல்லாமே தம் எல்லாம் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் புதினா வந்து
0: மேல அப்படி பரபரன்னு மலைச்சாரல் போல தூவி விடுவீங்க.
23: தூவி விட்டு க்ளோஸ் பண்ணிட்டு 15 நிமிஷம் தம் வந்தீங்கன்னா வந்து அட்டகாசமான பிளேவர். சோ அது வந்து எப்ப நான் ஆபீஸ் எடுத்துட்டு போனாலும் எனக்கே கொடுக்க மாட்டாங்க பசங்க வீட்லயும் அதேதான்.
0: What is the procedure to change the office, please?
23: எனக்கு கொஞ்சம் வச்சுட்டாலும் வந்து பசங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு நிர்மலா கம்மியா சாப்பிட்டுட்டீங்களா நீங்க அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க.
0: நடிப்பு எல்லாம் அதெல்லாம் கரெக்ட். சாப்பாடுன்னு வந்தா நம்ம வந்து அங்க யா எவ்ரிதிங் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார் அப்படினு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் இதுவும்.
23: பட் ஆனா ஏன் இந்த மக்களுக்கு வந்து இந்த பிரியாணி மேல இருக்க கிரேஸ் போகவே மாட்டேங்குதுன்னு தெரியல. காலையில மதியானம் மிட் நைட்.
0: ஆஹா, அப்படியா? ஆமா, ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுல. யா, லாஸ்ட் டைம் வந்தப்பயும் பார்த்தேன், ஒரு லைன்ல பார்த்தா குறைஞ்சது ஒரு 100 பிரியாணி கடை இருக்கு, 100 கடையிலயும் ஆளுங்க இருக்காங்க.
23: எனக்கு தெரிஞ்சு நிறைய என்னோட கொலீக்ஸ் வந்து வெறும் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்க, தினக்குமே பிரியாணி சாப்பிடுறாங்க. எனக்கு அது ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. நம்மளா வாரத்துக்கு ஒரு தடவை மாசத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்டு வளர்ந்துட்டு இப்ப பார்த்தா தினக்குமே பிரியாணி சாப்பிடுறாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு கிரேஸ் வந்துருச்சு. மத்தபடி வந்து ஷார்ட்டா முடிச்சுக்கேன். ட்ரை பண்ணாத ஒரு விஷயம் இதுவரைக்கும் யாருமே சொல்லாதது வந்து நான் தவளைக்கறி ஒரு தடவை ட்ரை
0: பண்ணுவேன்.
23: இல்ல இல்ல இல்ல, இந்தியால தான்.
0: இந்தியாலயே தவளைக்கறியா?
23: ஆமா, ஒரு மாமா ஒருத்தர் வாங்கிட்டு வந்தாரு, கொடுத்தாரு. கொஞ்சம் டிஃபரெண்டா தான் இருந்தது. ஒரு கம்பல்ஷன்ல சாப்பிட்டேன். பட் ஆனா ரொம்ப என்ன சொல்றது, அடிக்கடி எல்லாம் சாப்பிடறது இல்ல. ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ண அவ்வளவு.
0: அதுவும் சிக்கன் மாதிரி தான் இருந்தது. கோவால நான் அதே மாதிரி ஒரு தடவை ஃப்ராக் லெக்ஸ்ன்னே வந்து ஒரு கடையில பயங்கர ஃபேமஸ் அந்த கடை, ஆக்சுவலி அதில் நிறைய ஒயிட் பீப்புளெலாம் வந்து சாப்பிடுவாங்க. அங்கே ட்ரை பண்ணேன் நான் ஃப்ராக் லெக்ஸ். ஒரு பிரீட் இருக்கு, நல்ல கொழு கொழுன் இருக்கும், அவ்வளவு பெருசு சிக்கன் சைஸ்ல இருக்கும் அந்த ஃப்ராகே. ஒரு சிக்கன் சைஸ் பெருசு, காடை சைஸ்ல இருக்கும் ஆக்சுவலி அந்த தவளையே. ஆமா
23: ஆமா, வந்து அதிகமா செய்யணும் நினைச்சு எல்லாரும் கேக்குற டிஷ் வந்து மட்டன் பிரியாணி.
0: சூப்பர்.
23: நினைச்சேன் இல்ல இல்ல, நல்ல பாடல். காலையில உங்களுக்கு எல்லாம் காலையில இல்ல, இப்போ அப்போ கேக்குறதுக்கு ஒரு நல்ல பாடல். அவ்வளவுதான்.
0: சோ ஸ்வீட். ரைட், நைஸ். நல்ல பாடல் உங்களுக்காக கண்டிப்பா அந்த பாடல் வரும். ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்காக நிர்மலா.
23: நன்றி.
0: எனக்கு வேற நம்ம ஊர் மட்டன் பிரியாணி ஞாபகப்படுத்திட்டாங்க. இதில் பிரச்சனை, இங்கே வந்து கோட்டு லேம்பு எல்லாமே கிடைக்குது. பட் ஆனால் நம்ம ஊரில் வந்து இந்த வெள்ளாடு, இந்த பேபி கோட் மாதிரி, இங்கே பேபி கோட்னு சொல்கிறாங்க. பட் ஆனாலும் டெண்டர்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மீட்டில் இருக்கிற டெண்டர்னஸ் வந்து ஊரில் கிடைக்கிற அளவுக்கு இல்லை. அங்கே வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா பீஸ் ஒவ்வொன்றும் எப்படி தெரியுமா இருக்கும், இந்த ஊரில் நீங்கள் மேஷ் மெல்லோ சாப்பிட்றீங்களே அந்த டெக்ஸ்சரில் இருக்கும். ஆனால் அந்த மாதிரி டெக்ஸ்சரில் இங்கே என்ன தான் நம்ம 12 விசில் 18 விசில் விட்டாலும் வரமாட்டேன்னு என்ன பண்ணுறது. மேபி ஒரு நல்ல இடம் இங்கே சூப்பராக மட்டன் கிடைக்கும், அங்கே போய் வாங்குங்க அப்படின்னு சஜஷன் எதாக இருந்தால் கால் பண்ணி சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கிற அடுத்த நேயர் வணக்கம்.
1: காலை வணக்கம், ராஜ் ரவிசங்கர் பேசுறேன்.
0: காலை வணக்கம் ரவிசங்கர் சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா மகிழ்ச்சியா சுகமா இருக்கேன்.
0: எக்ஸாட்டிக் ஃபுட் டாபிக் தான் ஓடுது.
1: சமைச்ச ஞாபகம் இல்ல, எப்பவுமே சமைச்ச ஞாபகம் இல்ல. ஐ திங்க் ஐ ஹவ் பீன் டுயிங் அம்மா கூட உதவி பண்ணி பண்ணி.
0: ஓ, ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? ஸ்கூல் டேஸ்லயே பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா நீங்க சமையல்?
1: ஆமா ஆமா.
0: ஓ, வெரி குட்.
1: சின்ன வயசுல இருந்து எங்க அம்மா கூட கூட மாடு செஞ்சு அரிசி ஆட்டுறது, உலக்கையில போட்டு புட்டு பிடிக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் ஹெல்ப் பண்ணி பண்ணி அப்புறம் சமையல போய் கத்துக்கிட்டேன். தெரியல எனக்கு எப்ப பண்ணு, பட் அதனால சமைக்கலாம் எல்லாரும் சொல்றாங்க.
0: இன்ட்ரெஸ்டிங். ஓகே,
1: இப்போ சமீபத்துல எல்லாரும் சொல்றாங்க நான் செஞ்ச பிரியாணி அந்த மாதிரி டேஸ்ட் வேற யாரும் பண்றது இல்ல.
0: என்ன பிரியாணி சார் உங்களுடைய?
1: மட்டன் தான் பண்ணுவேன், சமயத்துல சிக்கன் பண்ணுவேன், நாட்டுக்கோழி அதுல பண்ணுவேன்.
0: ஓகே,
1: அப்புறம் மட்டன் பண்ணுவேன். என்னோட ரெசிபி ரொம்ப சிம்பிள் தான், ஆனா எல்லாரும் சொல்றாங்க டிஃபரெண்டா இருக்கு, மைல்டா இருக்கு, ரொம்ப டேஸ்டியா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தெரியல என்னோட ஃபேமிலி எல்லாரும் சொல்லுவாங்க. நான் கடையில் நிறைய பிரியாணி சாப்பிட்டுருக்கேன், பல இடத்துல
0: சாப்பிடுவேன்.
1: ஒரு ஆசைக்கு போய் புதுசாக திறந்துருக்காங்க வாங்கி சாப்பிடுவேன், வாங்கணும்னு இருக்கும். யோசனை பார்த்தா நான் பண்ற பிரியாணியே எவ்வளோ மேல் சொல்லி அப்படின்னு நினைச்சுக்கிறது.
0: சூப்பர் சூப்பர்.
1: எக்ஸாட்டிக் ஃபுட்னு பார்த்தீங்கன்னா டெலிவிஷன் கிராஃபிக்கல் இருக்கும்போது கார்னிவோர்னு ரெஸ்டாரண்ட் இருக்கு.
0: கார்னிவோர், ஓகே.
1: ஆமா, அதுக்கு

செம்ம டைமிங்கில் அடித்தாங்க ஜோதி அக்கா. திருக்குறளை கேட்டிங்கல்ல, மற்ற உயிர்களையும் தம் உயிர் போல் நம்ம வந்து பாவிக்கணும் அப்படின்னு சொல்லி, கொல்லாமை என்னத்தை பேசிட்டு என்ன திருக்குறளை போராடாடே அப்படின்ற மாதிரி நம்ம எல்லா இருக்கிற அத்தனை மிருகத்தையும் வந்து போட்டு தள்ளியாச்சு. அதுக்கப்புறம் இந்த திருக்குறள் இன்ட்ரெஸ்டிங் ரைட். இப்போ ஈனாமினடிக்கா அப்படின்ற ஒரு பாட்டு தேடி கண்டுபிடிச்சிருக்கேன், கிடைக்கவே இல்லை, இந்த பாட்டு தான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். 1959 வந்திருக்குது, கேட்டு பாருங்கள்.

நடந்து வரும் தங்கம் அதிசய பெண் இது போலில் எங்கும் அன்ன நடை நடந்து வரும் தங்கம் அதிசய பெண் இது போலில் எங்கும் சொன்ன சொல்லை தட்டாது சோறு தண்ணி கேட்காது கண்ணாடி முன்னிக்காது கடை

மாட்டா புருஷனையும் தண்டைக்கு எழுக்க மாட்டா உடவை நகை பொருளும் கேட்க மாட்டா புருஷனையும் தண்டைக்கு எழுக்க மாட்டா ஆத்திரமே கொண்டு நாத்திய திட்ட மாட்டா அப்பாவி மாமி யாரை ஆட்டிய வைக்க மாட்டா.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
1: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions. அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ் 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் எட்டோபிகோவில். ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
2: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைட்கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸை பெறுங்கள். மார்க்மென் ஸ்டீல் செல் எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் 416-293-6262.
3: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
4: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
5: இல்லடா.
4: ஹலோ, காசு வந்ததாடா?
5: இன்னும் வரல காசு.
4: காசு வந்துச்சா?
5: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
6: What's happening? So sad.
7: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன் 905-456-8433.

புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462, 416-990-2462.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
3: நோ.
0: முதியோர் பராமரிப்பு VKR Retirement Home, ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR Retirement Home Inc. உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
5: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 33. கொல்லாமை நல்லாறு எனப்படுவது யாதெனின், யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி. நல்லாறு எனப்படுவது யாதெனின், யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி. நல்ல வழி எது என்று எவராவது கேட்டால் தயங்காமல் சொல்லுங்கள். எந்த ஒரு உயிரையும் துன்புறுத்தாமலும் கொல்லாமலும் வாழ்வதே அறத்தின் மிகச்சிறந்த வழி என்று. மண்ணுயிர்களை தன்னுயிராய் நேசிப்பதே மேன்மையான பண்பாகும்.

0: பசங்களை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு போலாமா?
1: உடம்பு சரியில்லை,
2: பொண்ணு
1: கூட்டிட்டு போலான்னு.

0: கொஞ்சம்
1: இல்லை நான் குடிக்க மாட்டேன்.
0: இட்ஸ் ஹெல்தி, இட்ஸ் குட் ஃபார் தி வெதர்.
1: அப்படின்றீங்க?
0: அது சரி.

0: ഇത് ഗെയിമില്ല.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.

வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ். ஏசியன் டெக்ஸ்டைல்ஸ் இன் மாபெரும் மெகா சேல், டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன். குர்தி $2 for $10, நைட்டி $3 for $10, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், பிரீத்தி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60% கழிவில், மார்க்கம் அண்ட் லோரன்ஸ் 36/1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரூ. ஏசியன்ஸ் Mega Sale.

0: போர் அடிக்குது.
1: வெளியே இருந்தா மட்டும் என்ன
0: பண்ணுவேன்? வெளியே இருந்தா ரீல்ஸ் பாப்பேன் இல்ல ஷார்ட்ஸ் பாப்பேன். டைம் போறதே தெரியாது. இங்க போர் அடிக்குது.
1: வா வா வா வா, ரீல்ஸ் பார்க்கணும்னு சொன்னல, உட்கார். ரியல் லைஃப்ல எப்படி போர் அடிச்சா ஸ்வைப் பண்ணுவியோ அந்த மாதிரி ரியல் லைஃப்லயும் போர் அடிச்சா ஸ்வைப் பண்ணலாம்.

பாத்ரூம்ல ரீல்ஸா பாத்துட்டு இருக்கும் போது இந்த மாதிரி தொட்டு பார்க்க முடியுமா?

0: எபி, கேக்க பார்த்து உன்னை சாப்பிடணும் தோணுதில்ல?
1: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 12ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரவீன் சீனிவாசன் மற்றும் விஜிதா மயில்வாகனம். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: நேரம் சரியாக 12 மணி. நேர்கள் இப்ப கேட்க போற நிகழ்ச்சி ஆர் ஜி ராஜன் கதை நேரம். செய்திகளை தொடர்ந்து கதை தொடரும், கதை ஆரம்பிக்கும். இது ஒரு சீரியஸ் ஸ்டோரி, நல்ல கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டோரியா இருக்கும். அது என்ன கதைங்கிறத நான் உங்களுக்கு செய்திகளை தொடர்ந்து சொல்றேன். இப்பொழுது செய்திகளை தொடர்ந்து நேர்கள் ரெடி ஆகிக்கோங்க. பக்கத்தில் கொஞ்சம் காஃபி, கொஞ்சம் ஸ்நாக்ஸு எல்லாம் வச்சுட்டு உட்காந்துருங்க. ஒரு அழகான கதையை கேட்க போகிறீங்க. கதை உள்ளேயே நீங்கள் இறங்கி ட்ராவல் பண்ணுற மாதிரி நரேட் பண்ணுறதுக்காக தான் கொடுத்துருக்கேன். எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த ஒரு அனுபவம் வந்து கண்டிப்பாக இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களோட ரொம்ப நெருங்கிய ஒரு சப்ஜெக்டாகவும் இருக்கும்னு நம்புகிறேன். அந்த கதையை கேட்க தயாராகிக்கோங்க. செய்திகளை தொடர்ந்து கதை நேரத்தில் சந்திப்போம்.
3: ஈரானில் இடம்பெறும் போரில் பற்றாக்குறை ஏற்பட்டு எரிபொருள் விலையில் கடுமையாக உயர்ந்திருப்பதன் காரணமாக இந்த கோடையில் அமெரிக்காவுக்கான விமானங்களின் எண்ணிக்கையை குறைப்பதாக ஏர் கனடா நிறுவனம் தெரிவித்துள்ளது. டொரண்டோவில் இருந்து கலிபோர்னியா சாக்ரமெண்டோவுக்கான விமான சேவைகள் ஆகஸ்ட் 1ஆம் தேதியும் தென் கரோலினாவின் சார்லட்டோனுக்கு இடையிலான சேவைகள் செப்டம்பர் 6ஆம் தேதியும் நிறுத்தப்படும் என்று விமான நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது. வான்கோரிலிருந்து வட கரோலினாவின் ராலேவுக்கான விமான சேவைகள் ஜூலை 29ஆம் தேதி நிறுத்தப்படும் என்றும், மோன்ட்ரியலில் இருந்து டெக்சஸின் ஆஸ்டினுக்கான சேவைகள் செப்டம்பர் 7ஆம் தேதி நிறுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விமான எரிபொருளின் தற்போதைய விலை காரணமாகவே இந்த பருவகால விமான சேவைகளை முன்கூட்டியே நிறுத்த முடிவு செய்யப்பட்டிருப்பதாக ஏர் கனடா தெரிவித்திருக்கின்றது. ஆனால் அடுத்த கூடையில் அவை மீண்டும் ஆரம்பமாகும் என்று அது மேலும் தெரிவித்திருக்கின்றது. அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி பராக் ஒபாமா இன்று டொரண்டோவில் கனேடிய சிந்தனை குழுவில் சிறப்புரை ஆற்றவிருக்கின்றார். ஃபேமவுண்ட் ராயல் யோக்கில் நடைபெறும் விழாவில் முக்கிய நிகழ்வில் அவர் பங்கேற்று உரையாற்ற இருக்கின்றார். ஒபாமா அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் 3 முறை கனடாவுக்கு அதிகாரப்பூர்வ பயணத்தை மேற்கொண்டிருந்தார். முதலில் 2009ஆம் ஆண்டு முன்னாள் பிரதமர் ஸ்டீஃபன் ஹாப்பரை சந்திக்க ஒட்டோவாவுக்கு அவர் விஜயத்தை மேற்கொண்டிருந்தார். பின்னர் G8 மற்றும் G20 உச்சிமாநாட்டு காலகட்டத்தில் கூட்டங்கள் மற்றும் வட அமெரிக்க தலைவர்கள் உச்சிமாநாட்டில் பங்கேற்பதற்காக கனடாவுக்கு அவர் வந்திருந்தார். டொரண்டோவுக்கு அவர் மேற்கொள்ளும் 2வது பயணம் இதுவாகும். மேலும் நீதியான, அனைவரையும் உள்ளடக்கிய மற்றும் முற்போக்கான கனடாவை உருவாக்கும் கொள்கை சிந்தனையை மேம்படுத்துவது தங்களின் நோக்கம் என்று அந்த சிந்தனை குழு தெரிவித்திருக்கின்றது. ஏப்ரல் மாதத்திற்கான தொழிலாளர் சக்தி கணக்கெடுப்பை இன்று வெளியிடும் பொழுது வேலைவாய்ப்பு சந்தை குறித்த தனது அண்மைய அறிக்கையை கனேடிய புள்ளி விவரவியல் துறை வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ரோய்டர்ஸ் கருத்து கணிப்பின்படி குறித்த மாதத்தில் பொருளாதாரம் 15,000 வேலைவாய்ப்புகளை உருவாக்கியிருக்கும் என்றும், அதே நேரத்தில் வேலையின்மை வீதம் 6.7% மாற்றமின்றி இருந்திருக்கும் என்றும் பொருளாதார வல்லுநர்கள் கணித்திருக்கின்றனர். மார்ச் மாதத்தில் வேலையின்மை வீதம் நிலையாக இருந்ததால் 14,000 வேலைவாய்ப்புகள் அப்படியே இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. தெற்கு அட்லாண்டிக் தீவான ட்ரிஸ்டன் ட குன்ஹாவில் சொகுசு கப்பலில் உள்ள பிரிட்டிஷ் நாட்டவருக்கு ஹென்டா வைரஸ் தொற்று இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுவதாக இங்கிலாந்து சுகாதார பாதுகாப்பு முகமை அறிவித்திருக்கின்றது. இன்று வெளியிடப்பட்ட புதிய தகவலில் எம்வி ஹாண்டியஸ் சொகுசு கப்பலில் ஏற்பட்ட உயிரிழப்பை காரணமாக கொண்டு நோய் பரவல் தொடர்பான கண்காணிப்பின் ஒரு பகுதியாக இதுவரை 2 பிரிட்டிஷ் நாட்டவர்களுக்கு வைரஸ் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அந்த முகமை தெரிவித்திருக்கின்றது. புதிதாக சந்தேகிக்கப்படும் இந்த தொற்றுநோய் குறித்து அதிகாரிகள் மேலதிக விவரங்களை வெளியிடவில்லை. ரஷ்யா இன்று யுக்ரைன் மீது புதிய தாக்குதல்களை நடத்தியதைத் தொடர்ந்து ரஷ்யா தனது ஒருதலைப்பட்சமான போர் நிறுத்தத்தை மதிக்கவில்லை என்று யுக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி கண்டனம் தெரிவித்திருக்கின்றார். 24 மணி நேரத்தில் செய்தது போலவே யுக்ரைன் அதே பாணியில் பதிலடி கொடுக்கும் என்று ஜெலன்ஸ்கி தெரிவித்திருக்கின்றார். மேலும் ரஷ்ய படைகள் இரவு முழுவதிலும் போர் முனை நிலைகளை தாக்கியதாகவும் அவர் தெரிவித்தார். மே 9 நாளைய தினம் வெற்றி தினத்தை கொண்டாடுவதற்கும் அன்றைய தினத்தில் நடைபெறவுள்ள அணிவகுப்பை பாதுகாப்பதற்கும் ரஷ்யாவின் 2 ஒருதலைப்பட்சமான போர் நிறுத்தம் இன்று அதிகாலையில் அமலுக்கு வந்திருந்தது. இது ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுக்கு மிகவும் முக்கியமான தேசபக்தி நிகழ்வுகளில் ஒன்றாகும். வெற்றி தின கொண்டாட்டங்களுக்காக ரஷ்யா திங்களன்று ஒருதலைப்பட்சமாக போர் நிறுத்தத்தை அறிவித்திருந்ததோடு அதை மீறினால் கீவ் மீது பெரும் தாக்குதல்கள் நடத்தப்படும் என்றும் எச்சரித்திருந்தது. அத்துடன் ரஷ்ய மொழியில் வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையில் அந்த நாட்டின் பாதுகாப்பு அமைச்சகம் ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் மே 8-9 தேதிகளில் போர் நிறுத்தத்தை அறிவித்தார் என்றும் யுக்ரைன் அதை கடைபிடிக்கும் என்றும் எதிர்பார்ப்பதாக தெரிவித்திருந்தது. இதேவேளை கீவ் மீது பதிலடி தாக்குதல் நடத்தப்படலாம் என எச்சரித்ததைத் தொடர்ந்து மாஸ்கோவை நோக்கி சென்ற ஆளில்லா விமானங்களை இடைமறித்ததாக ரஷ்யா தெரிவித்திருக்கின்றது. நேற்றைய தினம் ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகம் தங்கள் படைகள் ஒரே இரவில் கிட்டத்தட்ட 350 யுக்ரைனிய ஆளில்லா விமானங்களை அழித்ததாக தெரிவித்திருக்கின்றது. சமோவா நாட்டில் இடம்பெற்ற 2026 ஆண்டுக்கான பொதுவாய இளையோர் மற்றும் வளர்ந்தோர் பழுதூக்குதல் போட்டியில் 16 பதக்கங்களை வென்ற இலங்கை அணி இன்று அதிகாலை இலங்கை திரும்பியுள்ளது. இலங்கை சார்பாக பங்கேற்ற வீர வீராங்கனைகள் 7 வெள்ளிப்பதக்கங்களையும் 9 வெண்கலப் பதக்கங்களையும் வென்று இலங்கைக்கு பெருமை சேர்த்தனர். சமோவா நாட்டின் ஆப்பியா நகரில் April 25 முதல் May 2 வரை இந்த போட்டிகள் இடம்பெற்றிருந்தன. இதில் 27 பொதுவாய நாடுகளைச் சேர்ந்த சுமார் 500 வீரர்கள் பங்கேற்றிருந்தார்கள். இந்த சர்வதேச போட்டியில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி பதக்கங்களை வென்ற அனைத்து வீரர்களும் பாடசாலை மாணவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.
1: கனடாவின் முதல் HD இது தமிழ் HD.
2: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் HD-யில் RJ ராஜன் கதை நேரம். கதை நேரத்துக்கு முன்னாடி முதல்ல வந்து ஒரு ப்ரெமைஸ் செட் பண்ணுவோம் இல்லையா, கதையுடைய அந்த மூடை வந்து செட் பண்ணணும் முதல்ல. அப்போ தான் வந்து கதை கேட்கறதுக்கே வந்து நல்லாயிருக்கும். எப்பயுமே கதையுடைய மூட் அப்படின்னு சொல்லும்போது எந்த ஒரு கதை கேட்கும்போதும் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு ஆம்பியன்ஸ் என்னென்னா, இந்த மழை வர்ற நேரம், கரண்ட் இல்லாத நேரம், கொஞ்சம் இருட்டாக இருக்கிற நேரம், அந்த மாதிரி இருந்தால் இன்னும் ஸ்பெஷலாக இருக்கும். பட் ஆனால் அது எதுவுமே இப்போ இல்லை. நல்ல பகல் நேரத்துலேயும் கதை கேட்கலாம். நீங்கள் வந்து என்னைக்காவது நினச்சி பார்த்துருக்கீங்களா, ஒரு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. திடீர்னு ஒரு ஊருக்கு போயிட்டீங்க, அங்கே வந்து உங்களுக்கு தெரிஞ்ச மொழியில் பேசுகிறதுக்கு யாருமே இல்லை. எல்லா இடத்துலையும் வந்து அட்லீஸ்ட்டு வந்து நம்பர்ஸாவது வந்து நமக்கு புரிகிற மாதிரி இருக்கும். மொழி புரியாத ஒரு ஊரில் போய் நீங்கள் மாட்டி கொஞ்சம் கூட அங்கே வந்து எப்படி கம்யூனிகேட் பண்ண, நீங்கள் பேசுகிறது யாருக்குமே புரியல, அந்த மாதிரி ஒரு ஊரில் நீங்கள் இருக்கீங்க. ஒரு வேறு ஒரு வேற்று கிரகத்துக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு வந்திருக்கா வாழ்க்கையில், கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். நான் ட்ராவல் பண்ணி போன டைமில் ஒரு இடத்துல வந்து யாருக்குமே இங்கிலீஷும் தெரியல, வேறு எந்த மொழியும் எனக்கும் தெரியல. அந்த இடத்துல வந்து பேனிக் சுச்சுவேஷனாக இருக்கும். நீங்கள் வந்து என்ன சொன்னாலும் அவங்க ஏதாவது ஒன்று பதிலுக்கு பேசுவாங்க, ஆனால் அது புரியவே புரியாது. நல்ல வேலை இப்போ வந்து ஆப்பில் வந்து இப்போ நீங்கள் ஃபோனில் வந்து கூகுள் டிரான்ஸ்லேட்டருக்கு போட்டு விட்டு நீங்கள் தமிழில் பேசி இல்லை இங்கிலீஷில் பேசி அந்த பாஷையில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது அப்படியே அந்த மொழிக்கு மொழி மாற்றம் செய்து அதை சொல்லும், அதை புரியிட்டு அவங்க பதில் சொல்லுவாங்க. ஸோ கூகுள் டிரான்ஸ்லேட்டர் மட்டும் இல்லை அப்படின்னா அந்த ஊரில் பொழைச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இந்த மாதிரி டெக்னாலஜி இல்லாத தருணத்தில் ஒரு இடத்துல நீங்கள் போய் மாட்டி உங்களுக்கு அவங்க பேசுகிற மொழி பாஷை எதுவுமே புரியாமல் புத்தம் புதிய ஒரு இடத்துல போய் நீங்கள் இருந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? இது ஒரு மூட் செட்டம். ரெண்டாவது, கிராமிய வாழ்க்கையிலிருந்து நகரத்துக்கு மூவான நாள் உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக ஞாபகம் இருக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு அழகான சிம்பிளான ஒரு வாழ்க்கை, தெருவில் வந்து காலையில் எந்திரிச்சோடனே எல்லோரும் நல்லா பேசுவாங்க, எடுத்த வீட்டில் வந்து காலையில் எந்திரிச்சு பழு தேச்சிட்டே வெளில வரீங்க, எடுத்த வீட்டு பக்கத்து வீட்டிலலாம் ஹலோ சொல்லி குட் மார்னிங் சொல்லி என்ன சாப்பாடு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டியா எல்லோரும் கேட்பாங்க. சுற்றி சுற்றி அத்தை மாமா பெரியப்பா சொந்தக்காரங்க எல்லோரும் இருப்பாங்க. ரோட்டில் வந்து மோர் விற்கிற தாத்தா, அயன் பண்ணுற அண்ணா, அந்த சைடு கீரை விற்றுட்டு போகிற பாட்டி எல்லோரும் நலம் விசாரிப்பாங்க. இந்தப்பா கிளம்பிட்டியா, என்ன காலில் காயம், என்ன சட்டையில் ஏதோ கரை இருக்குது, எங்கே இந்த சைடு எங்கே போகிற, உன் ஸ்கூல் அந்த சைடு தானேன்னு சொல்லி எந்நேரமும் நம்ம ஊரில் இருக்கும்போது நம்மளை சுற்றி ஒரு 100 சிசிடிவி கேமரா மாதிரி மக்களே இருப்பாங்க. எங்கள் அம்மா கேட்டாலும் சொல்லிடுவாங்க, ஆமாம் கொஞ்ச நேரத்துக்கு கூட இந்த சைடு போனால் தான், அந்த சீனின்ற பையன் கூட தான் போனான், இந்த கடையில் நின்றுருந்தாங்கன்னு சொல்லிட்டு பக்காவாக டீட்டெயில் சொல்லிடுவாங்க. எங்கே போனால், எங்கே இருக்கான், என்ன பண்ணான்றதெல்லாம் வந்து சொந்தக்காரங்களே சொல்லிடுவாங்க. ஸோ நம்ம ஏமாற்ற முடியாது, போய் சொல்ல முடியாது. இந்த குளத்தில் குளிச்சுட்டு இருந்தான்றது விஷயம் நம்ம குளிச்சுட்டு வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி வீட்டில் தெரிஞ்சிடும், என்னடா கிணத்துல குதிச்சுட்டு வந்தியாமே அப்படின்னு சொல்லி வீட்டில் அடி விழுவோம். ஸோ அந்த அளவுக்கு கண்காணிப்பாக இருந்த ஒரு ஃபுல்லாக சுற்றி சுற்றி எல்லாருமே சிரித்து பேசுவாங்க, சொந்தமாக இருப்பாங்க. எல்லோரும் நமக்கு திடீர்னு ஏதாவது ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் அழுகிறோம் அப்படின்னா உடனே எதிர்த்த வீட்டிலேருந்து பக்கத்து வீட்டிலேருந்து வைத்தியத்தோடு வருவாங்க. இந்த இதை சாப்பிட சரியாயிரும், இதை கொடு குழந்தைக்கு சரியாயிரும் அப்படின்னு சொல்லி ஒரு உறவு சுற்றி உறவுகளோடு இருந்துட்டு திடீர்னு நீங்கள் ஒரு நகரத்துக்கு வந்து வரும்போது, அதுவும் வந்து மார்ச் ஏப்ரல் மே இந்த 3 மாதத்தில் மட்டும் நீங்கள் நகரத்துக்கு போயிடவே கூடாது. ஏன்னா எல்லாருமே ஒரு கோவத்தோடு இருப்பாங்க, எல்லோரும் ஒரு கடுப்போடு இருப்பாங்க. அந்த வெயில், அதுவும் மெட்ராஸ் வெயிலில் நீங்கள் வந்து எவனை பார்த்தாலும் எவனையாக திட்டணும், 4 பேரை போட்டு அடிக்கணும் அப்படின்னு தான் தோணும். ஏற்கனவே காரம் சாப்பிட்றவங்க, ஏற்கனவே வந்து வெறியேறி கிடக்கிறவங்க, அந்த வெறியில் இந்த மெட்ராஸில் ஏப்ரல் மாதம் வெயிலில் நான் வந்து போய் சூடாக டீ குடிப்பேன், அந்த மாதிரி கொஞ்சம் வெறியேற்ற ஆட்கள். அதுக்கப்புறம் ஆந்திரா மிஸில் போய் காரமாக சாப்பிட்றது, ஏன்னா பீட் த ஹீட் அப்படின்ற மாதிரி நீங்கள் ரொம்ப காரம் சாப்பிட்டா தான் அந்த சூட்டை தணிக்க முடியும், அந்த சூட்டை பேலன்ஸ் பண்ண முடியும்னு ஒரு தியரி இருக்குது. அது எல்லோரும் ஃபாலோ பண்ணுவாங்க. யாரை பார்த்தாலும் உங்களை மரியாதை இல்லாமல் தான் பேசுவாங்க. என்ன இங்கே போனோம், ஆட்டோ வரலன்னு, ஆ வா உட்காரு, எல்லாம் அவ்வளோதான், உனக்கு நீ ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரே ட்ரீட்மெண்ட் தான். அந்த மாதிரிலாம் இருந்த பீரியட் இருக்குது, இப்போ நிறைய மாறிடுச்சு. பட் ஒரு காலத்தில் அந்த மாதிரியே நீங்கள் சந்தித்த ஆட்கள்லாம் இருக்கும். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது அப்படின்னா உடனே வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆட்கள் வர்றதோட, உங்களுக்கு ஒரு தெரியாது நீங்கள் இன்னசென்ட் அப்படின்னா உங்களை எப்படி உங்களை வச்சு நம்ம வந்து சம்பாதிக்கலாம், உங்களை எப்படி ஏமாற்றலான்னு இருக்கிற ஆட்கள் அதிகம். அதே மாதிரி பரபரப்பாக இருக்கும் ஊர். நீங்கள் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டோடைய ஒரு எண்டில் போய் சும்மா நின்னா போதும், அடுத்த 15 நிமிஷம் நீங்கள் அடுத்த எண்டில் நீங்கள் இருப்பீங்க, அப்படியே உங்களை வந்து தள்ளிட்டு போயிடும் அந்த கூட்டமே. அதே மாதிரி எந்நேரம் எதுக்கு ஓடுறாங்க எங்கே ஓடுறாங்கன்னு தெரியாது, ஆனால் யாரும் டைமுக்கு போய் சேர மாட்டாங்க. எல்லார் வாழ்க்கையிலும் கஷ்டம் இருக்கும், எல்லாருமே வந்து ஒரு எதையோ ஒன்று நோக்கி ஓடிட்டுருக்குற ஒரு லைஃப்பை நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. சில பேருக்கு கிராம வாழ்க்கை தான் வந்து என்றைக்குமே சொர்க்கம்னு ஃபீல் பண்ணுறவங்க, சில பேர் நகர வாழ்க்கையோட லெவலே வேறப்பா, அங்கே வந்து எந்நேரமும் ஒன்று பிஸியாகவே வச்சுருப்பாங்க, பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு ஏதாவது ஒரு ஹாப்பனிங்காகவே இருக்கும்னு சொல்கிற ஆட்களும் உண்டு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் பிடிக்கும். இப்போ இந்த மாதிரி இடத்துல நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகிறீங்க, சரியா? எனக்கு இது படித்த எங்களுக்கே நடந்திருக்கு. கண்டிப்பாக வந்து புரியாத டேர்மில் பேசுகிற டாக்டரும், எந்த ஃப்ளோருக்கு போய் எங்கே போனால் ஸ்கேன் எடுக்கலாம், அங்கேருந்து ஸ்கேன் எடுத்துகிட்டு யார்கிட்ட போய் இந்த ஸ்கேனை கொடுக்கணும், எத்தனை மணிக்கு ரிப்போர்ட் வரும், எத்தனை மணிக்கு டாக்டர் வருவார், என்னோடய அப்பாயின்மெண்ட்டுக்கு நான் வந்து எங்கே போய் எத்தனை மணிக்கு யாரை பார்க்கணும், இந்த கேள்விலாம் இன்றைக்கி இப்போ படித்து நல்லா எல்லா மொழிகளும் ஆல்மோஸ்ட் தமிழ் தெரியும், இங்கிலீஷ் தெரியும், ஹிந்தி தெரியும், கன்னடம் தெரியும், எந்த மொழிகள் தெரிஞ்சாலுமே வந்து பேனிக் ஆகிற சுச்சுவேஷனில் தான் நானே இருக்கேன். இப்போ எனக்கு வந்து 10 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க டாக்டருக்கு பார்க்கறதுக்கு, போன கிளினிக்கு 10 மணிக்கு பார்க்கல, அப்புறம் வெயிட் பண்ண போட்டிருக்க வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் போய் ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க, அதுக்கப்புறம் வெயிட் பண்ண வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் வந்து 11:30 வந்து டாக்டர் பார்க்குறாரு. இப்போ நீ என்னத்துக்கு 10 மணிக்கு நீங்கள் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறீங்கன்னு தெரியல. ஆன்லைனில் எங்கள் அப்பாவுக்கு கால் உடஞ்சப்போ அப்பாயின்மெண்ட் வாங்கியாச்சு. ஆன்லைனில் 10 மணிக்கு நான் அப்பாயின்மெண்ட் கொடுத்தேன். அங்கே போனதுக்கப்புறம் அங்கே தனியாக அந்த கியாஸ்கில் மெஷினில் ரெசிப்ட் எடுங்க அப்படின்றாங்க. அங்கே ஒரு கியூ நிற்குது. அதுக்கப்புறம் அங்கே போய் காசை கட்டி நம்மளுடைய இன்சூரன்ஸை இதை காட்டி டைரக்ட் கிளைமா இல்லை இல்லை நீங்கள் வந்து காசை போட்டு கொடுக்க மாட்டேறதான் ப்ரொசீஜர் சொல்லி அதுக்கப்புறம் ஸ்கேனுக்கு அனுப்பி அதுக்கப்புறம் போய் டாக்டர் பார்த்து இந்த மாதிரி தேவையில்லாமல் சுத்த விடுறதப்ப ஒரு வெறுப்பு வரும் இல்லையா. டேய் என்னடா பண்ணுறீங்க, ஏன்டா வெறுப்பேற்றுறீங்க அப்படின்ற மாதிரி இந்த வெறுப்பை நீங்கள் எல்லாருமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. முக்கியமாக கனடா நாட்டில் நீங்கள் வந்து நிம்மதியாக சந்தோஷமாக நல்லா இருக்கும், நான் யோகா பண்ணுறேன் மெடிடேஷன் பண்ணுறேன் எனக்கு வந்து கோபமே வராது, நான் இருக்கிறதுலே ரொம்ப சாந்தமான ஒரு பையன், இதை விட அமைதியான ஒருத்தரை வந்து பார்க்கவே முடியாது அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா அவரை கூட்டிகிட்டு போய் எமர்ஜென்சியில் உட்கார வச்சா போதும். 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரத்தில் சட்டை பட்டனில் 2 பிச்சுக்கிட்டு முடியில் 4 முடியை பிச்சு கையில் 4 முடியோட பல்ல கடிச்சிட்டு வெறி ஆகலை என் பேரையை நான் மாற்றிக்கிறேன்ற மாதிரி எல்லாருடைய பொறுமையையும் சோதிக்கிற ஒரு இடமாக இருக்கிற ஒரே இடம் கனடாவுடைய எமர்ஜென்சி வெயிட்டிங் ரூம் தான். நீங்கள் எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ரத்தத்தை ஊற்ற ஊற்ற அப்படியே கை விரல் 2 பிஞ்சு போச்சுங்க, காது ஒன்று அறுந்து தொங்குதுங்க அப்படின்னு பண்ணால் ஓகே உக்காருங்க, 20-27 உங்களை நம்ம ட்ரீட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்கல்ல. ஸோ அந்த எமர்ஜென்சியில் நீங்கள் உட்காந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆளாக இருந்தாலும் சரி ஹாஸ்பிட்டலுக்குள்ளார போனாலே இந்த ஃபீலை வந்து நீங்கள் எல்லாம் கனெக்ட் பண்ணக்கூடியதாக ஒரு கதை தான் இது. இந்த கதை எங்கே நடக்குது, பிரமேசஸ் வந்து ஒரு நகரத்தில் நடக்குது. எல்லாத்துக்கும் முன்னாடி இதில் நான் முக்கியமாக இந்த கதையுடைய ஷவுட் அவுட்டாக கொடுக்க சொல்ல வேண்டியது வந்து யாரை பார்த்தீங்கன்னா இந்த எழுத்தாளரை பற்றி தான். தமிழ்நாடோடைய ஸ்டார் ரைட்டர் அப்படின்னே சொல்லலாம். வேறு யார், ஒரிஜினல் பேர் எஸ் ரங்கராஜன். யாருக்கு ஏதாவது கெஸ் பண்ண முடியுதா, ரங்கராஜன் அப்படின்னு ஒரு எழுத்தாளரா யாரது, மிகப்பெரிய ஸ்டார் ரைட்டர் ரங்கராஜன் அப்படின்னு சொன்னால் யாருக்குமே தெரியாது. கரெக்டான வார்த்தை என்ன, கரெக்டான பேர் சுஜாதா, கரெக்டு. எழுத்தாளர் சுஜாதாவுடைய எழுத்தில் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஃபேமஸ் இந்தியன் ஆத்தர், நாவலிஸ்ட்டு, ஸ்க்ரீன் ரைட்டர். முக்கியமாக தமிழில் அவர் வந்து 100 நாவலுக்கு மேலே எழுதியிருக்காரு, 280 ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதியிருக்காரு, 10 சயின்ஸ் ஃபிக்ஷன் புக்ஸ் எழுதியிருக்காரு, அப்புறம் 10 ஸ்டேஜ் ட்ராமா எழுதியிருக்காரு. அது இல்லாமல் நிறைய படத்துக்கு வந்து திரைக்கதை வசனம் எல்லாம் எழுதியிருக்காரு. உங்களுக்கே தெரியும் சங்கர் படம் அப்படின்னா அதில் வந்து 90% வந்து எல்லாமே வந்து சுஜாதாவோட ரைட்டிங் தான். இவர் வந்து 1935 வந்து பிறந்தார். இந்த மாதம் தான் 3rd May பிறந்திருக்கிறாரு. 2008 வந்து அவர் வந்து காலமானார். அவருடைய படைப்புகள் இன்ன வரைக்குமே வந்து மிகப்பெரிய பிரபல்யம் பயங்கரமாக பேசப்படுது. இவர் ஆனந்த விகடனில், அதுக்கப்புறம் இன்னும் நிறைய என்னது கல்கியில், கற்கண்டில், குங்குமம்ல, குமுதம்ல எல்லாத்துலேயும் வந்து இவர் எழுதியிருக்காரு. முக்கியமாக வந்து இவர் கரியரை வந்து ஸ்டார்ட் பண்ணப்போ ஃபஸ்ட்டு ஷார்ட் ஸ்டோரி வந்து இவருக்கு பப்ளிஷ் ஆனதே வந்து குமுதம் மேகசினில் தான், 1962. இவர் வந்து ஆக்சுவலி இவர் வந்து ஒரு கிராஜுவேட், இவர் வந்து ஒர்க் பண்ணுறார் இன்ஜினியராக பெங்களூரில் வந்து சிவில் ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட்டில், பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் பெங்களூரில் இவர் வந்து ஒர்க் பண்ணிருந்தவர். நல்ல படித்த ஆள், பயங்கர ப்ரொஃபைலு. ஆனால் அந்த வேலையெல்லாம் வந்து விட்டுட்டு இவர் எழுத ஆரம்பித்து இவருடைய லைஃப் கரியரே வந்து சினிமாவாக மாறிடுச்சு, எழுத்தாக மாறிடுச்சு. இவர் வந்து ரஜினிகாந்த்க்கு, கமல்ஹாசனுக்கு, விக்ரமுக்கு அப்படின்னு சொல்லி நிறைய படத்துக்கு எடுத்திருக்காரு. முதல்ல இவர் வந்து டைலாக் எழுத ஆரம்பிச்சது வந்து ரோஜா அப்படின்ற மணிரத்னத்துடைய திரைப்படத்துக்கு தான். பயங்கரமாக இருக்கும் டைலாக்ஸ், அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் எழுதியிருப்பார். முக்கியமாக இவருக்கும் அது அரவிந்த் சுவாமிக்கும் இந்த ரோஜாக்கும் நடக்கிற லவ் கான்வர்சேஷனாக இருக்கட்டும், இல்லை அரவிந்த் சுவாமிக்கும் டெரரிஸ்ட்டுக்கும் நடக்கிற கான்வர்சேஷனாக இருக்கட்டும், எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து பென் டவுன் பண்ணியிருப்பார். இவர் சங்கர் கூட இந்தியன், முதல்வன், பாய்ஸு, சிவாஜி, எந்திரன், இன்னும் நிறைய படங்கள் பண்ணியிருந்தார். இப்போ இவரோட தான் கன்ஃபார்மாக இவர் வந்து இன்னும் ஒரு 50 படத்துக்கு மேலே பண்ணியிருப்பார். இது மட்டும் இல்லாமல் அழகம் பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படமும் வந்து இவர் பண்ண படங்கள் தான். இவர் வந்து ஒரு கோ ப்ரொடியூசராகவும் இருந்திருக்காரு, மீடியா ட்ரீம்ஸ் அப்படின்ற ஒரு பேனரில் கோ ப்ரொடியூசராக வேறு இருந்திருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இவர் வந்து பாரதி அப்படின்ற ஒரு பாரதியாரோட பயோபிக்குக்கும் இவர் தான் வந்து எழுத்தாளரும் சரி, அது மட்டும் இல்லாமல் அவர் அந்த கதையவே வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணதாகவும் சரி, எல்லாமே செமையாக பண்ண ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர். எனக்கு வந்து இவரோட ரைட்டிங்கில் சிலதான் ரொம்ப பிடிக்கும். உதாரணத்துக்கு இந்த அன்னியனில் வந்து அஞ்சு பைசா திருடினா தப்பா அப்படின்றது, இதில் பனியன் என்ன சி தப்பு என்ன பனியன் சைஸா ஸ்மாலு லார்ஜ் எக்ஸல்னு பிரிக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டைலாக்லாம் போட்டிருப்பார். இவருடைய கதையில் ஒரு முக்கியமான ஒரு கதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இங்கே வந்து கனடாவில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு இசையமைப்பாளர், இங்கே நம்ம கூட வச்சிட்ருக்கிறாரு, பிரவீன் மணி அப்படின்ற இசையமைப்பாளர். அவருடைய இசையமைப்பில் வந்த லிட்டில் ஜான்ன்ற படத்துடைய ப்ரொடியூசர் வேறு இவர் தான். ஸோ நிறைய ப்ரொஃபைல் இருக்குது இவருக்கு. சரி, இவரை பற்றி நிறைய பேசியாச்சு. இப்போ இவருடைய நடையில் ஒரு கதை எழுந்தால் எப்படி இருக்கும் அதுதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். கதை எங்கே நடக்குது? ஒரு நகரத்தில் நடக்குது. முதல் முறை வந்து நீங்கள் நகரம் போகும்போது, ஒரு கிராமிய வாழ்க்கையிலேருந்து நகரத்துக்கு போகும்போது நகரம் எப்படி இருக்கும்? போன உடனே பீம் பீம் ஆமாம் ஃபுல் ஹார்ன் டிராஃபிக்கு, வண்டி அந்த சைடு இந்த சைடு கூட்டம் கூட்டமாக ஆளுங்க போவாங்க வருவாங்க, உங்களை ஒரு பையன் மதிக்க மாட்டான். அங்கேயே ஒரு ஆள் மயக்கம் போட்டு ரோட்டில் விழுந்திருப்பார், எல்லாம் தாண்டி போவாங்க. அங்கேயே ஒரு மாடு படுத்திருக்கோம், அதை தாண்டி போவாங்க. அங்கேயே நாலஞ்சு நாய்ங்க வந்து உக்காந்துருக்கோம், அதையும் தாண்டி போவாங்க. அங்கே வரிசையாக நாலஞ்சு பிச்சைக்காரங்க பிச்சை எடுத்துகிட்டுருப்பாங்க, அதையும் தாண்டி போவாங்க. நீங்கள் போகிறப்ப கடக்கிற ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நகரப்பகுதியில் உங்கள் கண் வந்து ஒரு ஆயிரம் விஷயத்தை பார்க்கும். ஆனாலும் உங்கள் இலக்கை நோக்கி தான் நீங்கள் போயாகணும். ஒவ்வொரு விஷயத்துக்கும் நின்று நீங்கள் பரிதாபப்படுறதோ இல்லை அந்த இடத்துல அந்த ப்ரெசண்ட்டை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னா அவ்வளோதான், நீங்கள் போய் அந்த டெஸ்டினேஷனுக்கே சேர மாட்டீங்க. அந்தளவுக்கு ஹாப்பனிங்காக ஒவ்வொரு அடிக்கும் வந்து ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்துக்கிட்டே இருக்கும். திடீர்னு ரெண்டு பேர் வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, ஒரு சைடில் வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும், இன்னொரு சைடில் வந்து ஃப்ளைட் அப்படியே தலைக்கு மேலே ரொம்ப லோவாக அப்படியே ஒரு ஃப்ளைட் போயிட்டுருக்கும். கீழே ஒருத்தவங்க வந்து ரோட்லேயே அழகாக வந்து சாக் பீஸில் கலர் கலராக படம் வரைஞ்சிட்ருப்பார். ஒரு பக்கத்தில் இன்னொரு பக்கத்தில் ஒரு குழந்தையை வச்சு ஒரு அம்மா பிச்சை எடுத்துகிட்ருக்கோம், இன்னொரு பக்கத்தில் ஒரு ஏழை குழந்தைகள் ரெண்டு சாதாரணமாகவே சட்டை போடாமல் விளையாண்டுட்டுருக்கோம், ஒரு சைடில் ஒரு தாத்தா வந்து அப்படியே பழைய தண்ணி பாட்டிலை வச்சுட்டு தண்ணி கிடைக்காமல் அப்படியே உட்காந்துருப்போம். இத்தனை விஷயங்கள் நடக்கும், ஆனால் இதெல்லாம் நீங்கள் கடந்து போயிட்டே இருக்கணும். இது எதையுமே பார்த்து பரிதாபப்படவோ இல்லை அந்த அழகு அனுபவிக்கவோ இல்லை அந்த தாத்தாவை பார்த்து பரிதாபப்படவோ, ஐயோ இந்த குழந்தைங்க இப்படி ரோட்டில் விளையாடுது திடீர்னு வண்டி தான் வந்துருச்சுன்னா இந்த குழந்தைங்க ரோட்டில் ஓடிடுச்சு என்ன வருதுன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் நின்று அடுத்தவங்களை பற்றி யோசிக்கவோ எதுக்குமே நேரம் இருக்காது. இது வந்து ஒரு உலகம், இது ஒரு வாழ்க்கை. நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் வீட்டில் போய் இப்போ வந்து கீரை வாங்கிட்டு வரியா இல்லையா, மதியான சமையலுக்கு எண்ணெய் தீந்துருச்சு உப்பு தீந்துருச்சு கீரை வேணும் அப்படின்னு இருப்பாங்க. இவ்வளோ விஷயமும் உங்கள் சுற்றி நடந்துகிட்ருக்கோம், இது எதையுமே கண்டுக்காமல் அத்தனையுமே தாண்டி கடந்து நீங்கள் போய் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் எண்ணெயும் உப்பும் கீரையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றதா உங்கள் ஒரே வேலை. இதுக்கு நடுவில் இருக்கிற அழகோ ஆதங்கமோ ஆனந்தமோ சந்தோஷமோ இல்லை எந்த இடத்துலையும் நீங்கள் புரட்சியோ எதுவுமே பண்ண முடியாது. மூடிட்டு போகணும், உங்கள் வேலையை பண்ணணும், மூடிட்டு வரணும். அப்படி இருந்தால் நீ நகரத்தில் சேஃபாக இருக்கலாம். உனக்கு என்னப்பா உனக்கு ஏன்ப்பா இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்மளையே வந்து கடைசியில் அந்த டைரக்ஷனை திருப்பி விடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதா ஒரு நகர வாழ்க்கை. இது வந்து ஒரு ஹைலைட்டாக நான் அதை சொல்லிட்டேன், நீங்களும் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்து வந்திருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு இடத்துல வராங்க வள்ளியம்மா. ரொம்ப காலம் கிராமத்திலே வாழ்ந்த ஒரு பெண்மணி, கிராமிய வாழ்க்கை. சின்ன வயசுலேயே வந்து ஒரு 16 வயசில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. கணவன் வந்து ஒரு குடிகாரர். அவர் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் கள்ளச்சாராயம் குடித்து இறந்து போய் திடீர்னு குடும்பத்தை நடுத்தரில் விட்டுட்டு போய் வள்ளியம்மா தான் வந்து வீட்டு வேலை செஞ்சு தன்னுடைய வீட்டுக்கு வருமானம் கொண்டு வந்து ஒரே ஒரு பொண்ணு பேர் பாப்பாத்தி. பாப்பாத்தியை வந்து படிக்க வச்சிட்ருக்காங்க, சாப்பாடு போட்டிருக்காங்க. பாப்பாத்தி வந்து ஒரு சின்ன பொண்ணு, 6ஆம் கிளாஸ் தான் வந்து படிக்கிறான் பாப்பாத்தி. பாப்பாத்திக்கு கடும் ஜுரம். ஜுரம் வந்து ஒரு வாரம் இருக்கும், 10 நாள் இருக்கும், 15 நாள் இருக்கும். ஒரு கிட்டத்தட்ட 1 மாதமாகுது காய்ச்சலே குறையில. ஏரியாவில் போய் அந்த வைத்தியரை கூப்பிட்டு பார்த்தாச்சு, கோயிலுக்கு கூப்பிட்டு போய் விபூதி அடித்தாச்சு. வேண்டி சாமிக்கு நேந்தி விட்டு வேண்டி அங்க பிரதட்சணம் பண்ணியாச்சு. ஆனாலும் வந்து பாப்பாத்திக்கு வந்து உடம்பு வந்து சரியாகலை, ரொம்ப வீக்காகிட்டே போய் ரொம்ப மெலிஞ்சு போயிட்டா பாப்பாத்தி. அப்போ வந்து நீ வந்து டவுன் ஆஸ்பத்திரிக்கு ஒரு எட்டு போய் பார்த்துருமா அப்படின்னு சொல்லி அந்த ஊர் வைத்தியரே வந்து சொல்கிறாரு. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை போய் பார்த்தீங்கன்னா அவர் வந்து உனக்கு உதவி செய்வார் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து பக்கிரி அப்படின்ற ஒருத்தரை வந்து நீ போய் நீ அங்கே போய் வார்டு பாய் பக்கிரின்னு கேளு, அந்த பையன் வந்து உனக்கு உதவி பண்ணுவான் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. வள்ளியம்மா முதல் முறை வந்து பஸ் ஏறி நகரத்துக்கு வராங்க. சிட்டிக்கு வந்த உடனே எங்கே போகிறது என்ன பண்ணுறனே தெரியல. அதே மாதிரி இவங்க எப்படியோ வந்து ஒரு ரிக்ஷாவை பிடிச்சி அந்த ஆஸ்பத்திரி பேரை மட்டும் ஒரு சீட்டில் எழுதி கொடுக்குறாரு வைத்தியர். அந்த சீட்டை காட்டி அந்த ஆட்டோ ரிக்ஷாக்காரன் அந்த ஆஸ்பத்திரி கொண்டு போய் இறக்கி விட்டுட்டான். இறக்கி விட்டவுடனே இருந்த அந்த முந்தானைக்கு முனையில் அந்த புடவையோடைய ஒரு கந்தல் புடவையில் அந்த கந்தல் படவை முடிகிற இடத்துல கந்தல் அதிகமாக இருக்கும்ல, அந்த கந்தல்லாம் சேர்த்து பல இடத்த முடித்து வச்சுருக்காங்க. அதில் ஒரு முடிப்பில் கொஞ்சம் காசு வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி சுஜாதா அழகாக எழுதியிருக்காரு. அந்த காசுலேருந்து கொஞ்சம் எடுத்து கொடுத்துட்டு வந்து வாடுபாய் பக்கரியை பார்க்குறாங்க. பக்கரி வந்தான், வந்த உடனே சொன்னார்ப்பா பார்த்துக்கிறேன், ஒரு 40 ரூபா கொடு, எல்லாத்தையும் உனக்கு நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி. 40 ரூபாயா சரி அப்படின்னு சொல்லி, என்ன ஆச்சு பொண்ணுக்கு தெரியலையா, 28 நாள் ஆச்சு, காய்ச்சல்லையே கிடக்குது பிள்ளை அப்படின்னு. இரு இரு அப்படின்னு சொல்லி உடனே ஒரு வீல் சேர் ஒன்று கூட்டு எடுத்துகிட்டு வரான் பக்கிரி. வீல் சேர் இதில் உட்காரவை பிள்ளை எப்படி இவ்வளோ நேரம் நிற்கும் இந்த வெயிலில் அப்படின்னே. அந்த வீல் சேரை உட்காந்தோடனே சோர்ந்த ஒரு ஈரமான துண்டை எப்படி எப்படி நீங்கள் ஒரு சேர் மேலே போட்டால் கிடக்குமோ அந்த மாதிரி பாப்பாத்தி அந்த வீல் சேரில் ஓரமாக உருக்களிச்சு அப்படியே வந்து வீக்காக படுத்துடுறான். தன் கண் மூடியே தான் இருக்குது, தலை சாஞ்சியே தான் இருக்குது, வாய் கொஞ்சம் திறந்துருக்குது. இப்போ பொண்ணு பார்க்கவே ரொம்ப வீக்காக இருக்கான்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இந்த நிலைமையிலேயே கூப்பிட்டு வருவேன், முதல்லையே வரக்கூடாதான்னு, இந்த பக்கமெல்லாம் வந்ததில்லை சாமி, எனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது, நீ தான்ப்பா எப்படியாவது கூப்பிட்டு போய் பெரிய வைத்தியராக காட்டணும், எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், 40 ரூபா கொடு அப்படின்னு சொல்லி பக்கிரி நிற்கிறான் கேட்குறான். இப்போ நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க, 40 ரூபா பக்கிரி எது கேட்குறான், பக்கிரி நல்லவனா கெட்டவனா, கரெக்டு, வேற எங்கே போவான், டாஸ்மாக் அப்படின்ற ஒரு கவர்மெண்ட் சர்வீஸ், அது வந்து எவ்வளோ நல்லவனாக இருந்தாலும் அவனை எல்லாத்தையும் கெடுத்து வச்சுருக்குதுங்க. ஒரு 25 ரூபாய்க்கு வாங்கிறதுக்காக அந்த 40 ரூபாய்க்கு கேட்டுட்டு அந்த வீல் சேரில் பிள்ளையை உட்கார வச்சுட்டு போனவன் தான் பக்கிரி. இங்கே இருந்தா வந்துடுறேன் அப்படின்னு போனவன் 3/4 நேரம் ஆச்சு, வரவே இல்லை. சரி இவனை எதிர்பார்த்து வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற வாட்ச்மேன்கிட்ட போய் கேட்குறாங்க, நாங்கள் வந்து பொண்ணு இப்படி இருக்குது, இப்போ டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு உடனே, அப்படியா இங்கே வாமா அப்படின்னு சொல்லி உடனே வந்து வார்ட் பாய் அமல்ராஜை வந்து கூப்பிடுறாரு. அமல்ராஜ் இங்கே வாப்பா, எப்பாரு கிராமத்துலேருந்து வந்திருக்காங்க, எங்கே ஏதுன்னு தெரியலையாம்மா, டாக்டரை பார்க்கணுமாம்மா, என்னென்னு பாரு அப்படின்னு. அங்கே தான் அமல்ராஜ் நல்ல பட்டை போட்டுக்கிட்டு நல்ல பொட்டு வச்சுட்டு கமகமன்னு தொப்பியும் வெள்ளையும் வெள்ளையுமா வந்து பார்க்க கொஞ்சம் லட்சணமாக இருக்கிற ஒரு பையன் அமல்ராஜ். சொல்லுமா எல்லா இடத்துலையும் என்ன தா வண்டியா போ அப்படின்னு உரிமையிலேயே வார்த்தையை கேட்டு முதல் முறையாக நகரத்தில் காதில் அம்மா சொல்லுங்கள் என்னாச்சு அப்படின்னு கேட்டோன்னு, அப்பா கடவுள் அனுப்பிட்டாரியா ஒருத்தனை அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு தைரியத்தோட வள்ளியம்மா வந்து, பா ரொம்ப பொண்ணுக்கு முடியல, டாக்டர் பார்க்கணும், வாங்கம்மா என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே வந்து என்னென்னமோ எழுதியிருக்குது. இப்போ நமக்கு தெரியும் வார்டு 7 இருக்கும், வார்டு 6 போக சொல்கிறாங்க அப்படின்னு. இப்போ உங்களுக்கு இங்கிலீஷே தெரியல, ஏன்னு போட்டிருக்காங்க, பின்னு போட்டிருக்காங்க, சீனு போட்டிருக்காங்க, அது உங்களுக்கு என்னவா தெரியும், அது வந்து சைனாவில் நீங்கள் போய் ஒரு போர்டை படித்த மாதிரி தானே வள்ளியம்மாவுக்கு இருக்கும், அதே மாதிரி தான் இருக்குது. வள்ளியம்மாவுக்கு எழுத படிக்க தெரியாது, இன்ஃபேக்ட் நம்பர்ஸ் கூட தெரியாது, 1 இது 2 இது 4 இது 10 இதுன்னே தெரியாது. ஸோ அவங்களுக்கு நம்பரும் தெரியாது, மொழியை எழுத படிக்கவும் தெரியாது, தமிழ் மொழியும் படிக்கலை, ஆங்கில மொழியும் தெரியாது. அப்படிப்பட்ட ஒருத்தங்களை அங்கே கூப்பிட்டு போனால் எவ்வளோ பதட்டத்தில் இருக்கும். கந்தலாகி அந்த முந்தானையை வந்து அவருடைய அவங்களுடைய ஈர கையில் இழுத்து இழுத்து சுருட்டி சுருட்டி சுருட்டி ஒவ்வொரு நூலாக வந்து உருவ ஆரம்பிச்சிட்டாங்களாம் அந்த டென்ஷனில். இந்த பா வள்ளியம்மா அப்படி உருவிட்டே நடந்து போகிறாங்க. இந்த ஸ்ட்ரெச்சரை வந்து அமல்ராஜ் தள்ளிட்டு போகிறான். அதில் வந்து பாப்பாத்தியம்மா படுத்திருக்காங்க. போன உடனே நேராக இங்கே பாரு, இவர் தான் டாக்டர் கிறிஸ்டபரு, இந்த ஆஸ்பத்திரியிலே பெரிய டாக்டர் இவர் தான். நான் நேராக உங்களை இங்கே கூப்பிட்டு வந்துட்டோம்மா, நீங்கள் அவர் பார்த்துப்பாரு, உங்களை தைரியமாக இருங்க, கவலைப்படாதீங்க அப்படின்னு. ஐயோ தம்பி, நீங்களே கூட இருங்க, கொஞ்சம் இருந்து பார்த்து போங்க. இல்லைம்மா, எனக்கும் நிறைய பார்த்தீங்களே, எத்தனை பேர், 6 பேர்.

ஒரு வாய்டு ஃபீல் பண்ணாங்க இல்லையா, அந்த மாதிரி வாழ்க்கையில் ஏதோ ஒன்று வந்துட்டு போன மாதிரி அப்படியே ஏக்கத்தோடு அமல்ராஜை பார்த்துட்டு, அமல்ராஜ் நடந்து போய் கண்ணிலேருந்து மறையிற வரைக்கும் பார்த்துட்டு மறுபடியும் டாக்டருடைய அறையை திரும்பி பார்க்குறாங்க. டாக்டர் அங்கே வந்து ஏற்கனவே வேற ஒரு பேஷண்ட்டை செக் பண்ண சொல்லிட்டு அனுப்பிட்டு, ஆ வாங்கம்மா அப்படின்னு உடனே பொண்ணை பார்த்தோன்னே என்ன இப்படி இருக்காங்க, உடனே வந்து ராமநாதன் தூக்கி படுக்க வைங்க அப்படின்ன உடனே கைத்தாங்களாக பாப்பாத்தியை தூக்கி படுக்க வைக்கிறாங்க. பாப்பாத்தியை செக் பண்ணுறாரு. அங்கே வந்து மற்ற ப்ராக்டிஸிங் டாக்டர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அங்கே வந்தோடனே டாக்டர் வந்து கண்ணை திறந்து பார்க்குறாரு, பல்சை பார்க்குறாரு, கையை பிடிச்சி செக் பண்ணுறாரு. பார்த்துட்டு அவர் வந்து சொல்கிறாரு, என்னென்னு சொல்கிறாரு எனக்கு நான் நோட் பண்ணி வச்சுருங்க அது என்னன்னு சொல்லி, ஸ்டூடெண்ட்ஸ் திஸ் இஸ் அக்யூட் கேஸ் ஆஃப் மெனஞ்சைட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அவர். திஸ் இஸ் தி அக்யூட் கேஸ் ஆஃப் மெனஞ்சைட்டிஸ், பார்த்தீங்களா கண்ணை எப்படி இருக்குது பாருங்கள், கையெல்லாம் எப்படி மெலிஞ்சிருக்கு, வீக் ஆகிட்டாங்க அப்படின்ட்டு. உடனே அமல்ராஜிங்க இப்போ தான் அந்த சீட் போனார் சார், சரி ராமநாதன் இவங்களை உடனே வந்து அட்மிட் பண்ண சொல்லுங்கள், போயிட்டு ஃபார்மை கூட இருந்து ஃபில் பண்ணி கொடுங்க, அட்மிட் பண்ணுங்கள், நான் வந்து என்னுடைய பிரேக் டைம் முடிச்சோடனே வர்றேன் அப்படின்ட்டு அட்மிட் பண்ண சொல்லிட்டு போயிடுறாரு டாக்டர் கிறிஸ்டபர். உடனே ராமநாதன் டெய்லி வந்துடுதுங்க இந்த மாதிரி எதாவது ஒன்று நமக்குன்னே இந்த ஆள் சொல்லிட்டு போயிடுவார், இப்போ எல்லாத்தையும் நம்ம தான் பண்ணோம், ஆ வாமா, ஆ வா அம்மாலாம் சொல்ல வா அப்படின்ட்டு அப்படி நடந்து வருது. ஆ இதை யார் தள்ளுவா, உங்கள் அப்பா நான் தள்ளுவான், தள்ளிட்டு வா அப்படின்னு அந்த பொண்ணை தூக்கி, இது இதெல்லாம் வந்து வாழ்வாய் தான் பண்ணணும், ஆனால் அந்த அசிஸ்டண்ட் வந்து எதுவுமே பண்ணலை, அவர் தான் இந்த ஆஸ்பத்திரி ஓனர் மாதிரி அப்படியே நடக்கிறது. முன்னாடி ராமநாதன் போயிட்டு அப்படியே அந்த இருக்கிற நர்ஸெல்லாம் அளவு சொல்லிட்டு, வாமா எவ்வளோ வேகமாக வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல வந்து விடுறார். இப்போப்பா சலா ரெசிட் ஒன்று போடு, அட்மிட் பண்ணுமா டாக்டர் கிறிஸ்டபர் சொல்லிட்டார் அப்படின்னே. ஆ டாக்டர் கிறிஸ்டபர் சொன்னால் உடனே அட்மிட் பண்ணிடணுமா, நான் இங்கே பார்த்து இல்லை எத்தனை கேஸ் வெயிட் பண்ணுதுன்னு சொல்லி அட்மிட்லாம் பண்ண முடியாது, பெட்டெல்லாம் கிடையாது, நாளைக்கு காலையில் 7:30 ஆகும். அப்போ என்னையா இப்படி சொல்கிற, டாக்டர் வேறு சொல்லிட்டாரு பெட் இல்லைப்பா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு திரும்பி உடனே ராமநாதன் வந்து, இந்தா இங்கே பெட்டெல்லாம் இல்லையாம்மா அட்மிட் பண்ண முடியாது, போயிட்டு நாளைக்கு காலைல வா அப்படின்னே அப்படியே பதட்டமாகுது வள்ளியம்மாவுக்கு. காலையிலையா என்ன பண்ணுறது அப்படின்னே ஒருத்தர் வரான், அந்த வார்டு சீல 48வது நம்பர் கேஸு, 48 பெட்டு கேஸு போயிடுச்சு, மாச்சரிக்கு கூட்டு போனோம் வா அப்படின்னு. அட பாடுற அதிர்ஷ்டத்தை இந்த கலவிக்கு, இந்தாம்மா ஒரு ஒரு வார்டு காலியாகுது, ஒரு பெட்டு காலியாகுது, இங்கே நில்லு உனக்கு கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமநாதன் சொல்லிட்டு டக்குன்னு கிளம்பிடறான். எப்படி பார்த்தீங்களா, இங்கே வந்து அங்கே ஒரு இறப்பு, அந்த ஒருத்தர் இறந்துட்டார், அவங்கள வந்து மாச்சரிக்கு மாற்றுறாங்க, ஆனால் ஒருத்தருடைய இழப்பு இன்னொருத்தருக்கு லக்காக அமைகிற மாதிரி அதை சுஜாதா எழுதியிருப்பார். பயங்கர ஐரனி ஆஃப் லைஃப்பில் அங்கே ஒரு இடம் காலியாகுது, அடுத்து ஒன்று அங்கே போய் போட போகிறாங்க அப்படின்ற ஒரு சீன். இது விஷுவலாக நினச்சி பார்க்கும்போது நினச்சே பார்க்க முடியல. அவங்க வந்து தள்ளிட்டு போய் அங்கே நிற்பாங்க, அங்கே வந்து ஒரு ஃபுல்லாக ஒரு பணத்தை எடுத்து ஷீட்டில் போட்டு அதை வந்து தள்ளிட்டு போவாங்க, இவங்க அடுத்தது லைனில் நிற்கிறாங்க உட்கார. இது ஒரு பந்தியில் நம்ம பின்னாடி வெயிட் பண்ணுவோம் தெரியுமா, அவங்க எந்திரிச்சோடனே நம்ம உட்காந்து சாப்பிட்ற மாதிரி, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இவர் வந்து எழுதியிருக்காரு. நீ என்ன பண்ணுற அடுத்தது சொல்கிறான் அந்த பையன், அந்த ஆள் நீ என்ன பண்ணுற நேராக போ, நான் நீ வந்து சி வார்டில் அங்கே இந்த பிங்க் கலர், இந்த பிங்க்கா பிங்க்னா என்னென்னு தெரியாது, பழுப்பு கலரில் ஒரு பேப்பரை கொடுத்துட்டு, இந்த பழுப்பு கலர் பேப்பர் இருக்குதுல்ல இதை கொண்டு போய் அங்கே சி வார்டில் 13 நம்பரில் குமரேசன் ஒருத்தன் உட்காந்துருப்பான், அவன் கையில் கொண்டு போய் கொடு, அவன் ஒன்று உனக்கு பெட்டு கொடுப்பான், அங்கே போய் உன் பொண்ணை அட்மிட் பண்ணிடு அப்படின்னு இந்த பாப்பா இது வள்ளியம்மா அப்படியே பார்க்குறாங்க. சி வார்டுன்னா என்னென்னு தெரியாது, 13 அப்படின்ற நம் எண் எப்படி இருக்குன்னு தெரியாது, ஆனால் அந்த பழுப்பு நிற சீட்டை கையில் வாங்கிட்டாங்க, அப்படியே தள்ளுறாங்க. இதை தள்ளிட்டு எங்கே போகிற, நீ மட்டும் போயிட்டு வா அப்படின்னு. ஐயோ பொண்ணு தனியாக இருப்பாளையா, எல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் நீ போ அப்படின்னு அந்த வீல் சேர்லேயே பாப்பாத்தியை வந்து அப்படியே விட்டுட்டு பயங்கர பதட்டத்தோட ஏக்கத்தோட ஒரு ஒரு பரபரப்பில் இருக்கிற ஊரில் இவங்களை அப்படியே வந்து வழி நடத்துகிறாரு கடவுள் அப்படின்னு சொல்லி, கடவுள் மேலே பாரத்தை போட்டு அப்படியே கருப்பா அப்படின்னு சொல்லி கையை இறுக்கி பிடிச்சிட்டு அந்த பேப்பர் அந்த கொடுத்த அந்த பழுப்பு நிற பேப்பர் கசங்க அப்படியே வேர்க்க விறுவிற்க அப்படியே நடந்து போகிறாங்க, நேராக போகிறாங்க.

0: ஆனால் அங்கே வந்து இதே மாதிரி பழுப்பு நிற ஷீட்டாக கையில் வச்சுட்டு ஒரு பெரிய க்யூ நிற்கிது. எதுக்கு நிற்கின்னு தெரில. ஓ, ஒரு வேளை இவங்களும் எல்லாரும் அதுக்கு தான் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த க்யூவில் நின்றுறாங்க. அங்கே நின்று அது ஒரு அரை மணி நேரம் ஆகுது. ஒவ்வொருத்தராக போக போக போக அடுத்தது கடைசியாக இவங்க இவங்க டர்ன் வருது. இவங்க போய் அந்த பழுப்பு நிற ஷீட்டை வந்து நீட்டுறாங்க. இத்தையே என்கிட்ட கொண்டு வந்தேன், என்னது இது, இதை வந்து 13வது சி வார்டு கொண்டு போ, இங்கே கொண்டு வந்து என்கிட்ட கேட்குறேன் அப்படின்னு. ஐயோ, எனக்கு தெரியாதுங்களேயா, என்ன பண்ணுறேன்னு தெரியலையே, இந்த அமல்ராஜன் ஒரு தம்பி இங்கே இருந்தது இருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே, அமல்ராஜத்தை கொண்டு வராங்க, நீ இங்கே உக்கார அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்கே நிற்க வச்சுட்டு அவன் வந்துச்சு, வாயா டீ சாப்பிட போகலாம், அடுத்த கூட்டம் வரத்துக்குள்ளாருன்னு சொல்லிட்டு அவன் எழுந்து போயிட்டான். அப்போ இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஒரு தப்பான இடத்துல தான் இருக்குன்னு. மறுபடியும் வந்த வழியிலேயே அப்படியே நடந்து போகிறாங்க. நடந்து போய் அப்படியே இது இதுதான் ஒரு ஐடியாவில் அப்படியே இந்த வழி தான் வந்த அப்படின்னு சொல்லி நடந்து போய் அங்கே போய் பார்த்தான், பொண்ணை காணோம். ஐயோ, பொண்ணை காணமே தொலைச்சிட்டனே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அங்கேயே கத்தி ஓன்னு அழ ஆரம்பிக்கிறாங்க. அங்கே கூட்டத்தில் இருக்கிறவங்களாம் வந்து அவங்க நடுவில் நின்று அழுதுட்டுருக்காங்க. அங்கே ஒருத்தன் வரான், வந்துட்டு இதா இங்கே தான் நின்று அழுவியா, அப்படி வரமா போய் அழு அப்படின்னு சொல்லிட்டு தலையில் தட்டி தள்ளி விட்டுட்டு போகிறான். அப்போ தான் அவங்களுக்கு ஒன்றும் புரியல. இப்போ வந்து ஒருத்தர் வந்து அழுகிறாங்க, ஆனால் ஏன் அழுகிறோமா, என்னாச்சுன்னு கேட்குறதுக்கு ஆள் இல்லை. ஏன் இந்த நாடு, ஏன் இந்த ஊர் இப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு வெறுப்பில் இருக்கிறப்ப தான் கரெக்டாக அதே மாதிரி கடவுளை அனுப்பி வச்ச அமல்ராஜ் மறுபடியும் வராரு. அம்மா, என்ன இங்கே நின்று அழுதுட்டுருங்க, பொண்ணை இங்கே விட்டு போனம்மா, விட்டு போனப்பா காணமே, பொண்ணை யாரோ கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னு. ஆமாம்மா, அழுவாதீங்க, நீங்கள் இருக்கிறது சி வார்டு, நீங்கள் வந்து முதல்ல இருந்தது ஏ வார்டு, வாங்க நாங்கள் ஏ வார்டு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு அவங்க சொல்கிறதுக்குள்ளார வள்ளியம்மா வந்து இருக்க அமல்ராஜுடைய கை சட்டை அந்த சட்டை வந்து சட்டையுடைய துணியை வந்து இருக்க பற்றி கொண்டார் அப்படின்னு. அந்த பிடிச்சிக்கிட்டு அமல்ராஜ் கையெல்லாம் பிடிக்கல, சட்டையை இறுக்கி பிடிச்சிக்கிட்டாங்க. அமல்ராஜ் அப்படியே நடந்து போகிறார், பின்னாடியே போகிறாரு. போனோடனே அங்கே பொண்ணு அதே மாதிரி மயங்கி அதே வீல்சேரில் தான் கிடக்கிறா. பொய்யோ அப்படின்னு போன உடனே அங்கேருந்து அந்த டேப் வாட்டரை வந்து ஒரு பழைய பாட்டிலில் பிடிச்சி கொஞ்சமாக தண்ணியை ஊற்றுறாங்க. அந்த தண்ணியை ஒழுங்காக கூட குடிக்கல, பாப்பாத்தி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை குடிச்சிட்டு, ஐயோ ரொம்ப மோசமாக இருக்காளே பொண்ணு, காய்ச்சல் வேற அடிக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னே மறுபடியும் அமல்ராஜ் சொல்கிறாரு, டாக்டரை பார்த்தீங்களா அப்படின்னா, டாக்டர் வந்து அட்மிட் பண்ண சொல்லிட்டாருப்பா. அட்மிட்னா என்ன, அட்மிட் பண்ண சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டார்ல, இப்போ அட்மிட் பண்ண வேண்டியதானே, இந்த இவர் வந்து பெட் இல்லைன்றாரு அப்படின்னு, விடுங்க நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு, ராமநாதன் என்ன பண்ணுறீங்க, உடனே டாக்டர் கிருஷ்ணன் வந்து அட்மிட் பண்ண சொன்னார்ல, நீங்கள் கொடுங்க ரசீதை அப்படின்னு சொல்லுமா, உங்கள் பேர் சொல்லுங்க அப்படின்னு. வள்ளியம்மா. சரி, பேஷண்ட்டு பேர் என்ன, அவர் இறந்துட்டாருங்க. அட, பேஷண்ட்டு அப்படின்னா நோயாளிமா, நோயாளி பேர் என்ன, பாப்பாத்திங்க. ஆஹா, சரி, இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து பெட்டு கொடுத்தாச்சு, நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா அங்கே போயிட்டு நீங்கள் உங்கள் பொண்ணை வந்து அட்மிட்னா சேர்த்துடலாம், உங்கள் ஆஸ்பத்திரியில் சேர்த்துடலாம், நீங்கள் சேர்த்துறதுக்கு ரெடியாக தானே இருக்கீங்க, ஓகே தானே, எவ்வளோ செலவாகும், செலவெல்லாம் ஆகாது, நின்ன என்ன ஆகுன்ற நான் கேட்டு சொல்கிறேன், ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னோடனே, நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க, நான் வந்து கூலி வேலை பார்க்குறையா, சரி மாதம் எவ்வளோ வருமானம் வரும், என்ன வருமா, தினக்கூலிங்க தாயா அப்படின்னு, சரி 90ரூபான்னு எழுதிக்கிட்டுமா அப்படின்னு, 90ரூபான்னா அது சரி சரியாக போச்சு, சரி இங்கேயே நில்லுங்க வர்றேன் அப்படின்ட்டு அவன் ராமநாதன் திரும்ப அப்படியே இவங்க பார்க்குறாங்க. என்னடா பண்ணுறது, இப்படி சுற்றி சுற்றி பரபரப்பாக எல்லா இடத்துலையும் இருக்காங்களே, நம்ம இப்போ இந்த பொண்ணை சேர்க்கணுமே, நம்ம வந்து அங்கே வைத்தியரை வேறு சொல்லிட்டாரு, பெரிய ஆஸ்பத்திரி போனால் எல்லாம் சரியாயிருன்னு, ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு அடுத்து என்ன பண்ணணே தெரியலையே, கூட ஒரு உதவிக்குன்னு ஒரு ஆளை கூப்பிட்டு வந்திருக்கலாமே, நம்ம தெருவில் வந்து அடிக்கடி வருவார் இந்த போஸ்டெல்லாம் எடுத்துக்கிட்டு, அந்த போஸ்ட்மேனோடைய பையன் வந்து நல்லா படிச்சிருக்கார், அவரும் போஸ்ட்மேனுக்கு தான் ஆக போகிறேன்னு சொல்லிட்டுருந்தார், அந்த பையன் வீட்டில் சும்மா தானே இருந்துச்சு, அந்த பையனையாவது கூப்பிட்டு வந்திருக்கலாமே கூட, வேறு யாரை கூப்பிட்டு வந்தால் இங்கே நம்ம இந்த இடத்த சரி பண்ணியிருக்க முடியும்னு அவங்க மைண்டில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே யோசனை ஓடுது.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000, 416-489-2000, GTA Credit.
3: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
4: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
3: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
4: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
3: 416-271-5992.
4: Markham and Progress 885 Progress Avenue Scarborough 416-271-5992.
5: கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
6: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
7: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ்ஹெச்டியில் ஆர்ஜே ராஜன் கதை நேரம். அந்த இடத்துல அட்மிட் பண்ணுறதுக்காக நின்றுட்டு இருக்காங்க, கையை கசிக்கிட்டு வள்ளியம்மா ரொம்ப வீக்காக ரொம்ப பாவமாக இருக்காங்க பாப்பாத்தி. இந்த இடத்துல என்னடா பண்ணுறது, இப்படி நம்ம பிள்ளையையும் என்னையும் தனியாக தவிக்க விட்டுட்டு போயிட்டான இந்த மனுஷன்னு சொல்லி கவர்மெண்ட்டை திட்டுறதா, இல்லை வந்து இந்த கள்ளச்சாரம் காய்ச்சறவங்களை வந்து திட்டுறதா, இல்லை நமக்கு படிப்பறிவு இல்லாமல் நம்ம அப்பா அம்மா நம்மளை வந்து வளர்த்து விட்டாங்களேன்னு சொல்லி திட்டுறதா, அவங்களுக்கு இவ்வளோ சின்ன வயசுலேயே வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்து என்ன எந்த அனுபவமே இல்லாமல் வந்து ஒரு கிராமத்துலேயே நம்மளை உள்ளாரையே உட்கார வச்சு திட்டுறதா, இல்லை அந்த வார்டுபாயை திட்டுறதா, அந்த டாக்டர் திட்டுறதா, நமக்கு இங்கே யாருமே உதவிக்கு இல்லையே அப்படின்னு அந்த கடவுளை திட்டுறதான்னு தெரியல. பயங்கர கோபம், யார் மேலே கோபம், எல்லாத்து மேலேயும் கோபம், தன் மேலேயும் கோபம். இந்த கோபத்துலேயும் பொண்ணுடைய இந்த பரிதாப நிலைமையை பார்த்து எதுவுமே பண்ண முடியலேன்னு நினைக்கிற இடத்துல அப்படியே கோபம். அப்போ தான் அந்த ஆள் வந்து டீ சாப்பிட்டு வராரு. ஆ இந்தாம்மா யார் அது, வள்ளியம்மா யாருமா அப்படின்னு, நான் தாங்க ஐயா இங்கே தான் இருக்கேன். ஆ வள்ளியம்மா சரி, எந்த ஊர் சொன்னேன், மூணாண்டிப்பட்டிங்கயா, ஆ பேரப்பாரு வந்துட்டாங்க, ஈரு இங்கே வரேன் அப்படின்ட்டு உள்ளே போய் ஒரு பெட்ஷீட், ஒரு பெரிய ஒரு ப்ளூ கலர் பெட்ஷீட்டும் ஒரு ப்ளூ கலர் இந்த பேஷண்ட்டை படுக்க வைக்கிறதுக்காக ஒரு துணி தூணியை மாதிரி கட்டி போடுறதுக்கு அந்த துணியை எடுத்து வந்து, இந்தா இந்த பெட்ஷீட்டை வச்சுக்க, பொண்ணோட எல்லா துணியும் வந்து அந்த அங்கே போய் பாத்ரூமில் கழட்டிட்டு இதை மாட்டி கூட்டுவா, எல்லாத்தையுமா எல்லாத்தையும் கழட்டி இதை போட சொல்கிறீங்க, இதில் ஒன்றுமே இல்லையா, வெறும் துணி எப்படி போடுறது, அப்படி தாம்மா படுக்க வைக்கணுங்க, அதெல்லாம் நாங்கள் பண்ண முடியாது, அதை பண்ணணும்னா தனியாக காசு கேட்பாங்க தெரியா அப்படின்னு, சரியா அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறான். ஆ சரி இந்தா கையெழுத்து போட தெரியுமா, இல்லைங்க. சரி இதில் ஒரு கைநாட்டை வச்சுட்டு ஒரு 800 ரூபாயை கட்டு அப்படின்றாங்க. 800 ரூபாயா, ஆ பின்ன உனக்கு சும்மா கட்டுவாங்களா, ஓது உங்கள் தாத்தா ஆஸ்பத்திரி பாரு அப்படின்னு, 800 ரூபாயா, இருங்கய்யா கொஞ்சம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்ஷீட்டையும் அதையும் வச்சுட்டு அந்த ஸ்ட்ரெச்சரில் இருக்கிற பாப்பாத்தையும் அப்படியே தள்ளிட்டு போய் அந்த ஆஸ்பத்திரியுடைய வாசலில் அதே வண்டியை வச்சுட்டு அங்கே எதிர்த்தாப்புலேயே வந்து ஒரு விநாயகர் கோயில் சின்னதாக இருக்குது அங்கே போகிறாங்க. போய் ஒன்று தலையில் அடிச்சுட்டு அழுகுறாங்க. நான் இப்போ என்ன பண்ண சொல்லு அப்படின்ன உடனே அங்கே கடவுளை பார்த்து அழுதுட்டு அப்படியே பார்க்குறாங்க. கடவுளையே பார்த்துட்டு சரி இது சரி வராது அப்படி இல்லை இல்லை கரெக்ட் அந்த அப்படியே தலையில் அழுதுட்டு பார்ப்பாங்க. பார்த்த உடனே அப்படியே விநாயகரை பார்த்துட்டே இருப்பாங்க. பார்க்குறப்ப பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த விநாயகர் கோயிலுக்கு பக்கத்துலேயே பின்னாடி ஒரு அய்யனார் கோயில் மாதிரி ஒன்று தெரியும். அப்படியே தலையை திருப்பி நவுத்தி பார்ப்பாங்க. பார்த்தா பின்னாடி ஒரு அய்யனார் பெருசாக உட்காந்துருப்பார் அருவா வச்சுட்டு. ஐயையோ விநாயகரை பார்த்த உன்னை நீ உன்னை பார்த்ததில் ஐயனாரை மறந்துட்டேனே, மன்னிச்சுக்கு ஐயனாரே மன்னிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடவுளை விட்டு அந்த கடவுளுக்கு ஓடி போய் அங்கே மண்டி போட்டு நின்று நான் தப்பு பண்ணிட்டேன், சரிதான் நீ சொன்னது, நல்லா சுருக்குன்னு விளக்கு மாத்தல் அடித்த மாதிரி வந்து நின்று சொன்னிய செய்தியை, போன புருஷன் சாகுறப்ப நான் நேந்திட்டு இருந்தேன், அவனை காப்பாற்றிட்டேன் அப்படின்னா உன் கோயிலுக்கு வந்து உனக்கு நான் படையல் வைக்கிறேன், என் குடும்பத்தை நல்லா வச்சிருன்னு, ஆனால் என்னுடைய அந்த வேண்டுதலை நிறைவேற்றலன்னு சொல்லி என் பொண்ணு இப்படி வந்து நீ பாடுபடுத்துறியே, உடனே வரேன், என்கிட்ட இருக்கிற காசில் உனக்காக ஒரு ஆட்டை வாங்கிட்டு நேராக உன்னை வந்து பார்க்குறேன் அப்படின்ட்டு மறுபடியும் ஆட்டோ ரிக்ஷாவை கூப்பிட்றாங்க. பொண்ணை தூக்கி ஆட்டோவில் உட்கார வைக்கிறாங்க. பாப்பாத்திமா உனக்கு எல்லாம் சரியாயிரும், நான் இப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்தது, நம்ம ஐயனாருக்கு வச்ச வேண்டுதலை நம்ம நிறைவேற்றலை, அதனால தான் உன்னை பாடாப்படுத்துகிறாரு, ஊருக்கு போய் ஐயனாரை வேண்டுனேன்னா 2 நாளில் என் பொண்ணு ஜம்முன்னு எந்திரிச்சு உக்காந்துருவா, வாமா அப்படின்னு சொல்லிட்டு அதே ரிக்ஷாவில் உட்கார வச்சு அவங்க வந்து கூட்டிகிட்டு அப்படியே அந்த ஆஸ்பத்திரி விட்டு ஃபுல்லாக அப்படியே ரிக்ஷா மெதிக்க மெதிக்க அப்படியே போகிறாங்க. போகிற சீனில் அப்படியே கட் பண்ணால் இந்த சைடு டாக்டர் கிறிஸ்டபர் அவருடைய பிரேக் டைம் முடிஞ்சு கையில் சானிடைசர்லாம் வந்து போட்டு தேய்ச்சிட்டு அப்படியே உள்ளே வராரு. வந்த உடனே வந்து வரிசையாக வர பார்க்குறவனே ராமநாதன் ஒரு சின்ன பொண்ணு, ஒரு 10-12 வயசு தான் இருக்கும், அட்மிட் பண்ண சொன்னனே, எங்கே அட்மிட் பண்ணியாச்சா
அப்படின்னு, டாக்டர் பெட்டே இல்லை டாக்டர், அதனால் போயிட்டு நாளைக்கு காலையில் 7:30 வாங்க அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு. யோ முட்டாளா நீ, அறிவில்லை இப்படி போய் அனுப்பியிருக்க, நாளைக்கு காலையில் 7:30 வரைக்கும் அந்த பொண்ணு உயிரோடு இருக்காதியா, அந்த பொண்ணுக்கு வந்திருக்கு நோய் எப்படி, யாரை கேட்டு நீங்கள் முடிவு பண்ணீங்க அப்படின்ட்டு டென்ஷனாக உடனே அமல்ராஜை கூப்பிடுனேன். அமல்ராஜா ஓடி வர, அமல்ராஜ் அப்படின்னு உடனே அந்த ஹாஸ்பிட்டலே பரபரப்பாகுது. அமல்ராஜ் என்ன, எங்கேப்பா அந்த பேஷண்ட்டு, யார், வள்ளியம்மாவா, ஆமாம் பேர் தெரியாது, அவங்க தான் அந்த சின்ன பொண்ணு, அவன் வந்தாங்களே, அவங்களையும் அட்மிட் பண்ணல. இல்லை சார், ஃபார்மெல்லாம் ஃபில் பண்ண சொல்லி கொடுத்துட்டு அட்மிட் பண்ணுறதுக்கு எல்லாம் பெட்டும் ரெடியாயிருச்சு, 48th சி வார்டில் 48th பெட்டெல்லாம் வந்து அலோகேட் பண்ணி கொடுத்தாச்சு டாக்டர் அப்படின்னு. கொடுத்தாச்சுன்னா பேஷண்ட் எங்கேயா அப்படின்னு, அங்கே இருக்கிற அந்த அந்த அந்த புக் பண்ணுறதுனால அவங்க கூட, இந்தாம்மா மூணாண்டிப்பட்டி இந்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த துணியை கொடுத்த அந்த ஆள், அவன் தான் வந்து அப்படியே அமைதியாக இருக்கான். என்னாச்சியா சொல்லு. இல்லை, அந்த அம்மா வீல் சேரில் அந்த பொண்ணையை தள்ளிட்டு இப்போ தான் வாச வழியாக கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி போச்சு. எவ்வளோ நேரம் இருக்கும், ஒரு 20 நிமிஷம் இருக்கும் அப்படின்னு. ஓடியா போய் புடியா அந்த பிள்ளைய அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச்மேனு எல்லாரும் அப்படியே ஆஸ்பத்திரி வாசலில் ஓடுறாங்க, வெளியில் ஓடி அங்கே போய் எல்லோரும் எல்லா பக்கம் தேடுங்கடா அப்படின்னு சொல்லி போய் வள்ளியம்மா வள்ளியம்மா பாப்பாத்தி வள்ளியம்மான்னு சொல்லி கத்துறாங்க. அந்த சிறு வாட்ச்மேன் தான் அந்த விநாயகர் கோயில் பக்கத்தில் தான்ப்பா அந்த அம்மா போச்சு அப்படின்னு அந்த கோயில் பக்கத்தில் போய் சுற்றி பார்க்குறாங்க, அய்யனார் கோயிலை சுற்றி பார்க்குறாங்க, எங்கே தேடியும் வந்து கிடைக்கல. என்னாச்சு, வள்ளியம்மா ஆல்ரெடி பாதி தூரம் போயிட்டாங்க ஆட்டோ ரிக்ஷாவில், எதை நினச்சி போகிறாங்க, அய்யனாருக்கு இருக்கிற காசுலெல்லாம் ஒரே ஒரு ஆட்டை வாங்கி அய்யனாருக்கு படையல் வச்சா பொண்ணு சரியாயிருவா அப்படின்னு சொல்லி போகிறாங்க. ஆனால் அங்கே இருக்கிற அந்த அந்த நம்பிக்கையோடு போகிற அம்மாவுக்கு தெரியாது, தன்னுடைய மகளுக்கு வந்து அக்யூட் மெலஞ்சிட்டிஸ் இருக்கிறதுனாலையும் அடுத்த 8 மணி நேரத்தில் அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பல்ஸ் இறங்கி அந்த பொண்ணு அவங்க அப்பா கிட்டேயே போயிடுவான்றது தெரியாத அந்த வள்ளியம்மா நம்பிக்கையோட சைக்கிளில் வந்து அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போகிறான். இதோட சுஜாதா இந்த கதையை முடிக்கிறார்.

0: நேர்கள் கேட்டது ஆர்ஜி ராஜன் கதை நேரம். உங்கள் மனசு ரொம்ப பாரமாக்கி உங்களை அள வச்சுருந்தா இல்லை ரொம்ப ஹெவியாக ஃபீல் பண்ண வச்சுருந்தா மன்னிச்சிருங்க. இந்த கதை அந்த மாதிரி நான் என்ன பண்ணுறது, என் நேரமும் ஜாலியான சீரியஸாக இது த்ரில்லர் கதை, ஃபன்னு கதை, இல்லைன்னா குடும்ப இது குடும்ப பாங்கான கதை, மோட்டிவேட்டிங் கதை, இந்த மாதிரி நிறைய கதைகளில் சோக கதைகளும் இருக்க தானே செய்யுது. இந்த மாதிரி கதையும் வந்து கொண்டு வர சுச்சுவேஷன் தான் எனக்கு தெரியும். இது ரொம்ப ஹெவியான கதை, முதலே நான் யோசித்தேன் இது வந்து இவ்வளோ சீரியஸான ஒரு ஹெவி கதை இதை நம்ம கொடுக்கணுமான்னு. ஆனால் இது நகரத்தில் இருக்கிற ஆட்களுக்கு வந்து அன்றாடம் இன்றைக்கும் வந்து எங்கேயாவது ஒரு அம்மா தன்னுடைய மகனையோ மகளையோ வச்சுக்கிட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு தெரியாமல் உட்காந்துருக்கிற சுச்சுவேஷன் இன்றைக்கும் இருந்து தான் இருக்குது. இந்த கதையுடைய பேர் வந்து நகரம். சுஜாதாவுடைய படைப்பில் ஒரு சிறந்த படைப்பு இது. இதுதான் அந்த சிறுகதை. இந்த கதையை உங்களுக்கு கொண்டு வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த கதையை பொறுமையாக கேட்டிருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நன்றி. உங்களோட ஃபீட்பேக்ஸை நீங்கள் வந்து எனக்கு டைரெக்டாக டிஎம் பண்ணலாம். இப்போ நேரம் இல்லை, அதனால் நான் வந்து அப்படியே கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. என்னுடைய தொலைபேசி எண் வந்து 416 சாரி என்னோடது வந்து 647-647 86810084 அதுதான் என்னுடைய நம்பர். நீங்கள் வந்து டைரெக்டாக எனக்கு டெக்ஸ்ட் பண்ணி விடுங்க இந்த கதை எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி. கொஞ்சம் ஹெவியான சுச்சுவேஷன் உங்கள் இதயத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பாடலும் வந்து அதை விட அந்த தருணத்தை வந்து ஹெவியாக்கியிருக்கும். இருந்தாலும் இன்னொரு நான் நெக்ஸ்ட் டைம் வரும்போது நல்ல பாசிட்டிவாக வேறு ஒரு ஜாலியான கதையோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்தளவுக்கு ஹெவியாக உங்களை வெள்ளிக்கிழமை விட்டு போகிறது எனக்கும் விருப்பமில்லை. ஆனாலும் இந்த கதையை கேட்ட அனைத்து நேர்களுக்கும் நன்றி சொல்லிக்கொண்டு இன்னைக்கு கால் பண்ணி என்னோட பேசி 4 மணி நேரம் போனதே தெரியலப்பா அப்படின்ற மாதிரி என்ன ஃபீல் பண்ண வச்ச நேயர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்ஜே ராஜ். நன்றி, வணக்கம் நேயர்களே.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு காஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
4: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்றுத் தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம். 416-821-0462
5: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்.
6: உங்களுக்கு ஹாலிடே சீசன் வருது, வீட்டுக்கு காத்தா சாப்பிட வர போய் வந்து கோசரியும் மெலிகா மண்டலா வந்து பாக்குறேன். டீன் கலி
5: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன். மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
4: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
7: 9052708800 9052708800
4: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
8: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
9: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
10: அதிகாரம் 33 கொல்லாமை. நல்லாறு எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி. நல்லாறு எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி. நல்ல வழி எது என்று எவராவது கேட்டால் தயங்காமல் சொல்லுங்கள். எந்த ஒரு உயிரையும் துன்புறுத்தாமலும் கொல்லாமலும் வாழ்வதே அறத்தின் மிகச்சிறந்த வழி என்று. மண்ணுயிர்களை தன்னுயிராய் நேசிப்பதே மேன்மையான பண்பாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
2: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
1: 905-417-6069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
3: வாரா வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
4: Music Connects.
3: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 12ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரவீன் சுன்னிவாசன் மற்றும் விஜிதா மயில்வாகனம். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
5: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
2: 6700 உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 33. கொல்லாமை நல்லாறு எனப்படுவது யாதெனின், யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி நல்லாறு எனப்படுவது யாதெனின், யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி நல்ல வழி எது என்று எவராவது கேட்டால் தயங்காமல் சொல்லுங்கள். எந்த ஒரு உயிரையும் துன்புறுத்தாமலும் கொல்லாமலும் வாழ்வதே அறத்தின் மிகச்சிறந்த வழி என்று, மண்ணுயிர்களை தன்னுயிராய் நேசிப்பதே மேன்மையான பண்பாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalamu closing da, tadikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
6: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selutti kundurukkundirkala. Ungal mortgage gulai vangikku maatavum. Call Prithi Selvam, 416-268-0155. 416-268-0155.
7: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
8: வொர்க்கிங் ஃபார் யூ.
7: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
8: Working for you.
9: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
10: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
11: நோ நோ நோ.
12: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க். உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677. 289-200-4677. VKRH.com.

0: குறைந்திடும் முதல் HD தமிழ் HD. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca. புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட், சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி,
1: 8888 8044 Hi darling, காசு அனுப்பினான் வந்ததா? இல்லடா. ஹலோ, காசு வந்ததாடா? இன்னும் வரல காசு. காசு வந்துச்சா? எனக்கு இப்ப கிட்ட கோபம் வந்துச்சு. ஹ்ம், வாட்ஸ் ஹேப்பனிங்? சோ சேட். உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிக சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள்.
2: கொலம்பியா மணி டிரான்ஸ்பர், இலக்கம் 104 4 5 6 8 4 3 3.
3: உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 33. கொல்லாமை நல்லாறு எனப்படுவது யாதெனின், யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி நல்லாறு எனப்படுவது யாதெனின், யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி நல்ல வழி எது என்று எவராவது கேட்டால் தயங்காமல் சொல்லுங்கள். எந்த ஒரு உயிரையும் துன்புறுத்தாமலும் கொல்லாமலும் வாழ்வதே அறத்தின் மிகச்சிறந்த வழி என்று, மண்ணுயிர்களை தன்னுயிராய் நேசிப்பதே மேன்மையான பண்பாகும்.

இவள் ஆவாரம் பூதானோ நடக்கேதானோ சலங்கைகள் தான்.

அழிந்து சிலையே பவள கொடியே குலுங்கி வரும் இடையில் கூறலும் சடையில் மயக்கும் மலர் கொடி மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ வேப்பந்தோப்பு குயிலும் நீதானோ இவள் ஆவாரம் பூதானோ.

மின்னல் ஒளியன கண்ணை பறித்திடும் அழகோ தேவதையோ, மின்னல் ஒளியன கண்ணை பறித்திடும் அழகோ தேவதையோ, அங்கம் ஒரு தங்க குடம் அழகினில் மங்கை ஒரு கங்கை நதி உலகினில் கொள்ளும் விடத்தேன் தான் அள்ளும் கரம் நான் தான் மஞ்சள் மதில் வஞ்சி கொடி வருவாள் சுகமே, வருவாள் சுகமே தருவாள் மதிவேன் கண் காவியம் பண்பாடிடும் பெண்ணோவி.

நமயனும் தனிமை நெருப்பை அணைக்கும் பருவ மழை மூகில் மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ வேப்பன் தோப்பு கோயிலும் பெய்தானோ இவள் ஆவாரம் பூதானோ நடை சேரானோ சலங்கைகள்

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
2: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661 416-475-4661
4: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
5: கடந்த 20 மேல் 24 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
6: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
5: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
6: 416-489-2000 416-489-2000 GTA credit.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது தமிழ் HD.
1: Nissan head-to-head event. இப்பொழுது Morningside Nissanல் approval creditக்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு zero financeல் demo வாகனங்களில் 6000 வரை சர்வீப்பு. 2026 Nissan Sentraவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change. கனடாவுக்கு புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
3: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
3: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383
2: சுகந்தன் 416-540-6269
3: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை. இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462
4: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர். AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049
3: வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795 416-837-7795 கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
5: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 33 கொல்லாமை. நல்லாறு எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி. நல்லாறு எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி. நல்ல வழி எது என்று எவராவது கேட்டால் தயங்காமல் சொல்லுங்கள். எந்த ஒரு உயிரையும் துன்புறுத்தாமலும் கொல்லாமலும் வாழ்வதே அறத்தின் மிகச்சிறந்த வழி என்று. மண்ணுயிர்களை தன்னுயிராய் நேசிப்பதே மேன்மையான பண்பாகும்.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
5: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
6: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 தேதி முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைட்கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸ் பெறுங்கள். மார்க்கமன் ஸ்டீல் செல், எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. எலைட்கோ.
7: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
8: Music Connects.
7: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம்.
9: மே மாதம் 12 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரவீன் சுன்னிவாசன் மற்றும் விஜிதா மயில்வாகனம்.
7: CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
10: உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
11: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
12: 905-270-8800.
11: உதயம் சூப்பர் மார்க்கெட். புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358.
13: நிலவு பாட்டு, நிலவு பாட்டு, ஓர் நாள் கேட்டேன்.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 33. கொல்லாமை நல்லாறு எனப்படுவது யாதெனின், யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி. நல்லாறு எனப்படுவது யாதெனின், யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி. நல்ல வழி எது என்று எவராவது கேட்டால் தயங்காமல் சொல்லுங்கள். எந்த ஒரு உயிரையும் துன்புறுத்தாமலும் கொல்லாமலும் வாழ்வதே அறத்தின் மிகச்சிறந்த வழி என்று, மண்ணுயிர்களை தன்னுயிராய் நேசிப்பதே மேன்மையான பண்பாகும்.

0: நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்று மே மாதம் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இது சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. இப்பொழுது முதல் கலையகத்தில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க உங்கள் தோழமைகள் கமல் பாரதி. கலையக நேரம் 5 மணி.
1: மனத்தியால செய்திகள்
2: சிஎம்ஆர் தமிழ்ச்சி அவலி நியூஸ்.
0: வணக்கம். சிஎம்ஆர் தமிழ்ச்சி செய்திகள் வாசிப்பவர் கமல் பாரதி. பலிகாமம் வடக்கு பகுதியில் தரைமட்டமாக்கப்பட்ட மயில்டி காணிக்கு முன்னால் 3வது வாரமாக அமைதி வழி கவனிப்பு போராட்டத்தில் மக்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது பற்றிய மேலதிக செய்திகளோடு எமது செய்தியாளர் தயாபரன்.
3: பலிகாமம் வடக்கின் உயர் பாதுகாப்பு வலயத்தின் மயிலட்டி மற்றும் பலாரி பகுதியில் உள்ள தங்கள் பூர்வீக காணிகளை விடுவிக்க கோரி மக்களின் போராட்டம் ஆட்சியாளர்களது கண்டுகொள்ளப்படாத சூழலில் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. எங்களுக்கு எங்களுடைய காணிகளுக்குள் வாழ விடுகிறீர்கள் இல்லை, எங்களை கடைசி நேரத்தில் மரணிக்கவாவது எங்கள் காணிகளை அனுமதிங்க என ஆர்ப்பாட்டக்காரர்களால் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. உயர் பாதுகாப்பு வலயம் காரணமாக 36 ஆண்டுகளாக இடம்பெயர்ந்து நிர்கந்தியாக நிற்கும் நிலையில் தரைவேற்றமாக்கப்பட்ட மயிலட்டி காணிகளுக்கு முன்பதாக 3வது வாரமாக அமைதி வழி போராட்டத்தை அங்கிருந்து வெளியேற்றப்பட்ட மக்கள் முன்னெடுத்து வருகின்றனர். காணி எமக்கு கிடைக்கும் வரை உங்கள் போராட்டம் தொடரும் என மக்கள் தெரிவித்திருக்கின்றனர். அந்த அரசாங்கம் தமிழ் மக்களுக்கான வாழ்வுரிமையை வீட்டு தர வேண்டும் என்ற கோரிக்கையும் போராட்டக்காரர்கள் தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர். ஏற்கனவே தையெட்டி விகார் தொடர்பான போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் உயர் பாதுகாப்பு வலயம் காரணமாக ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள தமது காணிகளை விடுவிக்க கோரிய மக்கள் போராடி வருகின்றனர். ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற போது உயர் பாதுகாப்பு வலிய காணிகள் விடுவிக்கப்படும் என உறுதிமொழி வழங்கியிருந்த குறிப்பிடத்தக்கதாகும்.
0: நாட்டில் இடம்பெற்றுள்ள பாரிய நிதி முறைகேடுகள் காரணமாக 80 கோடி ரூபாய்க்கும் அதிகமான பொதுப்பணம் இழக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே குற்றம் சுமத்தியிருக்கிறார். ஹோரண பகுதியில் ஊடகவியலாளர்களிடம் கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்தார். இந்த நிதிய முறைகேடுகள் குறித்து கடந்த ஜனவரி மாதமே நிதியமைச்சரால் ஜனாதிபதிக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தும் இதுவரை எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அவர் சுட்டிக்காட்டினார். 80 கோடி ரூபாய்க்கும் அதிக பணம் திருடப்பட்டிருக்கிறது. ஆனால் ஜனாதிபதி, நிதிச் செயலாளர், நிதியமைச்சர் மற்றும் மத்திய வங்கி என அனைவரும் இது குறித்து மௌனம் காக்கின்றனர். தற்போதைய நாணய மாற்று விகிதத்தின்படி கணக்கிட்டால் இந்த இழப்பு இன்னும் அதிகமாக இருக்கும் என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்றுள்ள அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத் தலைவர் MK Stalin வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். இந்த பரீட்சையில் 95.2% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். தம்மை அன்பில் மகேஷ் தொடர்பு கொண்டு சென்ற ஆண்டை விட அதிகமான மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்று பெருமிதத்தோடு கூறிய போது பெரும் மகிழ்ச்சி அடைந்ததாக அவர் தெரிவித்திருக்கிறார். மாணவ செல்வங்கள் வாழ்வில் மேன்மையடைய மேற்படிப்புகளில் மேலும் கவனம் செலுத்தி படியுங்கள். இந்த தேர்வில் இம்முறை தேர்ச்சி பெற தவறியவர்கள் மனம் தளர வேண்டாம். உங்களுக்கான அடுத்தடுத்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொண்டு முன்னேறுங்கள். கல்வியே வாழ்வின் வெற்றிக்கு துணை எனவும் MK Stalin தெரிவித்திருக்கிறார். ஈரானில் நடக்கும் போரினால் விமான எரிபொருள் பற்றாக்குறை ஏற்பட்டு அதன் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதால் இந்த கோடையில் அமெரிக்காவிற்கான விமானங்களின் எண்ணிக்கையை குறைப்பதாக ஏர் கனடா நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. டொரண்டோவிலிருந்து கலிபோர்னியாவின் சக்ரமெண்டோவிற்கான விமான சேவைகள் 1st August தென் கரோலினாவில் சார்லஸ்டனுக்கு செல்லும் சேவைகள் 7th August நிறுத்தப்படும் என்று அந்த விமான நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. வென்குவரிலிருந்து வட கரோலினாவின் ராலோவிற்கான விமான சேவைகள் July 29 முதல் நிறுத்தப்படும் என்றும் மோன்ட்ரியாலிலிருந்து டெக்சாஸின் ஆஸ்டினுக்கான சேவைகள் September 7 முதல் இடைநிறுத்தப்படும் என்றும் அது தெரிவித்திருக்கிறது. விமான எரிபொருளின் தற்போதைய விலை காரணமாகவே இந்த பருவகால விமான சேவைகள் முன்கூட்டியே இந்த நிறுத்த முடிவு செய்யப்பட்டதாக ஏர் கனடா தெரிவித்திருக்கிறது. ஆனால் அடுத்த கோடையில் அவை மீண்டும் தொடங்கும் என்றும் அது மேலும் தெரிவித்திருக்கிறது. தெற்கு அட்லாண்டிக் தீவான ட்ரிஸ்டன் டாக்குன்னாவில் உள்ள சொகுசு கப்பலில் ஒரு பிரிட்டிஷ் நாட்டவருக்கு மேலும் ஆன்டா வைரஸ் தொற்று இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாக இங்கிலாந்து சுகாதார பாதுகாப்பு முகமை தெரிவித்திருக்கிறது. இன்று வெள்ளிக்கிழமை வெளியிடப்பட்ட ஒரு புதிய தகவலில் எம்மி உண்டிய சொகுசு கப்பலில் ஏற்பட்ட உயிரிழப்பு காரணமான நோய் பரவல் தொடர்பான கண்காணிப்பின் ஒரு பகுதியாக இதுவரை 2 பிரிட்டிஷ் நாட்டவர்களுக்கு வைரஸ் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதை அந்த முகமை உறுதிப்படுத்தியது. புதிதாக சந்தேகிக்கப்படும் இந்த தொற்று குறித்து அதிகாரிகள் மேலதிக விவரங்களை வெளியிடவில்லை. இந்த நோய் தொற்று காரணமாக ஒரு டச்சு தம்பதியினர் மற்றும் ஒரு ஜெர்மன் நாட்டவர் என 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஒட்டுமொத்தமாக 5 பேருக்கு தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது.
1: மனத்தியால செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் HD 101.3.

0: காலை நேரம் 5:05 நேரங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எச்டியின் 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. இப்பொழுது முதல் 8:30 வரை உங்கள் தெருவில் உங்கள் விருப்ப பாடல்களோடு இணைந்து கொள்ளலாம். 416-644-2222 அல்லது முகநூல் வாயிலாக இணைந்து கொள்ள விரும்புகின்ற நேர்கள் உங்களுடைய பாடல் விருப்பங்களை சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்னை இன்பாக்ஸில் உங்களுடைய பாடல் விருப்பங்களை பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வாழ்ந்தை பெறும். இன்று 8 தேதி இன்றைய நாளில் பிறந்த நாளை கொண்டாடுகின்ற, திருமண நாளை நினைவு கூர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கின்ற அனைத்து அன்புள்ளங்களுக்கும் எமது அனைவரின் சார்பிலும் இனிய வாழ்த்துக்கள். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை பார்த்துவிடலாம். 12°C இருக்கிறது. சூரியொளி நிரம்பி காணப்பட்டாலும் ஆங்காங்கே சில இடங்களில் மாத்திரம் முகில் மூட்டமடைந்து காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. காற்று தெற்கு நோக்கி மணித்தியாலத்திற்கு 22 முதல் 32 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. பார்வை தூரம் 24 கிலோமீட்டர். இன்றைய பின்னரவில் அது குறைந்த பிள்ளையாக 3°C காணப்படும். பின்னரவிலும் சில இடங்களில் மாத்திரம் முகில் மூட்டம் இருக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது. இன்று நள்ளிரவின் பின்னர் எரிபொருள் நிலைகளில் மாற்றங்கள் எதுவுமில்லை. தொடர்ந்தும் நிர்ணயிக்கப்பட்ட விலையாக 183.9% காணப்படும். இன்றைய நிகழ்ச்சியிலும் நேயர்கள் இணைந்து உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். 8:30 உங்களுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அலையுங்கள் 416-644-2222 அல்லது முகநூல் வாயிலாக கூட உங்கள் பாடல் விருப்பங்களை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளலாம். சிஎம்ஆர் தமிழ் எச்டியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்று இன்பாக்ஸிலே உங்களுடைய பாடல் விருப்பங்களை பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வானலை வரும்.
1: மணித்தியாலத்தின் புது பாடல் கேட்டு பாருங்கள்.

0: ஒளித்த பாடல் 29 திரைப்படத்திற்காக ஆண்டனி தாசன் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டு சிஎம்ஆர் தமிழ்ச்சி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியிலே இணைந்து கொள்கின்ற முதலாவது நேரை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள்?
1: வணக்கம்.
0: வணக்கம், அழைப்பில் யார் இருக்கிறீர்கள்?
1: காசிநாதன்.
0: எப்படி இருக்கிறீர்கள்?
1: சுகமா இருக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறேன்.
0: என்ன பாடல் தெரிவிக்கின்ற?
1: இன்னைக்கு நான் சந்தித்த போல படத்திலிருந்து பெண்களையே பெண்களையே என்ற அந்த பாட்டு.
0: சரி, இதோ உங்களுடைய தெரிவில் பாடல் ஒலிக்கிறது, கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி.
0: நன்றி.
1: ஓகே,
0: ஒலிக்கும் பாடலோடு உன்னி கிருஷ்ணன், சுஜாதா குழுவினர்.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
3: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது வோன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
4: 24 மணி நேரம் தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் இது கொள்கின்ற அடுத்த நேரில் சந்திக்கலாம். வணக்கம்.
5: என்ன
4: பாடல்
5: தெரிவிக்கிறேன் படத்துல இருந்து, நீயோ நானோ யாரது நிலவே, அந்த பாட்டு ஸ்ரீநிவாஸ்,
4: ஜமுனாராணி சுசீலா ஆகியோர்
5: ஜமுனாராணி பாடிய பாட்டா? தமிழக தேர்தலில் ஏதாவது மெஜாரிட்டி தகவல் வந்திருக்கோம்.
4: ஆமா, வணக்கமாக. நாளை 11 மணி அளவிலே விஜய் பதவியேற்பார் என்ற ஒரு தெரிவு வெளியாகி இருக்கிறது. இருந்தாலும் கடைசி நேரத்திலே சில இழுபறிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன, பார்க்கலாம். சரி, நன்றி. இது உங்கள் தெருவில் பாடல் ஒலிக்கிறது, கேட்டு மகிழுங்கள்.
5: நன்றி,
4: வணக்கம். ஒலிக்கும் பாடல் மன்னாதி மன்னன் திரைப்படத்திற்காக மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், பி.பி. ஸ்ரீனிவாஸ், ஜமுனா ராணி, பி.சுசீலா.

0: என்ன அத்திம்பே, சமையல் கட்டில இருந்து ஒரே பாட்டும் பஜனையுமா இருக்கு, என்ன நடக்கிறது?
1: நோக்கு எப்பயுமே கிண்டல் தாண்டியமா. சிஎம்ஆர் தமிழச்சி கேட்டியோன்னோ நம்ம காலத்து பாட்டெல்லாம் போட்டு இருக்காண்டி.
0: ஓ, நீங்க வைர மாளிகையை சொல்றீங்களா?
1: அதத்தான் சொல்றேன்.
2: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
3: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
2: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
3: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
2: 416-271-5992.
3: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
4: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகைப் பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
3: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்.
4: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca. 905-417-6069. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401க்கு அருகில் Belfield and Highway 27 121 City View Drive, Etobicoke-வில் On-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation.com.
5: Experience radio like never before. Tamil HD Radio.
6: Tamil FM.
5: Now in hybrid digital.
1: கலைஞர் நேரம் 5:25. நேரங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழச்சியின் 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியிலே நீங்கள் முடிந்து உங்கள் தெரிவில் உங்கள் விருப்ப பாடல்கள் கேட்கலாம். அளிக்கொண்டிய தொலைபேசி இலக்கம் 416-644-6222 அல்லது முகநூல் வாயிலாக பாடல்களை விரும்பி கேட்க விரும்புகின்ற நேர்கள் உங்களுடைய பாடல் விருப்பங்களை சிஎம்ஆர் தமிழச்சியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்று இன்பாக்ஸிலே பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வானிலை வரும் நிகழ்ச்சியிலே அடுத்து இணைந்து கொள்கின்ற நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
7: வணக்கம்.
1: எப்படி இருக்கிறீர்கள் நிஷா?
7: நல்லா
1: இருக்கிறோம். நன்றி. என்ன பாடல் தெரியும்?
7: எனக்கு பூவெல்லாம் முன் வாசம் படத்துல செல்லா நம் வீட்டுக்கு அந்த பாட்டு.
1: சரி, ஏதோ உங்களுடைய தெருவில் பாடல் ஒலிக்கிறது கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
7: நன்றி. வணக்கம்.
1: நன்றி. வணக்கம். ஒலிக்கும் பாடலோடு ஹாரிஸ் சுஜாதா.

0: கலக நேரம் 5:30 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எச்டி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. நிகழ்ச்சியிலே நீங்கள் முடிந்து உங்கள் தெருவில் உங்கள் விருப்பப்பாடல்களை கேட்கலாம். 416-644-6222 அல்லது முகநூல் வாயிலாக பாடல்களை விரும்பி கேட்க விரும்புகின்ற நேர்கள் உங்களுடைய பாடல் விருப்பங்களை சிஎம்ஆர் தமிழ் எச்டியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்று இன்பாக்ஸிலே உங்களுடைய பாடல் விருப்பங்களை பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வானிலை வரும். நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரம் நிகழாம் வணக்கம். நோர்வேயில் எப்படி இருக்கிறது காலநிலை, மாற்றங்கள் எதுவும்?
1: தற்பொழுது கொஞ்சம் நல்ல காலநிலை. முந்தினத்தை இங்க கொஞ்சம் தனி கொட்டினது, வேறு மாவட்டங்கள்ல தனி கொட்டி கொஞ்சம் எல்லாம் இந்த சமர டயர்கள் மாற்றினதுக்கு பிறகு தனி கொட்டினால பஸ் இதெல்லாம் கொஞ்சம் மாலுமின் அடிபட்டு கொஞ்சம் ஒரு ஒரு பொம்பளை ஒன்று இறந்துட்டாங்க. 40 வயசு பெண்மகள் மேலிடத்துல கொஞ்சம் மேல நாங்கள் வீட்டில் கொஞ்சம் மேல் போயில. அது ஒரு சரியான சம்பவம். மற்றும்படி காலையில் நல்லா இருக்கு. இரவுல கொஞ்சம் சுயத்துக்குல 2-3 நிக்கும். இன்னைக்கு சுயத்துக்கு மேல 5 நிக்கும். அதிசயமா இருக்கு, நல்லா இருக்கு.
0: பகல் நேரத்திலே காலநிலை நன்றாக இருக்கிறது. நேற்று நேற்று நேற்று முந்தினம் எல்லாம் ஒரே மழையாகத்தான் இருந்தது.
1: இங்க மழை இல்ல, இப்ப 2-3 நல்ல காலம் இல்ல. வருத கிழமை நல்ல மழை வந்து போட்டு வைக்கணும்.
0: பாடல் தெரியும்,
1: பாடல் தம்பி படத்துல பூவனத்தில் மரமுண்டு அந்த பாடல் கேட்போம். உங்களை நீண்ட நாளை சந்தோஷம்,
0: நன்றி.

0: காலை நேரம் 5:36 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழச்சி 24 தமிழ் ஒலிபரப்பு. நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் செல்லகுமார், எப்படி இருக்கிறீங்க?
0: நலமாக இருக்கும் செல்லகுமார், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நலமா உற்சாகமா இருக்கிறேன்.
0: என்ன பாடத்திற்கு வளர்ந்து இருக்கிறீர்கள்?
1: எனக்கு வா வாத்தியார் பாடத்துல இருந்து உயிர் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு.
0: சரி, இதோ உங்களுடைய பாடல் ஒழிக்கிறது, கேட்டு மகளுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். ஒழிக்கும் பாடலோடு ஆதித்யா, விஜய நாராயண் மற்றும் சந்தோஷ் நாராயணன் ஆகியோர்.

0: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திவிடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார். விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகீட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா, ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
3: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 12 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரவீன் ஸ்ரீனிவாசன் மற்றும் விஜிதா மயில்வாகனம். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: CMR Tamil HD 101.3 Number 1 Super Hit Music Station www.tamilhd2.com.
5: கலிக நேரம் 5:42 நேர்களை கேட்டுக்கொண்டு CMR தமிழ் HD 24 தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். 8:30 வரை உங்களுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அலையுங்கள் 416-644-6222 அல்லது முகநூல் வாயிலாக பாடல்களை விரும்பி கேட்க விரும்புகின்ற நேர்கள் உங்களுடைய பாடல் விருப்பங்களை CMR தமிழ்ச்சியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்று இன்பாக்ஸிலே பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வானிலை வரும். அந்த வகையிலே முகநூல் வாயிலாக மலேசியாவிலிருந்து சுலைமான் இணைந்திருக்கிறார். நிகழ்ச்சி தொகுப்பாளர் அன்பு சகோதரர் கமல் பாரதிக்கு இனிய மாலை வணக்கம். நான் நலம், நீங்கள் நலம் என்று கேள்வி வைத்திருக்கிறார். மாலை வணக்கம் உங்களுக்கும். நான் நலமாக இருக்கிறேன். உங்களுடைய நலத்துக்கும் இறைவன் அருள் புரியட்டும். நான் விரும்பும் பாடல் கருப்பு நிலா நீதான் கலங்குவதேன். நன்றி, வணக்கம். மலேசியாவிலிருந்து சுலைமான் என்று தெரிவித்திருக்கிறார். இதோ அவருடைய தெருவில் பாடல் ஒலிக்கிறது. பாடலோடு சித்ரா பாடல் என்ன ஆசை மச்சான் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது.

0: கரெக்ட் நேரம் 5:48 நேர்கள் கேட்டுக்கொண்டபோது சிஎம்ஆர் தமிழச்சி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் குயின்சன்,
0: எப்படி இருக்கிறீர்கள் குயின்சன்?
1: நலமா மாட்சியா இருக்கிறோம், நீங்க?
0: நலமாக இருக்கிறோம் குயின்சன், நன்றி. என்ன பாடல் திருவிட வந்திருக்கிறீர்கள்?
1: தேவா திரைப்படத்தில் இருந்து ஒரு கடிதம் எழுதினேன்.
0: யாருக்கு? நன்றி, வணக்கம். ஒலிக்கும் பாடலோடு விஜய், எஸ்பி பாலசுப்ரமணியம்.
2: ஒரு கடிதம் எழுதினேன், அதில் என் உயிரை அனுப்பினேன். அந்த எழுத்து வடிவிலே நான் என்னை அனுப்பினேன். காதலி, என்னை காதலி, ப்ளீஸ்.

0: please love me, my love.
1: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்தராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
2: கலைக நேரம் 5:55 நேரங்கள் கேட்டுக்கொண்டு போது சிஎம்ஆர் தமிழ்ச்சி 24 மணி நேர தமிழ் ஒளிபரப்பு. அடுத்து ஒழிக்கின்ற பாடல் நம்மவர் உள்ளூர் கலைஞர்களுடைய பாடல். பாடலை பிரபா பாலகிருஷ்ணனோடு இணைந்து மயூரதி தேவதாஸ் பாடியிருக்கின்றார். பாடல் கணிசை ஜனகன் வழங்கியிருக்கின்றார். பாடல் வரிகள் எஸ் வி பஞ்சாட்சரம்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. கலக நேரம் 6 மணி. மனத்தியால செய்திகள்.
1: CMR Tamil HD Hourly News.
0: வணக்கம். CMR Tamil HD செய்திகள். வாசிப்பவர் கமல் பாரதி. ஏபஸ் கொள்வனவு ஊழல் விவகாரத்தில் கைதாகி பணியில் விடுவிக்கப்பட்டிருந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி கபில சந்திரசேனா அவரின் இல்லத்தில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். இது பற்றிய மேலதிக செய்திகளோடு எமது செய்தியாளர் தயாவரன்.
2: மஹிந்த ராஜபக்ச மற்றும் அவரது மகன் நாமல் ராஜபக்ச தரப்பினை சிறைதள்ளும் பின்னணியில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி கபில சந்திரசேனாவின் மரணம் சந்தேகத்துக்குரியது என கோட்டை நீதிமன்றம் இலங்கை காவல்துறை அறிவித்துள்ளது. மரணம் தொடர்பில் தடயவியல் நிபுணர்களால் பிரேத பரிசோதனை செய்யப்பட வேண்டிய தேவை இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கொழும்பின் கொள்ளுப்பட்டியில் உள்ள அவரது இல்லத்தில் கபில சந்திரசேனா உயிரிழந்த நிலையில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு ஏபஸ் விமானங்களை கொள்வனம் செய்யும் போது பல கோடி பணத்தை லஞ்சமாக பெற்றதாக தெரிவிக்கப்படும் ஊழல் முறைகேடு தொடர்பில் கைது செய்யப்பட்டு பின்னர் புனேயில் அவர் விடுவிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் அவர் உயிரிழந்திருக்கிறார். அவர் இறுதியாக வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஊழல் மோசடி குற்றச்சாட்டில் மஹிந்த ராஜபக்ச மற்றும் அவரது மகன் நாமல் ராஜபக்ச இருவரும் கைதாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அண்மையில் மே தின கூட்டத்தில் இலங்கை ஜனாதிபதி அன்ரோகுமார் சனாயக்க இந்த மாத இறுதியில் ஊழல்வாதிகளை சிறை தள்ளும் காலம் அமையும் என தெரிவித்திருந்தமை சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையிலேயே முக்கிய சாட்சியமான ஒருவர் உயிரிழந்திருக்கின்றமை தென்னிலங்கையில் அரசியல் பரபரப்பினை தோற்றுவித்திருக்கிறது.
0: இலங்கை மற்றும் வியட்நாம் நாடுகளுக்கு இடையிலான இருதரப்பு உறவுகளை பலப்படுத்தும் நோக்கில் இவருடைய இறுதிக்குள் இரு நாடுகளுக்கும் இடையே நேரடி விமான சேவைகள் ஆரம்பிக்கப்படும் என ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக்கா தெரிவித்திருக்கிறார். வியட்நாம் ஏர்லைன்ஸ் இவ்வருடத்திற்குள் இலங்கைக்கான நேரடி விமான சேவைகளை ஆரம்பிக்கவிருக்கிறது. இதன் மூலம் சுற்றுலாத்துறை மற்றும் வர்த்தக தொடர்புகள் மேலும் விரிவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கை மற்றும் வியட்நாம் இடையிலான இருதரப்பு வர்த்தக பெறுமதியை 2030 1 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்த்துவதற்கு இரு தலைவர்களும் இலக்கு நிர்ணயித்திருக்கிறார்கள். அனைத்து துறைகளிலும் இலங்கையுடனான உறவுகளை மேலும் வலுப்படுத்த வியட்நாம் விரும்புவதாக தெரிவித்த ஜனாதிபதி டு லாம் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதற்கான தமது அர்ப்பணிப்பை மீள உறுதிப்படுத்தினார். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்றுள்ள அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் MK Stalin வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். இந்த பரீட்சையில் 95.2% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். தம்மை அன்பில் மகேஷ் தொடர்பு கொண்டு சென்ற ஆண்டை விட அதிகமான மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்று பெருமிதத்தோடு கூறிய போது பெரும் மகிழ்ச்சி அடைந்ததாக அவர் தெரிவித்திருக்கிறார். மாணவ செல்வங்கள் வாழ்வில் மேன்மையடைய மேற்படிப்புகளில் மேலும் கவனம் செலுத்தி படியுங்கள். இந்த தேர்வில் இம்முறை தேர்ச்சி பெற தவறியவர்கள் மனம் தளர வேண்டாம். உங்களுக்கான அடுத்தடுத்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொண்டு முன்னேறுங்கள். கல்வியே வாழ்வின் வெற்றிக்கு துணை எனவும் MK Stalin தெரிவித்திருக்கிறார். அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி பராக் ஒபாமா இன்று டொரண்டோவில் ஒரு கனடிய சிந்தனை குழுவில் சிறப்புரையாற்றவிருக்கிறார். ஃபேர்மவுண்ட் ராயல் யோக்கில் நடைபெறும் கனடா 2020 விழாவின் முக்கிய நிகழ்விலேயே அவர் பங்கேற்று உரையாற்றவிருக்கிறார். ஒபாமா அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் 3 முறை கனடாவிற்கு அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொண்டிருக்கிறார். முதலில் 2009ஆம் ஆண்டில் முன்னாள் பிரதமர் ஸ்டீபன் ஹார்ப்பரை சந்திப்பதற்காக ஒட்டோவாவிற்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார். பின்னர் ஒபாமா G8 மற்றும் G20 உச்சிமாநாட்டு கூட்டங்கள் மற்றும் வட அமெரிக்க தலைவர்கள் உச்சிமாநாட்டில் பங்கேற்பதற்காக கனடாவிற்கு வந்திருந்தார். இது அவர் டொரண்டோவிற்கு மேற்கொள்ளும் 2வது பயணமாகும். மேலும் நீதியான அனைவரையும் உள்ளடக்கிய மற்றும் முற்போக்கான கனடாவை உருவாக்கும் கொள்கை சிந்தனையை மேம்படுத்துவதே தங்களின் நோக்கம் என அந்த சிந்தனை குழு தெரிவித்திருக்கிறது. ரஷ்யா இன்று உக்ரைன் மீது புதிய தாக்குதல்களை நடத்தியதை தொடர்ந்து ரஷ்யா தனது ஒருதலைப்பட்சமான போர் நிறுத்தத்தை மதிக்கவில்லை என்று உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். கடந்த 24 மணி நேரத்தில் செய்தது போலவே உக்ரைன் அதே பாணியில் பதிலடி கொடுக்கும் என்று ஜெலன்ஸ்கி எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் ரஷ்ய படைகள் இரவு முழுவதும் போர்முனை நிலைகளை தாக்கியதையும் அவர் தெரிவித்திருக்கிறார். May 9ஆம் தேதியன்று வெற்றி தினத்தை கொண்டாடுவதற்கும் அன்றைய தினம் நடைபெறவிருக்கின்ற அணிவகுப்பை பாதுகாப்பதற்கும் ரஷ்யாவின் 2 நாள் ஒருதலைப்பட்சமான போர் நிறுத்தம் வெள்ளிக்கிழமை அதிகாலையில் அமலுக்கு வந்தது. வெற்றி தின கொண்டாட்டங்களுக்காக ரஷ்யா திங்களன்று ஒருதலைப்பட்சமாக போர் நிறுத்தத்தை அறிவித்ததுடன் அதை மீறினால் கீவ் மீது பெரும் தாக்குதல் நடத்தப்படும் என்றும் உக்ரைனை எச்சரித்திருந்தது.
3: மனத்தியாலச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: காலை நேரம் 6:06 நேரங்கள் கேட்டுக்கொண்டு பதிவு சிஎம்ஆர் தமிழ் டி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை பார்த்து விடலாம். 12 பாகை செலுத்தியதாக இருக்கிறது. ஆங்காங்கே முகில் மூட்டம் நிறைந்து காணப்படுகிறது. காற்று தென்கிழக்காக மணித்தளத்திற்கு 19 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. பார்வை தூரம் 24 கிலோமீட்டர். இன்றைய பின்னரவில் அது குறைந்த வெப்பநிலையாக 3 பாகை செல்சியஸ் காணப்படும். பின்னரவில் வானம் தெளிவாக இருக்கும். ஆனால் சில இடங்களிலே ஆங்காங்கே முகில் மூட்டம் நிறைந்து காணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பின்னரவிலே காற்று தென்மேற்காக மணித்தியாலத்திற்கு 20 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. டொரண்டோ பெரும்பாகத்தில் எரிபொருளின் விலைகளிலே மாற்றங்கள் எதுவுமில்லை. தொடர்ந்து 183.9% நிர்ணயிக்கப்பட்ட விற்பனை விலை இருக்கப்போகிறது. 8:30 உங்கள் தீர்வில் உங்கள் விருப்ப பாடல்களோடு இணைந்து கொள்ளலாம். அலைக்கொண்டு தொலைபேசி இலக்கம் 416-644-6222 அல்லது முகநூல் வாயிலாக பாடல்களை விரும்பி கேட்க விரும்புகின்ற நேர்கள் உங்களுடைய பாடல் விருப்பங்களை சிஎம்ஆர் தமிழச்சியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்று இன்பாக்ஸிலே பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வாண்டை வரும். அந்த வகையிலே முகநூல் வாயிலாக மங்களம் மோகன் இணைந்திருக்கிறார். இனிய மாலை வணக்கம் கமல் பாரதி, நீங்கள் நலமா என்று கேள்வி வைத்திருக்கிறார். மாலை வணக்கம், நலமாக இருக்கிறேன். உங்களுடைய நலத்துக்கும் இறைவன் அருள் புரியட்டும். அவர் தூரல் நின்று போச்சு திரைப்படத்திலிருந்து மலேசியா வாஸ்தவன் ஜானகி பாடிய தங்கச்சங்கலி மின்னும் பயங்கலி என்ற பாடலை தருவீர்களா, நன்றி என்று தெரிவித்திருக்கிறார். இதோ உங்களுடைய தெருவில் பாடல் ஒலிக்கிறது, கேட்டு மகிழுங்கள். ஒலிக்கும் பாடலோடு மலேசியா வாஸ்தவன், எஸ் ஜானகி.
1: தங்கச்சங்கலி மின்னும் பயங்கலி தானே கொஞ்சியதோ இனி தஞ்சம்

0: கலைஞர் நேர்மார் மணி 11 நேர்கள் கேட்டுக்கொண்டு சிஎம்ஆர் தமிழ்ச்சி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியிலே அடுத்து இணைந்து கொள்கின்ற நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம். நான் நம்பி அழைக்கிறேன்.
0: எப்படி இருக்கிறீர்கள்?
1: நல்ல ஜோமா அந்த மாதிரி இருக்கும்.
0: சரி, என்ன பாடல் தெரிவு?
1: அப்படி போடு இந்த பாடல்.
0: சரி, இது உங்களுடைய துறையில் பாடல் ஒழிக்கிறது, கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஒழிக்கும் பாடல் கில்லி திரைப்படத்திற்காக வித்யாசாகரின் இசையில் கே அனுராதா ஸ்ரீராம் குழுவினர் பாடியது.

0: மக்களை நேரம் 6:17 நேர்களை கேட்டுக்கொண்டு பதிவு செய்ய மார் தமிழ் ஸ்ரீ 24 தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சி எழுந்து கொள்கின்ற அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் பண்பா.
0: பண்பா எப்படி இருக்கிறீர்கள்?
1: நல்லா இருக்கோம், நீங்களா பேசுவோம்?
0: நல்லா இருக்கிறோம் பண்பா, நன்றி. என்ன பாடல் தெரிவு?
1: எழுதியதான் ரெடி படத்துல இருந்து. எனக்கு ஒரு காதல் கடிதம்.
0: சரி, இதோ உங்களுடைய பாடல் ஒலிக்கிறது, கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி.
0: நன்றி, வணக்கம். ஒலிக்கும் பாடலோடு கார்த்திக், பாடல் காணிசை ஸ்ரீமான்.

0: கலைக நேரம் 6:24 நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம், நான் மோகன், கலிபோர்னியாலிருந்து பேசுறேன்.
0: எப்படி இருக்கிறீர்கள் மோகன்?
1: நல்லா இருக்கேன், தேங்க்யூ.
0: என்ன பாடல் கேட்க போகிறீர்கள்?
1: எனக்கு வந்து எனக்குள் ஒருவன் படத்திலிருந்து தேர்கொண்டு சென்றவன் யாரடி சொன்னடி தோழி.
0: சரி, இதோ உங்களுடைய தெருவில் பாடல் ஒலிக்கிறது, கேட்டு மகிழுங்கள் மோகன். மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி, தேங்க்யூ.
0: நன்றி, வணக்கம். ஒலிக்கும் பாடலோடு பி சுசீலா.
2: தா கிடத்த கஜம், தரு கிடத்த கஜம், தா கிடத்த கஜம், தரு கிடத்த கஜம்.

0: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
2: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
3: இல்லடா.
2: ஹலோ, காசு வந்ததாடா?
3: இன்னும் வரல காசு.
2: காசு வந்துச்சா?
3: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
4: What's happening? So sad.
5: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
6: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
7: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 pound நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
6: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
7: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
8: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
7: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
6: 416-834-2266.
7: ஜீவா ஜுவல்லர்ஸ்,
9: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD.
10: கலைஞர் நேரம் 6:31. நீங்கள் கேட்டுக்கொண்டு சிஎம்ஆர் தமிழ் எச்டியின் 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் நீங்கள் முடிந்து உங்கள் தெரிவில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். அளிக்கொண்டு தொலைபேசி இலக்கம் 416-644-6222. முகநூல் வாயிலாக பாடல்களை விரும்பி கேட்க விரும்புகின்ற நேர்கள் எமது சிஎம்ஆர் தமிழ் எச்டியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்று இன்பாக்ஸிலே உங்களுடைய பாடல் விருப்பங்களை பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வாழ்நிலை வரும். நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
11: வணக்கம் கமல் பாரதி, நான் மீரா பேசுறேன்.
10: எப்படி இருக்கிறீர்கள் மீரா?
11: நான் நலமாக இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
10: நாங்க இருக்கிறோம், நன்றி. என்ன பாடல் தெரிவோடு வந்திருக்கிறீர்கள்?
11: வேட்டைக்காரன் படத்துல இருந்து புலி உருமது.
10: சரி, ஏதோ உங்களுடைய தெரியல் பாடல் ஒழிக்கிறது கேட்டு மகளுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
11: நன்றி, வணக்கம்.
10: நன்றி, வணக்கம். ஒழிக்கும் பாடலோடு மயேஸ் விநாயகம், அனுராதா ஸ்ரீராம்.

0: கலைஞர் நேர்மார் மணி 36 நேர்கள் கேட்டுக்கொண்டு சிஎம்ஆர் தமிழச்சிடியே 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியிலே அடுத்து இணைந்து கொள்கின்ற நேரே சந்திக்கலாம். வணக்கம்.
1: என்ன
0: பாடல் திருவிழா வந்திருக்கிறீர்கள்?
1: எனக்கு பார்த்திபன் கனவு படத்துல ஆலங்குயில் இருந்த பாட்டு.
0: இதோ உங்களுடைய திருவிழா பாடல் ஒழிக்கிறது, கேட்டு பகலுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி.
0: வணக்கம். ஒழிக்கும் பாடலோடு ஹரிணி, நடிகர் ஸ்ரீகாந்த்.

0: சிகரெட். ஓகே, வெக்கம்.
1: இது பெண்மை பேசிடும் முதல் ஆசை வார்த்தைதான்
0: மீசை.

கலைஞர் நேரம் 6:43 நேர்களை கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழச்சி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. நிகழ்ச்சியிலேயே நீங்களும் இணைந்து உங்கள் தெரிவில் உங்கள் விருப்பப்பாடுகளை கேட்கலாம். அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-644-6222. அல்லது முகநூல் வாயிலாக பாடல்களை விரும்பி கேட்க விரும்புகின்ற நேர்கள் உங்களுடைய பாடல் விருப்பங்களை சிஎம்ஆர் தமிழச்சியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்று உங்கள் பாடல் விருப்பங்களை இன்பாக்ஸிலே பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வாழ்நிலை வரும். அந்த வகையிலே ஸ்ரீநந்தினி சுதர்சன் இணைந்திருக்கிறார் முகநூல் வாயிலாக. வணக்கம் கமல் பாரதி, எனக்கு டான் பாடத்திலிருந்து பே பாடலை ஒளிபரப்பு செய்வீர்களா? நன்றி என்று தெரிவித்திருக்கிறார். இதோ உங்களுடைய தெருவில் ஒலிக்கிறது பாடல், கேட்டு மகிழுங்கள். பாடலோடு ஆர்கே ஆதித்யா, பாடல் கானிசை அனிருத், பாடல் வரிகள் விக்னேஷ் சிவன்.

0: கலக நேரம் 6:48 நிமிடம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் சிட்டி 24 மணி நேர தமிழ் ஒளிபரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம், அழைப்பில் யார் இருக்கிறீர்கள்?
1: நான் கலியுவர்தன் கலக்கிறேன்.
0: சரி, என்ன பாடல் தெரிவோடு வந்திருக்கிறீர்கள்?
1: படம் நேற்று இன்று நாளை, பாட்டு அங்கே வருவது யாரோ.
0: சரி, இதோ உங்களுடைய திருவில் பாடல் ஒழிக்கிறது, கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி தம்பி.
0: நன்றி, வணக்கம். ஒழிக்கும் பாடலோட எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணிஜராம். பாடல் காணிசை மெல்லிசை மன்னர் ரமேஷ் விஸ்வநாதன், பாடல் வரிகள் புலமை பித்தன்.

0: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
1: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
0: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
1: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200 9056677200
2: ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல், டோவைட் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன், குர்தி $2 for $10, நைட்டி $3 for $10, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், கிருதி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60 வித கழிவில், மார்க்கம் அண்ட் லோரன்ஸ், 36-1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ. ஏசியன்ஸ் மெகா சேல்.
3: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
4: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
5: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு, விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
6: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
7: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
8: அதிகாரம் 33. கொல்லாமை நல்லாறு எனப்படுவது யாதெனின், யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி. நல்லாறு எனப்படுவது யாதெனின், யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி. நல்ல வழி எது என்று எவராவது கேட்டால் தயங்காமல் சொல்லுங்கள். எந்த ஒரு உயிரையும் துன்புறுத்தாமலும் கொல்லாமலும் வாழ்வதே அறத்தின் மிகச்சிறந்த வழி என்று. மண்ணுயிர்களை தன்னுயிராய் நேசிப்பதே மேன்மையான பண்பாகும்.

கலைக நேரம் 6:55 நேரங்கள் கேட்டுக்கொண்டபோது சிஎம்ஆர் தமிழ்ச்சி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. நிகழ்ச்சியில் ஒழிக்கும் அடுத்த பாடல் நம்மவர் பாடல். இது ஜெர்மனியிலே ஈழத்தமிழ் இசைமன்னர் எம்பி பரமேஸ் அவர்கள் எழுதி எஸ்கே பஞ்ச் அவர்களோடு இசையமைத்து இணைந்து பாடிய பாடல்.

அடுத்த பாடல்கள் இழுத்து மெல்லிசை மலர் எம் பி பரமேஷ் அவரே எழுதி எஸ் கே பஞ்சுடன் இசையமைத்து இணைந்து பாடிய பாடல். இது ஜெர்மனியிலே தயாரித்து வெளியிடப்பட்ட பாடல். சங்கீத சாம்ராஜ்யம் இசைத்தட்டிலிருந்து அந்த பாடல் ஒலித்தது.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. நீங்கள் கேட்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் HD 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. கலையக நேரம் 7 மணி.
1: மனத்தியால செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் HD அவலி நியூஸ்.
0: வணக்கம். சிஎம்ஆர் தமிழ் HD செய்திகள். வாசிப்பவர் கமல் பாரதி. வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச சபையின் வருமான பரிசோதகர், அவருக்கு துணையாக செயற்பட்ட செயலாளர் ஆகியோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு தேசிய மக்கள் சக்தியால் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய மேலதிக செய்திகளோடு எமது செய்தியாளர் தயாபரன்.
2: வடகிழக்கில் தமிழ் கட்சிகள் வசமுள்ள உள்ளூராட்சி மன்றங்களுக்கு எதிராக தேசிய மக்கள் சக்தி தனது முகவர் அமைப்புகள் ஊடாக குடைச்சல்களை வழங்கி வருகிறது. இந்த நிலையில் வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச சபையின் வருமான பரிசோதகர், அவருக்கு துணையாக செயல்பட்ட செயலாளர் ஆகியோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை ஒன்றை தேசிய மக்கள் சக்தி விடுத்திருக்கிறது. இலங்கை தமிழரசுக் கட்சி ஆதரவு தவிசாளர் மற்றும் செயலாளர் முன்னிலையில் வருமான பரிசோதனை அதிகாரி ஒருவர் உறுப்பினர் ஒருவரை நிர்பந்தித்து வெளியேற்ற முற்பட்டதாக தேசிய மக்கள் சக்தி புதியதொரு குற்றச்சாட்டை சுமத்தியிருக்கிறது. தொடர்புடைய வாத பிரதிவாதங்கள் தவிசாளர் மற்றும் செயலாளர் முன்னிலையில் இடம்பெற்ற போதிலும் அவர்கள் மௌனம் காத்து உறுப்பினர்களிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருப்பதாகவும் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் தெரிவித்திருக்கின்றனர். முறைப்பாடு குறித்து அநீதிக்கு எதிராக உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தி வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர், வடக்கு மாகாண ஆளுநர், நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தாங்கள் முறைப்பாடு செய்திருப்பதாக தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சட்டத்துக்கு புறம்பாக செயல்பட்ட உத்தியோகத்தர் மற்றும் புறப்பட்ட முறையில் நடந்து கொண்ட செயலாளர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் தரப்பில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது.
0: நாட்டில் பேபால் சேவைகளை அறிமுகப்படுத்துவதற்கான ஆரம்ப கட்ட பணிகள் மற்றும் தொழில்நுட்ப கலந்துரையாடல்கள் மிகவும் வெற்றிகரமான மட்டத்தில் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பாக அவ்வமைச்சு வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, இந்த சேவையானது இலங்கையின் டிஜிட்டல் தொழில் முனைவோர் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு பல புதிய வாய்ப்புகளை திறந்துவிடும். குறிப்பாக உலக சந்தையில் தமது சேவைகளை வழங்கும் திறமையான இளம் தலைமுறையினர் மற்றும் சுயதொழில் செய்பவர்கள் தமக்கு கிடைக்க வேண்டிய வருமானத்தை நேரடியாகவும் பாதுகாப்பாகவும் நாட்டிற்குள் கொண்டு வருவதற்கு நிலவும் தடைகள் இதன் மூலம் நீக்கப்படும் எனவும், தகவல் தொழில்நுட்ப ஏற்றுமதி துறை மூலம் நாட்டிற்கு கிடைக்கும் அந்நிய செலாவணியின் அளவை அதிகரிப்பதற்கு இந்த திட்டம் நேரடி பங்களிப்பை வழங்கும் எனவும் கூறப்படுகிறது. 12 வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்றுள்ள அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத் தலைவர் MK ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். இந்த பரீட்சையில் 95.2% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். தம்மை அன்பில் மகேஷ் தொடர்பு கொண்டு சென்ற ஆண்டை விட அதிகமான மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்று பெருமிதத்தோடு கூறிய போது பெரும் மகிழ்ச்சி அடைந்ததாக அவர் தெரிவித்திருக்கிறார். மாணவ செல்வங்கள் வாழ்வில் மேன்மையடைய மேற்படிப்புகளில் மேலும் கவனம் செலுத்தி படியுங்கள். இந்த தேர்வில் இம்முறை தேர்ச்சி பெற தவறியவர்கள் மனம் தளர வேண்டாம். உங்களுக்கான அடுத்தடுத்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொண்டு முன்னேறுங்கள். கல்வியே வாழ்வின் வெற்றிக்கு துணை எனவும் MK ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். ஈரானில் நடக்கும் போரினால் விமான எரிபொருள் பற்றாக்குறை ஏற்பட்டு அதன் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதால் இந்த கோடையில் அமெரிக்காவிற்கான விமானங்களின் எண்ணிக்கையை குறைப்பதாக ஏர் கனடா நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. டொரண்டோவிலிருந்து கலிபோர்னியாவின் சக்ரமெண்டோவிற்கான விமான சேவைகள் August 1st தென் கரோலினாவில் சார்லஸ்டனுக்கு செல்லும் சேவைகள் September 6th நிறுத்தப்படும் என்று அந்த விமான நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. வென்குவரிலிருந்து வட கரோலினாவின் ராலோவிற்கான விமான சேவைகள் July 29th முதல் நிறுத்தப்படும் என்றும், மோன்ட்ரியாலிலிருந்து டெக்சாஸின் ஆஸ்டினுக்கான சேவைகள் September 7th முதல் இடைநிறுத்தப்படும் என்றும் அது தெரிவித்திருக்கிறது. விமான எரிபொருளின் தற்போதைய விலை காரணமாகவே இந்த பருவகால விமான சேவைகள் முன்கூட்டிய இந்த நிறுத்த முடிவு செய்யப்பட்டதாக ஏர் கனடா தெரிவித்திருக்கிறது. ஆனால் அடுத்த கோடையில் அவை மீண்டும் தொடங்கும் என்றும் அது மேலும் தெரிவித்திருக்கிறது. தெற்கு அட்லாண்டிக் தீவான ட்ரிஸ்டன் டாக்குன்னாவில் உள்ள சொகுசு கப்பலில் ஒரு பிரிட்டிஷ் நாட்டவருக்கு மேலும் ஆன்டா வைரஸ் தொற்று இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாக இங்கிலாந்து சுகாதார பாதுகாப்பு முகமை தெரிவித்திருக்கிறது. இன்று வெள்ளிக்கிழமை வெளியிடப்பட்ட ஒரு புதிய தகவலில் எம்மி உண்டிய சொகுசு கப்பலில் ஏற்பட்ட உயிரிழப்பு காரணமான நோய் பரவல் தொடர்பான கண்காணிப்பின் ஒரு பகுதியாக இதுவரை 2 பிரிட்டிஷ் நாட்டவர்களுக்கு வைரஸ் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதை அந்த முகமை உறுதிப்படுத்தியது. புதிதாக சந்தேகிக்கப்படும் இந்த தொற்று குறித்து அதிகாரிகள் மேலதிக விவரங்களை வெளியிடவில்லை. இந்த நோய் தொற்று காரணமாக ஒரு டச்சு தம்பதியினர் மற்றும் ஒரு ஜெர்மன் நாட்டவர் என 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஒட்டுமொத்தமாக 5 பேருக்கு தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது.
1: மனத்தியாள செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் HD 101.3.

0: கலைஞர் நேரம் 7:05 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் செய்தி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 12°C இருக்கிறது. சூரியொளி நிரம்பிய நாளாக காணப்பட்டாலும் சில இடங்களிலே முகில் மூட்டம் நிறைந்து காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. காற்று தெற்கிழக்காக மணித்தியாலத்திற்கு 20 முதல் 30 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. பார்வை தூரம் 24 கிலோமீட்டர். இன்றைய பின்னரவில் அதி குறைந்த வெப்பநிலையாக 3°C காணப்படும். இன்றைய பின்னரவில் ஆங்காங்கே முகில் மூட்டம் நிறைந்து காணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மே மாதம் 9ஆம் தேதி சனிக்கிழமை நாளை பகல் பொழுதில் அதிகூடிய வெப்பநிலையாக 17°C காணப்படும். நாளை பகல் பொழுதில் சூரிய ஒளி நிரம்பி காணப்பட்டாலும் சில இடங்களிலே இடிமுழக்கத்தின் கூடிய மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் 40% என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளைய பின்னரவிலும் அதே மாதிரி வானிலை பல இடங்களிலுமே தெளிவாக இருந்தாலும் சில இடங்களிலே மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் 60% என்று தெரிவிக்கப்படுகிறது. நாளை நாளின் அதிகுறைந்த வெப்பநிலையாக 3°C காணப்படும். மே மாதம் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்றைய நாளில் அதிகூடிய வெப்பநிலையாக 14°C காணப்படும். அன்றைய நாள் சூரியொளியுடன் கூடிய சிறப்பான நாளாக இருக்கப் போகிறது. அன்றைய பின்னரவிலும் கூட வானம் தெளிவாக இருக்கும். அதிகுறைந்த வெப்பநிலையாக 2°C காணப்படும். தொடர்ந்து பெரும்பாகத்தில் எரிபொருள் விலைகளிலே பாரிய மாற்றங்கள் எதுவுமில்லை. தொடர்ந்தும் 183.9% நிர்ணயிக்கப்பட்ட விற்பனை விலை இருக்கப் போகிறது. நீங்களும் உங்கள் தெருவில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். அழைக்கக்கூடிய தொலைபேசி இலக்கம் 416-644-6222. அல்லது முகநூல் வாயிலாக பாடல்களை விரும்பி கேட்க விரும்புகிற நேர்கள் உங்களுடைய பாடல் விருப்பங்களை சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்று இன்பாக்ஸிலே பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வானிலை வரும். அந்த வகையிலே முகநூல் வாயிலாக சுந்தரராஜன் மோகன்ராஜன் இணைந்திருக்கிறார். இனிய மாலை வணக்கம் கமல் பாரதி என்று தெரிவித்திருக்கிறார். மாலை வணக்கம் உங்களுக்கும். நீங்கள் நலமாக கழிவு வைத்திருக்கிறார், நான் நலமாக இருக்கிறேன். உங்களுடைய நலத்துக்கும் இறைவன் அருள் புரியட்டும். இன்றைக்கு எனக்கு நல்ல தீர்ப்பு என்ற திரைப்படத்தில் வந்த அது இருந்தால் இது இல்லை, இது இருந்தால் அது இல்லை என்ற பாடலை ஒளிபரப்பீர்களா, மிக்க நன்றி என்று தெரிவித்திருக்கிறார். இதோ உங்களுடைய தெருவில் பாடல் ஒழிக்கிறது, கேட்டு மகிழுங்கள்.
1: சமையல் கட்டில இருந்து ஒரே பாட்டும் பஜனையுமா இருக்கு, என்ன நடக்கிறது?
2: நோக்கு எப்பயுமே கிண்டல் தாண்டியமா. சிஎம்ஆர் தமிழச்சி கேட்டியோன்னோ நம்ம காலத்து பாட்டெல்லாம் போட்டு இருக்காண்டி.
1: ஓ, நீங்க வைர மாளிகை சொல்றீங்களா?
2: அதத்தான் சொல்றேன்.
0: ஒழிக்கும் பாடல் TM சவுந்தரராஜன் பாடியதே.

0: கலைஞர் நேரம் 7:10 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் டி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியிலே அடுத்து இணைந்து கொள்கின்ற நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: என்ன
0: பாடல் திருவிழா வந்திருக்கிறீர்கள்?
1: குறும்பு படத்திலிருந்து ஆசை 100 வகை வாழ்வில் 100 சுகம்.
0: சரி, இதோ உங்களுடைய திருவிழா ஒழிக்கிறது பாடல் கேட்டு மகளுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். ஒழிக்கும் பாடலோடு மலேசியா வாசுதவன் தேவன் குழுவினர்.
2: Hey everybody, welcome one and all, man. I hope you're ready to shake, party and grind tonight.
0: என்ன பாட்டு கேட்க போறீங்க?

ஆசை நூறு வகை மன்ற

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 647-887-9358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661 416-475-4661
2: கலக நேரம் 7:16 நேர்கள் கேட்டுக்கொண்டு பொது சிஎம்ஆர் தமிழ் 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சி அறிந்து கொள்கிற நடத்த நேர். வணக்கம். நலமாக இருக்கிறோம், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? என்ன பாடல் தெரியும்?
3: நிர்தான
2: இருக்கும் படத்திலிருந்து பாடல் அடிக்கிறது கேட்டு மகளுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
3: நன்றி,
2: வணக்கம்.

சந்தோஷம் ராத்திரிகள் வந்துவிட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும் கட்டழகு கொண்டிருக்கு வட்டமிடும் பாட்டிருக்கு தொட்ட இடம் அத்தனையும் இன்பமின்றி துன்பமில்லை தாரா

கட்டழகு கொண்டிருக்கு வட்ட வீடும் பார்த்திருக்கு தொட்ட இடமத்தனையும் இன்பமின்றி.

பறக்கட்டும் ராக்கெட்டிலே, இரவு பொழுது நமது பக்கம் விடிய விடிய கொண்டாடுவோம். கட்டழகு பொண்டிருக்கு வட்டமீடும் பாட்டிருக்கு தொட்ட இடமத்தனையும் இன்பம் என்று

மனித சுகத்தை மறுப்பதில்லை. கட்டழகு பொன்னிருக்கு வட்டமேடும் பாட்டிருக்கு தொட்ட இடமத்தனையும் இன்பம் என்று துன்பம் இல்லை. எங்கேயும் எப்போ

0: எவ்ரிதிங் ஓகே, நோ ப்ராப்ளம் அண்டிச்சினம்.
1: பார் கிளம்பு க்ளோசிங் டேட் அடிக்கிற நடி.
2: The customer you're trying to reach is not available.
3: பிரதி செல்வம், first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம் 416-268-0155 416-268-0155.
0: லாஸ்ட் மினிட்ல க்ளோசிங் செய்த பிரதி செல்வத்துக்கு தேங்க்ஸ்.
1: செல்லம் இல்லடா செல்வம்.
0: சரி சரி.
4: Nissan head to head event ipadu morning side Nissan il approval credit ku 2026 Nissan Rogue 5 varadangalukku zero financial demo vaagarangalil 6000 varai servicepu 2026 Nissan Sentra ku varathukku $67 mattume melum 2 aandugal free oil and filter change Canada ku pudivara endha nilayil credit irundalum approval Ajindan Tavaraja 416-804-2365 416-804-2365 Ajindan Tavaraja
5: இதயத்தில் நுழைந்திடும் தமிழ் HD செவிகளில் நிறைந்திடும் தமிழ் HD 101.3 CMR தமிழ் HD
6: நேர்கள் கேட்டுக்கொண்டு CMR தமிழ் HD 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு கலைஞர் நேரம் 7:25 நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
7: என்ன
6: பாடல் திருவிட வந்திருக்கிறீர்கள் கண்ணன்?
7: பாடல் ஃபோர் ஸ்டூடண்ட்ல இருந்து லட்சாவதி என்ற பாட்டு.
6: சரி, இதோ உங்களுடைய திருவிழா ஒழிக்கிறது பாடல் கேட்டு மகனங்கள் மனம் சந்திக்கலாம் கண்ணன்.
7: மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
6: நன்றி, வணக்கம். ஒழிக்கும் பாடலோடு ஜெசி கிஃப்ட் குழுவினர்

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் HD 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. கலைய நேரம் 7:30 நிமிடம். நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
2: நன்றி,
1: நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
2: நலமாக இருக்கிறேன், நன்றி. நான் இன்றைக்கு விஜய்க்காக பணத்தோட்டம் படத்தில் என்ன தான் நடக்கும் நடக்கட்டும் அதற்காக.
1: சரி, இதோ உங்களுடைய பாடல் ஒலிக்கிறது, கேட்டு மகளுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
2: நன்றி,
1: நன்றி. வணக்கம். ஒலிக்கும் பாடலோடு TM சௌந்தரராஜன்.

0: ஒழித்த பாடல் டி எம் சவுந்தரராஜன் பாடியது. நிகழ்ச்சியிலே இரவு 8:30 வரையும் நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் திருவியில் பாடல்களை கேட்கலாம். அழைக்கக்கூடிய தொலைபேசி இலக்கம் 416-644-6222. நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரில் சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம்.
0: நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நான் நலமா உற்சாகமா மகிழ்ச்சியா உங்களோட நேர்ச்சியை கேட்டு சந்தோஷமா.
0: சரி, என்ன பாடல் திருவிழா வந்திருக்கிறீர்கள் என்று?
1: ஒற்றை பனை மரமே அந்த பாடலுக்கு.
0: சரி, இதோ உங்களுடைய துறையில் பாடல் ஒலிக்கிறது, கேட்டு மகளுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி, மீண்டும் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.
0: நன்றி. வணக்கம். ஒலிக்கும் பாடலோட எஸ்பி பாலசுப்ரமணியம், பாடல் காணிசை ஸ்டீபன் ராஜ், பாடல வரிகள் வல்வை பாரதி.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடுகாஸ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000 416-284-7000.
3: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்.
4: உங்களுக்கு ஹாலிடே சீசன் வருது, வீட்டுக்கு காத்தா சாப்பிட வர போயிட்டு கோசலியும் மெலிகா மண்டலாம் பாக்குறோம். டீன் கலி
3: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன். மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
5: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
6: 905-270-8800
5: உதயம் சூப்பர் மார்க்கெட். உலகம் மாதிர ஒலிக்கும் தமிழ் சுயமார் தமிழ் HD 101.3.
7: கலைக நேரம் 7:42 நேர்கள் கேட்டுக்கொண்டு சுயமார் தமிழ் HD 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்றார் தனியர். வணக்கம்.
8: என்ன
7: பாடல் தேர்வு வந்திருக்கிறீர்கள் ரவி? சரி, ஏதோ உங்களுடைய தேர்வில் ஒலிக்கிறது பாடல் கேட்டுங்கள், மீண்டும் சந்திக்கலாம்.
8: நன்றி,
7: நன்றி, வணக்கம். ஒலிக்கும் பாடலோடு ஸ்ரீனிவாஸ் ஸ்ரீவர்த்தினி.

0: கலக நேரம் 7:46 நேர்களுக்கு கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ்ச்சி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் இருந்து கொள்கின்ற அடுத்த நேயர் வணக்கம். நலமாக இருக்கிறோம் ரமேஷ், நன்றி. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: என்ன
0: பாடல் தெரியும் ரமேஷ்?
1: பாடல் வந்து வைகாசி பரந்தாச்சு பட்ட சின்ன பொண்ணு வெட்கப்படுங்கிற பாடல்.
0: ஏன் வெட்கப்பட்டால்?
1: வைகாசி தாண்டி போச்சு, அதனால
0: வைகாசி தாண்டி போனால் வெட்கப்பட்டுட்டார். சரி, இது உங்களுடைய திரு பாடல் வைக்கிறது கேட்டு மங்களுக்கு ரமேஷ். மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். ஒழிக்கும் பாடலோடு மெனோ கே எஸ் சித்ரா.

0: பொன்னின் மதிப்பே காலத்தால் மாறாதே. மே 2 முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைட்கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸை பெறுங்கள். மார்க்மென் ஸ்டீல் செல் எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் 416-293-6262 எலைட்கோ.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: வாட்ஸ் ஹேப்பனிங் சூசர்?
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
5: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 33. கொல்லாமை நல்லாறு எனப்படுவது யாதெனின், யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி. நல்லாறு எனப்படுவது யாதெனின், யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி. நல்ல வழி எது என்று எவராவது கேட்டால் தயங்காமல் சொல்லுங்கள். எந்த ஒரு உயிரையும் துன்புறுத்தாமலும் கொல்லாமலும் வாழ்வதே அறத்தின் மிகச்சிறந்த வழி என்று, மண்ணுயிர்களை தன்னுயிராய் நேசிப்பதே மேன்மையான பண்பாகும்.

நேர்கள் கேட்டுக்கொண்டு பொது சிஎம்ஆர் தமிழச்சி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. இரவு 8:30 வரையும் உங்கள் தெரிவில் உங்கள் விருப்ப பாடல்களோடு இணைந்து கொள்ளலாம். அலைக்கொண்டு தொலைபேசி இலக்கம் 416-644-6222 அல்லது முகநூல் வாயிலாக பாடல்களை விரும்பி கேட்க விரும்புகின்ற நேர்கள் உங்களுடைய பாடல் விருப்பங்களை சிஎம்ஆர் தமிழச்சியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்று இன்பாக்ஸிலே பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வானிலை வரும். ஒழிக்கும் இந்த பாடல் உத்தரவின்றி உள்ளே வா திரைப்படத்திற்காக 1971 வெளிவந்த திரைப்படம். பாடல்கானிசை மெல்லிசை மன்னரமே விஸ்வநாதன், பாடல் வரிகள் கண்ணதாசன், பாடலை பி சுசீலாவோடு இணைந்து எம் எல் ஸ்ரீகாந்த் பாடியிருக்கிறார்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் எச்டி.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எச்டியின் 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. கலைஞர் நேரம் 8 மணி.
0: மனத்தியால செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் எச்டி அவலி நியூஸ்.
1: வணக்கம். சிஎம்ஆர் தமிழ் எச்டி செய்திகள். வாசிப்பவர் கமல் பாரதி. ஏபஸ் கொள்வனவு ஊழல் விவகாரத்தில் கைதாகி பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி கபில சந்திரசேன அவரின் இல்லத்தில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். இது பற்றிய மேலதிக செய்திகளோடு எமது செய்தியாளர் தயாபரன்.
2: மஹிந்த ராஜபக்ச மற்றும் அவரது மகன் நாமல் ராஜபக்ச தரப்பினை சிறைதள்ளும் பின்னணியில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி கபில சந்திரசேனாவின் மரணம் சந்தேகத்துக்குரியது என கோட்டை நீதிமன்றம் இலங்கை காவல்துறை அறிவித்துள்ளது. மரணம் தொடர்பில் தடயவியல் நிபுணர்களால் பிரேத பரிசோதனை செய்யப்பட வேண்டிய தேவை இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கொழும்பின் கொள்ளுப்பட்டியில் உள்ள அவரது இல்லத்தில் கபில சந்திரசேன உயிர்ந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு ஏபஸ் விமானங்களை கொள்வனம் செய்யும் போது பல கோடி பணத்தை லஞ்சமாக பெற்றதாக தெரிவிக்கப்படும் ஊழல் முறைகேடு தொடர்பில் கைது செய்யப்பட்டு பின்னர் புனேயில் அவர் விடுவிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் அவர் உயிரிழந்திருக்கிறார். அவர் இறுதியாக வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஊழல் மோசடி குற்றச்சாட்டில் மஹிந்த ராஜபக்ச மற்றும் அவரது மகன் நாமல் ராஜபக்ச இருவரும் கைதாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அண்மையில் மே தின கூட்டத்தில் இலங்கை ஜனாதிபதி அன்ரோகுமார் சனாயக்க இந்த மாத இறுதியில் ஊழல்வாதிகளை சிறை தள்ளும் காலம் அமையும் என தெரிவித்திருந்தமை சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையிலேயே முக்கிய சாட்சியமான ஒருவர் உயிரிழந்திருக்கின்றமை தென்னிலங்கையில் அரசியல் பரபரப்பினை தோற்றுவித்திருக்கிறது.
1: பொதுமக்கள் பாதுகாப்பு கட்டளை சட்டத்தின் கீழ் அவசரகால நிலையை நீடிப்பதற்கான தீர்மானம் 139 மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்றம் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன தலைமையில் இன்று கூடியது. இதன்போது பொதுமக்கள் பாதுகாப்பு கட்டளை சட்டத்தின் கீழான இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக 145 வாக்குகள் கிடைத்தன. எதிராக 6 வாக்குகள் மாத்திரமே அளிக்கப்பட்டன. அதற்கமைய குறித்த சட்டத்தின் கீழான தீர்மானம் 139 மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 12 வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்றுள்ள அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் MK ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். இந்த பரீட்சையில் 95.2% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். தம்மை அன்பில் மகேஷ் தொடர்பு கொண்டு சென்ற ஆண்டை விட அதிகமான மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்று பெருமிதத்தோடு கூறிய போது பெரும் மகிழ்ச்சி அடைந்ததாக அவர் தெரிவித்திருக்கிறார். மாணவ செல்வங்கள் வாழ்வில் மேன்மையடைய மேற்படிப்புகளில் மேலும் கவனம் செலுத்தி படியுங்கள். இந்த தேர்வில் இம்முறை தேர்ச்சி பெற தவறியவர்கள் மனம் தளர வேண்டாம். உங்களுக்கான அடுத்தடுத்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொண்டு முன்னேறுங்கள். கல்வியே வாழ்வின் வெற்றிக்கு துணை எனவும் MK ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி பராக் ஒபாமா இன்று டொரண்டோவில் ஒரு கனடிய சிந்தனை குழுவில் சிறப்புரையாற்றவிருக்கிறார். ஃபேமவுண்ட் ராயல் யோக்கில் நடைபெறும் கனடா 2020 விழாவின் முக்கிய நிகழ்விலேயே அவர் பங்கேற்று உரையாற்றவிருக்கிறார். ஒபாமா அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் 3 முறை கனடாவிற்கு அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொண்டிருக்கிறார். முதலில் 2009 ஆண்டில் முன்னாள் பிரதமர் ஸ்டீபன் ஹார்ப்பரை சந்திப்பதற்காக ஒட்டோவாவிற்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார். பின்னர் ஒபாமா G8 மற்றும் G20 உச்சி மாநாட்டு கூட்டங்கள் மற்றும் வட அமெரிக்க